நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சகவருஷம் 1948, சிரவண மாதம் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56:30. நேர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இனி இந்த காலை பொழுதில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது குரல ஓசை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று. இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரற்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவர் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. குரலோசை கேட்டீர்கள். பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை, நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சீலம் மங்களன்மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மற்றும் தனிஷ் ஜுவல்லரி. சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்கள் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில் நிகழ்ச்சி மாலை 5:30. காலை 6:10 பண்பலையில் உலாவரும் இணை தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம் வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர் பங்கு பெறும் செல்வன் ஏ. அஸ்வந்த். காலை 7:00 திரை இசை, 7:25 நாச்சியார் கோயில் சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். 7:30 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். 7:35 காலை காம்போ. காலை 8:05 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் தொல்லிவரும் பாட்டு. 8:30 முதல் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் வளரி வழங்கும் தொல்லிவரும் பாட்டு உலாவரும். காலை 9:00 பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜெயில் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடரில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் பி. ஸ்ரீலதா அவர்கள். காலை 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும் அதனை அடுத்து 9:35 முதல் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 10:05 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் ஜி பூம்பா குழந்தைகள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 10:30 முதல் பண்பலை வழங்கும் ஜி பூம்பா தொடரும். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கடித மலர்கள் உலாவரும் பகல் 12:10.

0: பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கு பெறும் செல்வன் ஏ அஸ்வந்த். 12:55 பணிசை, பகல் 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்களோடு உலாவரும். 1:55 மணிசை, பிற்பகல் 2:00 தனிஷ் ஜுவல்லரியின் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு கேட்கலாம். 2:30 முதல் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. பிற்பகல் 3:00 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 முதல் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். 4:00 ஆரா நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ரெஹானா சுல்தானா அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் கலக்கல் நேரம் உள்ளவரும். 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்கள் வரிசையில் ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில். 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம் வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள். இசை துறைக்கு கேட்கலாம் 6:45, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்டேட்டின் உழவர் அரங்கம், சுய தொழிலில் சாதனை படைக்கும் காரைக்கால் மாவட்டம் நிறைவேற்றி கௌசல்யா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கும் காற்றில் வரும் காணம், 8:30 முதல் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் காற்றில் வரும் காணம் தொடரும். 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல் உலாவரும், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்ல முது கேட்கலாம். நேர்களை நமது பண்பலையில் இன்று காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சியின் அடைசி தட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். இதுவரை அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி குறிப்புகள் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi will launch the Nasha Mukt Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan today through video conferencing. The launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Youth across the country from over 10,000 locations will participate in the program. My Bharat volunteers, My Bharat National Service Scheme volunteers, youth clubs, schools, colleges, universities, NGOs, youth wings of industry associations and more than 125 partner spiritual organizations will also join the program virtually. Under the campaign, weekly activities will be organized every Sunday across the country to promote awareness and encourage public participation in building a drug-free society. Prime Minister Narendra Modi has credited Indian youth for achieving progress in the area of science, technology and sports and called upon them to contribute in areas of cleanliness drive, conservation of water and natural resources and gift Indian artifacts. He was speaking after inaugurating the Swami Vivekanand Cultural Youth Centre, Vivek Smarak, in Mysuru yesterday. The Prime Minister emphasised that Swami Vivekanand's vision was to mentor our youth and empower them to work for nation building.
2: Swami Vivekanand ji, युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे. उन्होंने स्वयं में देखा था कि कैसे दुनिया के देश अपने युवाओं को शिक्षित बना रहे हैं, लेकिन दुर्भाग्य से तब भारत गुलाम था. भारत के युवा भी गुलामी की जंजीरों में जकड़े हुए थे. उस दौर से लेकर अब तक भारत के युवा ने एक लंबी यात्रा तय की है. भारत का जो युवा कभी जंजीरों में था, आज वो युवा दुनिया के विकास को गति दे रहा है. आज भारत की अर्थव्यवस्था सबसे तेजी से आगे बढ़ रही है. किसकी वजह से? भारत के युवाओं के सामर्थ्य से.
1: The Union Government has released 1,09,019 crore rupees to state governments as an additional installment of tax devolution over and above the regular monthly transfer schedule for August 10. In a statement, the Finance Ministry said the additional installment is intended to give states more room to speed up capital and development spending. The states include Uttar Pradesh, which received the largest share at 19,208 crore rupees, followed by Bihar, Madhya Pradesh.

0: தேஷ், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா அண்ட் நாகாலாந்து. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility Cum Entrance Test for Postgraduate NEET PG 2026 to ensure the smooth, secure, transparent and technology-enabled conduct of the examination. The exam is scheduled to be held on the 30th of this month. During the meeting, the minister assessed the preparedness of the National Board of Examinations in Medical Sciences, NBEMS, technology partners and other stakeholders involved in conducting the exam. The minister stressed that every effort must be made to ensure a fair, transparent and candidate-friendly examination while upholding the highest standards of integrity and security. Mr. Nadda also urged aspirants not to fall prey to rumours and rely only on official communication issued by NBEMS and the Ministry of Health and Family Welfare. U.S. President Donald Trump has threatened to intensify military action against Iran, warning that American strikes will continue until Tehran halts attacks on shipping and returns to negotiations. The U.S. State Department has issued a fresh security advisory urging Americans in West Asia to consider leaving the region or be prepared to depart if the conflict worsens. The renewed tensions also spilled into Gaza and Lebanon, with Israel carrying out fresh strikes despite Hamas announcing it was prepared to disarm under a U.S.-backed ceasefire framework. Meanwhile, Iran has warned that it is ready to strike key Israeli infrastructure and American energy facilities across West Asia if it comes under attack. And India climbed to fourth place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals, including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5,000-meter race where India's Gulveer Singh bagged the bronze. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடி வளர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள். அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவர்களுடைய மனக்கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போகணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக பிறக்கணும், நான் என்ஜினியராக பிறக்கணும்னா. இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு, நான் அடுத்த ஜென்மத்தில் செல்போனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது. அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்த அவங்க தோழிக்கிட்ட பேசுகிறாங்க. அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க. முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க. நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு. வந்த உடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போகிறாரு, அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல. அவங்க பேசுகிறது செல்ஃபோன்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தேனா, என்கிட்டயாவது செல்ஃபோன்மா இருந்தால் நான் என்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க

0: அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும்? அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவு அடைகிறார்கள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே கால இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை. அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 6:15. இனி இந்த காலை பொழுதில் பண்பலையில் தவிழ்வது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: நேரம் காலை 6:30 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையோடு பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியது

0: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டது பக்தி மாலை. இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
0: நேயர்கள் இப்போது கேட்கலாம் ONGC காவிரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவு நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 17 ஞாயிற்றுக்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: அக்கா, இந்த கோடை காலம்னாலே அங்கங்க தண்ணி இல்லாம மனுஷங்க கஷ்டப்படுறதோட கால்நடைங்க தான் அதிக கஷ்டப்படுதுங்க.
9: பின்ன இல்லையா சுபா? ஆனா இப்படி நம்ம எல்லாம் தண்ணி இல்ல, வறட்சியா இருக்குன்னு புலம்புறமே தவிர அதுக்கான வழியை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறது

0: அமலா பண்ண முடியும்?
1: சுபா, இதுக்கு தீர்வு நீ சொல்ற மாதிரி குளம் குட்டையா இருக்கலாம், ஆனா அதை விட இன்னொரு தீர்வும் இருக்கு சுபா, அதை நீயும் நானும் செய்ய முடியும்.
0: அப்படின்னா சொல்லுங்கக்கா, செஞ்சிருவோம்.
1: நம்ம ஊர்ல அது நகரமா இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிலம் தரிசா கிடந்தா அங்க என்ன இருக்கு சொல்லு.
0: தரிசுலாம் என்ன இருக்கும், களமண்டி கிடக்கும்.
1: களமண்டி கிடக்கிறது பிரச்சனை இல்ல சுபா, காலத்துக்கும் அழிக்கவே முடியாதபடி புதரா வளர்ந்து கிடக்கும் களை, அதை நீ பாத்திருக்கியா?
0: அக்கா இப்ப என்ன சொல்ல வரீங்க?
1: என்ன சுபா, உனக்குமா தெரியல, இந்த சீமா கருவேலம் செடிய நீ பார்த்ததில்ல, அதை பத்தி தான் சொல்றேன் சுபா.
0: ஓ, வேலை காத்தான சொல்றீங்களா?
1: நீ சொல்ற மாதிரி அது வேலியை காக்கும் சுபா, ஆனா நிலத்தை காக்காது, நிலத்துல உள்ள நீரை காக்காது, அது உனக்கு தெரியுமா?
0: என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க?
1: இன்னும் மோசமா கூட சொல்லலாம் சுபா, அந்த அளவுக்கு அதுல கெடுதல் நிறைஞ்சு கிடக்குது. இதோட வரலாறு உனக்கு தெரியுமா?
0: என்னக்கா அதான் கெடுதல்னு சொல்றீங்க? என்னமோ நாட்டுக்கு நல்லது செஞ்ச தலைவரோட வரலாற பத்தி கேக்குற மாதிரி கேக்குறீங்க
1: சுபா. ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது நல்லத பத்தி தான் அப்படின்றது இல்ல சுபா, கெடுதல் இருந்தாலும் அதை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா வேலிக்காவும் சமையலுக்கு விறகாவும் பயன்படும்ன்ற நம்பிக்கையில தான் 1950 ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து கொஞ்சம் விதைய இந்தியாவுக்கு கொண்டு வந்து தூவி வளர்த்தாங்க இத. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல குறிப்பா தமிழகம் முழுவதுமே இந்த முள் மரம் தான் பரவி கிடக்குது.
0: ஏங்கா, நிலம் தரிசா இருக்கிறதுக்கு பரவி கிடந்தா என்ன? அதான் விறகுக்காகுது வேலிக்காகுதுல்ல
1: சுபா. இதோட நச்சுத்தன்மை தெரியாம பேசுற சுபா, அமெரிக்கா மாதிரி உள்ள நாடுகள்ல இத முற்றிலுமா அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சு வேளாண் கண்காட்சியில மட்டுமே இத வச்சிருக்காங்களாம். நம்ம பக்கத்துல கேரளா மாநிலம்ல அங்க கூட இத வேரோட புடுங்கி வளராத வண்ணம் எப்படி பாதுகாக்கலாமோ அப்படி பாதுகாக்கிறாங்களாம்.
0: சரிக்கா, இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே.
1: இதோட முக்கியமான பிரச்சனையே பூமியில இருக்கிற தண்ணி மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல்ல இருக்கிற தண்ணிய கூட உறிஞ்சிற தன்மை இந்த சீம கருவேலனுக்கு இருக்குன்னா நம்புவியா சுபா?
0: என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க.
1: சுருக்கமா சொல்லணும்னா இது விவசாயத்தை தழைக்க விடாம நிலத்தை வீணடிக்குது. இந்த செடிகள்ல இருக்கிற முட்களோட தன்மை நஞ்சு மிகுந்ததா இருக்கிறதுனால விலங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் அது குத்துனா ஆபத்துகளை ஏற்படுத்துது. அதுக்கடியில எந்த செடிகொடியுமே வளர விடாம கிட்டத்தட்ட பாலை நிலமா ஆக்கிடுது. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா இந்த தாவரத்தை மற்ற தாவரங்களோட சேர்த்து கால்நடைகள் உண்ணுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுங்களுக்கு வயிறு கோளாரோட சில நேரம் உயிரிழப்பே ஏற்படுது.
0: ஓ, ஒட்டு மொத்தமா பாக்கும்போது இந்த மரமே விஷத்தன்மை உள்ளது தானக்கா?
1: அதுல சந்தேகமே வேணாம் சுபா. இப்ப சொல்ல நாம என்ன செய்யணும்னு.
0: இனிமே நம்ம வீட்டை சுத்தி ஒரு கருவேலஞ்செடிய பார்த்தா கூட அதை வேரோட புடுங்கி அழிக்கணும்.
1: சரி, அதுவே மரமா இருந்தா
0: வெட்டிட வேண்டியதுதான்.
1: அதுதான் கூடாது சுபா, அதோட வேரோ விதையோ மண்ணுல எந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம 10 இருந்தா கூட மீண்டும் அது தழைச்சி காத்துல உள்ள ஈரப்பதத்தையே கிரகிச்சு அது செழிப்பா மீண்டும் வளர்ந்துரும்.
0: அப்ப இத வேரோட களையறதுதான் ஒரே வழி இல்லையாக்கா?
1: கண்டிப்பா சுபா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
7: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் காலை 6:40. நேரில் இப்போது கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் எனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் எனை.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எனை.
10: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: விடங்களூர் எண்ணெய்.
3: இன்சொல் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
11: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
12: பூமெக்ஸ். Vest and Briefs.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கையில பல்வேறு ஆசைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி பெரிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னா பசிங்க. இந்த பசி வந்துட்டா எல்லாம் பறந்து போயிரும் சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த பசி மிகவும் கொடுமையானது. அந்த பசி பற்றி பல்வேறு வகையான பாடல்கள், கவிதைகள் தொடர்ந்து தமிழ்ல எழுதப்பட்டுட்டே இருக்கு. இந்த பசியால பாடுற மக்களை பத்தி சிந்திச்ச வள்ளலார் மாதிரியான பெரிய ஞானிகளும் இருக்கிறாங்க. சினிமாவில கூட பசி பத்தி நிறைய செய்திகள் வந்திருக்கு. தமிழ் மூதாட்டி ஔவையார் வயிறோட பேசுறாங்க. வயிற்றுக்கிட்ட தன்னுடைய ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க, வயிறே நான் உன்கிட்ட பேசுறேன், சில விஷயங்கள் கேக்குறேன், உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி ரொம்ப ஆதங்கமா இருக்கு. என்ன கேள்வி, வயிறே ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்ல, சும்மா இரு, நாளைக்கு நாளானிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி, உனக்கு பசிக்கும், இந்த உடல் இயக்கங்கள் இருக்கு, அது மூலியமா நிறைய செயல்பாடுகள் இருக்கு, அதனால நீ பதட்டப்படுற. ரைட்டு, ஒரு நாள் நிறைய உணவு கிடைக்கிற இடத்துக்கு போறோம், ஒரு விருந்துக்கு போறோம், அங்க நிறைய சாப்பாடு கிடைக்குது, ரெண்டு நாளைக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கன்னா அதுவும் சாப்பிட மாட்டேறியே, நீ அதையும் கேட்க மாட்டற, உன்னோட வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு வருத்தப்பட்டு சொல்றாங்க. என்ன கேள்வி, ஒரு நாள் உணவை ஒளி என்றாய் ஒளியாய், இரு நாளுக்கு ஏழென்றாய் ஏழாய், ஒரு நோளும் என் நோவரியாய், இடும்பைகுரு என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அறியுதுங்கிறாங்க. என்னோட அந்த கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா, தினந்தோறும் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, ஒரு நாள் வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் நீ இருக்கிறத வச்சு சாப்பிடுனாலும் மாட்டற, இல்லாத வச்சு சாப்பிடு சொல்றாங்க. இது வெறுமனே வயிறுக்கு பசிக்கான பாட்டா, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் அப்படி இல்லைங்க, அது வேற மாதிரி சிந்திக்கலாம். எப்படி சிந்திக்கலாம், மனித வாழ்க்கையில ஒரு அடிப்படை உண்மை என்ன தெரியுமா, நாம் உடலுக்கு தினமும் தேவையானதை அளிக்க வேண்டும், நேற்றைய உணவு இன்றைக்கு பயன்படாது, அதனால அந்த சக்தி கிடைக்காது, இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நாளைய வெற்றிக்கு, நாளைய கனவுக்கு இன்னைக்கு நம்ம உழைக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சி வேணும், ஒவ்வொரு நாளும் கற்றல் வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு நற்செயல் வேண்டும், அதுவே வாழ்க்கை முறைய முன்னேற்றம், அதுதான் உண்மையான உணவுங்க. நாம வயிற்றுக்கு எப்படி ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுமோ அது மாதிரி நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கணுங்க. பசியின் வழியாக பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் தொடர்ச்சியான முயற்சியின் அவசியத்தை நம்ம கற்றுத்தர்ற இந்த சின்ன பாட்டு, பசி தினமும் வருவது போல முயற்சியும் தினமும் தொடர வேண்டும், அப்போதுதான் வெற்றி நம்மை தேடி வருங்கிறாங்க. இன்னொரு இலக்கிய சிந்தனையோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணை வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இன்சொல் மகிழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
7: பூமேக்ஸ். ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: நேர்லி காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர்

0: திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மைசூருவில் சுவாமி விவேகானந்தரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள இளையோர் கலாச்சார மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தன்னம்பிக்கையுடன் சரியான திசையில் பயணித்தால் இலக்குகளை எட்ட முடியும் என்றும், இளைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அவர்களை மாபெரும் ஆக்கப்பூர்வ சக்தியாக உருவெடுக்க செய்யும் என்று அவர் கூறினார். தூய்மை இயக்கம், நீர் மற்றும் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயார் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்த நுழைவுத் தேர்வுக்கான தொழில்நுட்ப அம்சங்கள், பாதுகாப்பு கட்டமைப்புகள், மாணவர்களுக்கான வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்கள் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கான தேசிய வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்வு நடைபெறும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். இந்த நுழைவுத் தேர்வுக்காக 340 நகரங்களில் 13,000 தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு மொத்தம் 273,153 மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நடைபெற்ற கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கல்வி மனிதனுக்கு அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கான கருவியாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 4,285 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மலைவாழ் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று திரு வன்னியரசு கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வரவேண்டாம் என்று கூறுவது முதலமைச்சர் பதவியின் மாண்பை குறைக்கும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக நலனை கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்படும் என்று அவர் கூறினார். தேர்தல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த திரு நயினார் நாகேந்திரன், இடைத்தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் பிஜேபி போட்டியிடும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்குவதற்கு தரம் வாய்ந்த சட்டக்கல்வி அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரையன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். வழக்குரைஞர் தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும், அனுபவங்கள் மூலம் உயர்நிலையை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கு உதவும் கருவியாக இருக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற தொழில்நுட்பங்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு,

0: உள்ளிட்ட ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், தன்றாம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர் போன்ற பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பொதுமக்களின் பேரணிக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பலோச் எக்ஜெய்தி குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயை அடுத்து அப்பகுதியில் உள்ள 2500க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிபிகாலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 2 குடிமைப்பணி அதிகாரிகள் 1.12 கோடி ரூபாய் மதிப்பிலான வைப்புத் தொகையை அமலாக்கத்துறை இயக்குநரகம் முடக்கி வைத்துள்ளது. வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கடத்தலில் ஈடுபட்டுள்ள 5 வெளிநாட்டினர் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் தில்லி இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஜஹான்பூரில் அமைக்கப்பட்டுள்ள பல்தட சுங்கச்சாவடி செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு வந்தனா கர்க் தொடங்கி வைத்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும் 60 கிலோ இடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும் 60 கிலோ இடைப்பிரிவில் பிரியா கங்காசும் 70 கிலோ இடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் துய் லிங் லுங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் காலை 6:55. 20 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்லி

0: கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: பசுந்தளி நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளி, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
4: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: ஏ
5: அஸ்வந்த். சரி,
6: இன்னைக்கு ஆட்டாந்தோலு, ஆடு கட்டும் இடம், ஆள், ஆலமரம், ஆவி, உயிர், இயற்பெயர், பெட்ரோல் வைத்த பெயர், குடித்தியது, அணிந்தது, உயர் தோங்கிய, மிக உயரமான எண்ணில், எனக்கு ஓலை கொட்டான், தோலையால் மூடைப்பட்ட சிறு கூடை, ஓலைச்சுவடி, பழங்காலத்தில் எழுத பயன்படுத்த பல பனை ஓடைகள், காப்பவர், பாதுகாப்பவர், குலவை, நாக்கை, வாயின் வடலோ மேலும் கீழமாகவோ அசைத்து எழுப்பும் ஒளி, கூந்தல், பனை, இறகு போன்ற ஓலுடைய கீழைகளில் சடையாக பூக்கள் தொடங்கும் ஒரு வகை பனை மரம், தேநீர், தெளிந்த நீர், தெல்லிய முதிர்ந்த தையலர், பெண்கள், நவதானியங்கள், 9 வகையான தானியங்கள், நிம்மதி, கவலை நீங்கிய நிலை, நீர்ப்பாசனம், வேளாண்மை, நீர் பாய்ச முறை, நுண்ணிதே, சிறியதே, நெருங்கிவிட்டோம், அருகே சென்று விட்டோம், பதநீர், பனைமரப்பாலையின் இனிப்பான சாறு, பறைசாற்றுதல், பலரும் அரும்படி அறிவித்தல், பிறப்படித்தேன், பிறந்தேன், புறவி, குதிரை, பாடந்தோலு, மாடு கட்டிடம், வேலை, நேரம்.
5: சூப்பரா சொன்னீங்க தம்பி. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியவன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: போலீஸ்.
5: நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்ஸ்.
4: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: பசுந்தளி நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேரம் காலை 7:20. இனி வருவது திரை இசை. திரையின் தொடக்கமாக வரும் இந்த பாடல் அழகு படத்திற்காக பி. சுசீலா பாடியது.

திரைசீல் உள்ளவர் அடுத்த பாடல் உல்லாச பறவைகள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

0: திரை இசை கேட்டீர்கள். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்க. நமது பண்பலையில் இன்று காலை 7:30 தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். காலை 9:30 இன்றைய நாள் நிகழ்வுகளை சொல்லும் தேதியும் செய்தியும் நமது பண்பலையில். இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்கள் வரிசையில் இன்று இடம்பெறுவது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில். நிகழ்ச்சி இன்று மாலை 5:30. இன்று மாலை 6:40 உலாவரும் நலமை வாழ் நிகழ்ச்சியில் கோடை வேலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். இன்றிரவு 7:30 உலாவரும் உழவரங்கம் நிகழ்ச்சியில் சுய தொழிலில் சாதனை படைக்கும் பெண் காரைக்கால் மாவட்டம் நிறைவீட்டி கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்களே காரைக்கால் பண்பலை 100.3. இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13

0: பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். நடப்பாண்டுக்கான முதல் தவணை தொகையாக 7 மாநிலங்களுக்கு மொத்தம் 2,117 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்திற்கு 45 கோடி ரூபாயும், அசாமிற்கு 379 கோடி ரூபாயும், குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களுக்கு தலா 500 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக ஏற்படும் வெள்ளப்பெருக்கு குறித்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும், பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 7 மாநிலங்களில் இமாச்சல பிரதேசம், ஒடிசா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்கனவே நடப்பாண்டிற்கான முதல் தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் சாரதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான நடைமுறைகள் குறித்து அவரது தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மருத்துவர்கள் சுகாதார சேவைகளில் கவனம் செலுத்துவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த சாரதி திட்டம் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று அவர் கூறினார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகளுக்கு பயிற்சி பெற்ற இளம் தன்னார்வலர்களை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக திரு நட்டா கூறினார். உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் 4 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெறும் இந்தியா உஸ்பெகிஸ்தான் வர்த்தக மன்ற கூட்டத்திலும் திரு சைதோ பக்தியோர் பங்கேற்க உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணிகளின் ஒரு பகுதியாக இதுவரை 85,81,920 படிவங்கள் பெறப்பட்டுள்ளதாக தில்லி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாக்காளர்களை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இப்பணியில் 13,000 அதிகமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த படிவங்கள் வழங்கும் பணி அடுத்த மாதம் 8 வரை நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென் அமெரிக்க நாடான பெருவில் நாஸ்கா நகர் அருகே நேற்று சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சுற்றுலா செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த விமானத்தில் 11 பயணிகள் மற்றும் 2 விமானிகள் பயணம் செய்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிஸ்கோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களுக்குள் அந்த விமானத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாகவும், விபத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் பகுதியில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல்களை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு திரும்பும் வரை அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. குவைத்தில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோன் தாக்குதலை வானிலேயே இடைமறித்து அழித்ததாக குவைத் தெரிவித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர்.

0: 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் வெடிப்பொருட்களை கொண்டு வந்ததாக அந்நாட்டு செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், உத்தராகண்ட், இமாச்சலப் பிரதேசம், மேகாலயா, அருணாச்சலப் பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தெலங்கானா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் இம்மாதம் 3ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோட்டயம், இடுக்கி, மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 65 நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு 1400க்கும் அதிகமான மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். கனமழை காரணமாக பம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் சபரிமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஸ்காட் டன்கன், ஸ்வீடனின் ஆடம் ஹைனோன் இணையை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கலும், 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் சிவாச்சும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரியும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்காசும், 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரியும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும், 5,000 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று குல்வீர் சிங் சாதனை படைத்துள்ளார். பாரா ஆடவர் குண்டு எறிதலில் இந்தியாவின் சோமன் ராணா வெள்ளிப்பதக்கமும், சுபம் ஜியால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இதுவரை இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா வியட்நாமின் தோய் லிங்கை எதிர்கொள்கிறார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று தொடங்கியது. அசாம் மாநிலத்தின் கலாச்சார மரபுகளை எடுத்துக்காட்டும் வகையில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் இப்போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை ராணுவமும் அசாம் மாநில அரசும் இணைந்து நடத்துகின்றன. முதலாவது போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 6-0 என்ற கோல் கணக்கில் போடோலாந்து அணியை வென்றது. தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி டாக்காவில் நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய அணி மாலத்தீவு அணியையும், 11ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தரமான சுகாதார சேவைகள் வழங்குவதை மருத்துவமனைகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda வலியுறுத்தியுள்ளார். தென் அமெரிக்க நாடான பெருவில் சிறிய ரக பயணியர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளா, கர்நாடகா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நாச்சார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி, IOB எதிரில், காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை.

0: அட்டவணை, நீலாத்திற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில், நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
12: நேர்லி இப்போது கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
13: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
12: சைபால் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
15: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
14: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில், மனம் நிறைந்த தரத்தில்.
15: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
12: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
16: உங்கள் கடை காரைக்கால்,
17: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
18: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டுருக்குறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்ததுனால அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரனுங்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுன்னா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே, பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன?

0: தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரான். இவன் போனான். ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரான். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்பவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாரான் பெரியவர். இவன் சொன்னானான், ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண் மண் ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: நீங்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒழுக்கலஞ்சியத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேர்லி போது கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும். தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. ஆலோசனை வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
15: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
16: அக்கா வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
17: தஞ்சை உழவன்னா
16: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
15: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
18: ஃபார் டீலர்ஷிப் என்குயரி 8344555500.
15: தஞ்சை உழவன்.
1: இந்நிகழ்ச்சியை மேலும்

0: நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
1: தேவையான சீர்வசை பொருட்கள்
2: அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
1: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை. உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள் கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, யவசங்கர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.

0: மோடி சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும். நாச்சியார் கோயில், நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
1: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
2: ஹலோ டியர் அம்மாஸ், நான் உங்கள் பிரதிமா கார்த்திக் பாலாஜி. தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி ஒரு அம்மாவின் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை எளிதாக்கும் சின்ன சின்ன தகவல்களை தினமும் 5 நிமிடத்தில் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். வாங்க இன்றைய தலைப்புக்குள்ளே போகலாம். நேற்றைய பதிவில் கர்ப்ப காலத்திலேயே தாய்ப்பால் பற்றி தெரிந்து கொள்வது ஏன் முக்கியம்னு பார்த்தோம். இன்று குழந்தை பிறந்த பிறகு இருக்கும் மிக முக்கியமான முதல் 1 மணி நேரம், அதாவது கோல்டன் ஹார் பற்றி பேச போகிறோம். குழந்தை பிறந்தவுடனே முடிந்தவரை முதல் 1 மணி நேரத்திற்குள் அம்மாவின் மார்பின் மேல் தோளோடு தோல், அதாவது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வைத்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானது. இந்த 1 மணி நேரம் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பொன்னான நேரம்னு சொல்வோம். அது ஏன் அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் செய்வது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் உடல் வெப்பநிலை இருக்கு இல்லையா, அது சீராக இருக்க அது உதவுது. அடுத்து குழந்தையின் இதய துடிப்பு, சுவாசம், சர்க்கரையின் அளவு ஆகியவை நிலையாக இருக்க உதவுகிறது. அதே நேரத்தில் அம்மாவுக்கு பால் சுரப்பதற்கான ஹார்மோன்களும் நன்றாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் குழந்தைக்கு கிடைக்கும் முதல் பால் தான் கொலஸ்ட்ரம்னு சொல்கிறோம். இதோட நிறம் வந்து மஞ்சளாக தான் இருக்கும். சில அம்மாக்களுக்கு டவுட்ஸ் வரும், இது கொஞ்சம் தானே வருது, இது குழந்தைக்கு போதுமா அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரம் அளவில் குறைவாக தான் இருக்கும், ஆனால் அதோட மதிப்பு அளவிட முடியாதது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, அது நிறைய இருக்குது. அதனால தான் இதை நம்ம குழந்தையின் முதல் தடுப்பூசின்னு அழைக்கிறோம், ஃபர்ஸ்ட் வேக்சின் டு த பேபி. பிறந்த முதல் நாளில் குழந்தையின் வயிற்றின் அளவு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், அதாவது ஒரு செர்ரி பழ சைஸில் மட்டும்தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர இந்த கொலஸ்ட்ரமே குழந்தைக்கு போதுமானது. ஸோ கவலைப்படாதீங்க. இந்த நேரத்தில் சில இடங்களை வந்து சர்க்கரை கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, தேன், கசாயம் அல்லது பவுடர் பால் கொடுக்கும் வழக்கம் கூட இருக்கலாம். ஆனால் மருத்துவ காரணம் இல்லை என்றால் புதியதாக பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. குழந்தை பிறந்தவுடனே அழுதாலோ அல்லது அடிக்கடி பால் கேட்டாலோ பால் பத்தலை அப்படின்னு நினச்சிக்க அவசரப்பட வேணாம். அடிக்கடி தாய்ப்பால் குடிப்பது முற்றிலும் இயல்பான விஷயம்தான். அதுவே அம்மாவின் பால் சுரப்பை வந்து அதிகரிக்க உதவுது. எனவே உங்கள் பிரசவ திட்டத்தில் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளுங்கள். குழந்தை பிறந்தவுடனே ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மற்றும் முதல் 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் ஆரம்பிக்க வேணும் அப்படிங்கிறத உங்கள் மருத்துவர்கிட்ட, செவிலியர் மற்றும் குடும்பத்தினரிடம் முன்பே சொல்லி வச்சிருங்க. இன்றைய பதிவின் முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையின் முதல் 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கு அடித்தளம் அமைக்கும் நேரம். அந்த கோல்டன் ஹவரை தவற விடாதீங்க. அடுத்த பதிவில் குழந்தை சரியாக பால் குடிக்கிறதா, போதுமான பால் கிடைக்கிறதா, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்பதை பற்றி பேசலாம். நன்றி.
1: தன்னிகரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரதிமா கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நேற்று இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில், வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்,
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கி

0: ஸ்டோர் நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்
1: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
2: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
1: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.

0: நேர்களை பண்பலையில் இணை விழா வருவது காலி காம்போ.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
0: இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி ஒரு நாள் அப்படிங்கிறது உதயமாகி நமக்கு நம்பிக்கையை தருது. வாழ்க்கை அப்படிங்கிறது வெளிச்சம் மிகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமாக இருக்கு. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீ உன் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கையெட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கணும். அந்த முயற்சியோடையும் பயிற்சியோடையும் நம்ம தொடர்ந்து அதை இலக்கை நோக்கி பயணிக்கும் போது வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய பண்பலை உங்களை வாழ்த்துகிறேன்.

0: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: காரைக்கால் நகராட்சி விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு, காரைக்கால் நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்து வரும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் காரைக்கால் நகராட்சியின் அனுமதி பெற்ற பின்னரே வியாபாரம் செய்ய வேண்டும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற பின்னரே வியாபாரம் செய்ய வேண்டும். அவ்வாறு உணவு பாதுகாப்பு உரிமம் FSSAI இல்லாமல் வியாபாரம் செய்யும் பட்சத்தில் அவர்களது தள்ளுவண்டி கடைகள் நகராட்சியின் மூலம் பறிமுதல் செய்யப்படும். அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ் வழங்க இயலாது எனவும் அறிவிக்கப்படுகிறது. மேலும் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் அனைத்து தெருவோர வியாபாரிகளும் நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்த ஒரு கட்டமைப்புகளையும் அமைக்கக்கூடாது எனவும், பயன்பாட்டில் இல்லாத தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு பலமுறை அறிவுறுத்தப்பட்டும் இதுவரை அப்புறப்படுத்தப்படாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. அவ்வாறு உள்ள கடைகள் அகற்றப்படாமல் இருக்கும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி காரைக்கால் நகராட்சியின் மூலம் உடனடியாக அவை அகற்றப்படும் என இறுதியாக அறிவிக்கப்படுகிறது என காரைக்கால் நகராட்சி ஆணையர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய

0: புதான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்த நாளில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொல்லக்கூடிய சேவை செய்திகளுக்கான நேரம் இது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று திரௌபதி அம்மன் பிறப்பு நிகழ்வு நடக்குது.

0: சோடு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் எதிர்வரும் 8ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி ஆகிய தினங்களில் நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் உரிய ஆவணங்களோடு நலவாரிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

காரைக்கால் பண்பலையின் ஒரு புலிமொழியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காலை காம்போ. நேர்லே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரம் காலை 8:20.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர

0: நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆசி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய உயிர் இருக்கு, யாரோட உயிர் பெருசு அப்படிங்கறது வந்து நீங்க வீட்டுல கேட்டு பாருங்க. அப்ப வயசானவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா நீ தான் சின்ன குழந்தை, நீ வாழ வேண்டிய குழந்தை, உன் உயிர் தான் பெருசு அப்படின்வாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லும், நீங்க தான் அனுபவிச்சாரே, உங்க உயிர் தான் பெருசு அப்படின்னு. அப்ப யாரு உயிர் பெருசு இல்ல, எல்லா உயிருமே பெருசுதான் அப்படிங்கறதுக்கு ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஹிர்கோனியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து மாவீரர் அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து போறாரு. காடு, மலை, நதி எல்லாத்தையும் கடந்து போகணும், ரொம்ப கடுமையான படையெடுப்பு. அந்த போற பயணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட பயணம். அங்க நடுப்புற பாத்தீங்கன்னா ஒரு நதி குறுக்கிடுது. அந்த நதியை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த கிரேக்க வீரர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி தாகம், போன நேரம் வர கோடை நேரம், அப்ப வந்து என்ன பண்றாங்க, நிறைய தண்ணியை குடிக்கிறாங்க. அவங்க தோல் பையில வந்து நிறைய தண்ணியை நிரப்பி வச்சுக்கிறாங்க. திரும்பி படையெடுத்து போயிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தோம் கேட்டீங்கன்னா நல்ல வெயில் நேரம், வறட்சி வேற. அலெக்சாண்டருக்கு வெயில்ல நாக்கு வறண்டு போய் அவரால் பேசக்கூட முடியல. அப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வீரர்கிட்ட மட்டும் அந்த கைப்பையில வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது. உடனே அந்த தண்ணியை வந்து தன்னுடைய தலை கவசத்துல நிரப்பி அங்கேயிருந்து கொண்டாந்து அலெக்சாண்டர்கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி அலெக்சாண்டர் கேட்கிறாரு, தண்ணியால இவ்வளவு பேர் தவிக்கிறீங்க, இவ்வளவு வீரர்களை தாகத்தோட இருக்கும்போது நான் மட்டும் அந்த தண்ணியை குடிச்சா நல்லா இருக்காது, அதனால நீங்க குடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாங்க, எங்க உயிரை விட உங்க உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நீங்க தான் எங்க அரசர், அதனால நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அலெக்சாண்டர் சொன்னாரு, இல்ல இல்ல என்னுடைய படை வீரர்கள் நீங்க வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தண்ணி இல்லாத போது நான் குடிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே இன்னொரு வீரர் சொல்றாரு, இல்ல நீங்க எங்களுக்காக குடிக்க வேண்டாம், எங்க பிள்ளைங்களுக்காக குடிங்க, நீங்க மாவீரர் அலெக்சாண்டர் இருக்காரு அப்படின்னா எங்க குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கும், நாங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அலெக்சாண்டர் யோசிக்கிறாரு, நம்ம மேல இவ்வளவு பெரிய ஒரு பாசமும் பற்று இருக்கக்கூடிய இந்த வீரர்கள் இருக்காங்களே, அரசரோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன், ஏன்னா இந்த தண்ணியை நான் குடிச்சு நான் இருக்கிறத விட நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்கள் கொடுத்த அந்த அன்பை பாராட்டி அவர் ரொம்ப நெகிழ்ந்து போறாரு. எதுக்கு அதை சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நம்ம சில நிறைய இடத்துல எனக்கு வந்திருக்க விஷயத்த நான் எடுத்துக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறத விட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய என்னுடைய தலைவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த படை வீரர்களுக்கு இருந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் யார் பெரியவங்க, யார் சின்னவங்க, யார் முக்கியமானவங்க, யார் முக்கியம் இல்லாதவங்க அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை விட்டுடணும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, வெளிலேருந்து வந்திருக்க ரிலேட்டிவ் குழந்தைங்களோட அவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இவங்க இருக்கணும். வீட்டில் என்னென்ன இருக்கு, எங்கே இருக்குங்கிறத இவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த மனநிலையும் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால யாரோட வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். அப்போ வந்து யாரும் பெரியவங்க யாரும் சின்னவங்க கிடையாது, யாரெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மனசால உயர்ந்திருக்காங்க, அவங்க உண்மையிலே பெரியவங்க. யாரெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணாம செல்ஃபிஷா இருக்காங்களோ அவங்களாம் பெரியவங்க இல்லை அப்படிங்கறதான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம எவ்வளவு பெரியவங்க அப்படிங்கறது வந்து நம்மளுடைய செயல்பாடுகளாலும் நம்மளுடைய எண்ணங்களாலும் நம்ம செய்யக்கூடிய உதவிகளாலும் மற்றவங்க நம்மளை பாராட்டணுமே தவிர நம்மளே போய் பாராட்டி இருக்க கூடாது. ஸோ அப்ப நம்ம பெரியவங்களா வரணும் அப்படின்னா நல்ல உதவிகளை செய்யுங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
0: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலியின் இலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 8:06. திசை எங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3.

0: நேயர்களே, கேட்கலாம். நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இது 1 லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: என்ன நேர்களை, பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போனை எடுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல், என்ன பாடல் வேணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு எங்களுக்கு அழைங்க. 43 6 8 இந்த முன்னணிப்பு என்னோடு 231 231 239 480 299 மொத்தமாக 3 தொலைபேசி எண்கள் உங்களுக்காக இருக்குங்க. அடுத்து ஒரு அலைபேசி ஒன்று இருக்குது, 9 5 6 6 4 2 7 2 3 1. இந்த அலைபேசியிலும் உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
12: வணக்கம் மேடம், நான் ஐயாவாடியில இருந்து அசோக்ராஜ் கனிமொழி பேசுகிறேன். எனக்கு வீரம் படத்தில இருந்து பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இதோ உங்களுக்கான பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்புலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
1: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினிக்கு என்ன பாட்டு வேணும்? கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: நன்றி.
0: நன்றி. அதை நேர்கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 to August 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: அபிபெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்கிருந்து?
1: மேலகாசாகுடி, வடிவேலு.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கில்லி படத்திலிருந்து அர்ஜுனரி வில்லு.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வரும். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு

0: ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
0: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சத்யார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சத்யார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இப்ப நம்ம அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாமா?

0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யாரு, என்ன பாட்டு கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யாரு இங்கிருந்து? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களா அப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: என்ன பாடம்?
2: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வரும். நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி. அதனேயிருக்காக ஒரு பாடல் கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூரா சன்ஸ் நாகப்பட்டினம். முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம்பூக்கும் நந்தவனம் மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

என்ன மேடம், எப்போவுமே ஒரு கொஷின் கேட்பீங்க, இன்றைக்கி அந்த பொது அறிவு வினாவை கேட்கவே இல்லைன்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே நம்ம முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா அந்த விடை அந்த ஆன்சர் விடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஆன்சருக்கு சொல்லணும் அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வினாவை பார்க்கணும். என்ன வினா அப்படின்னு நான் ஒரு முறை சொல்லிடுறேன். இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதுதாங்க இதற்கான விடையை எல்லாருமே நீங்கள் முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணலாம் கமெண்டில், ஓகேவா? இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதுதாங்க இன்றைய பொது அறிவு வினா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்,
1: பிள்ளையிலிருந்து ஆறு வடிவழகன் பேசுறேன் மேடம்.
0: வடிவழகனுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து மதுராசி, பாடல் வந்து தங்கப்பூ மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
0: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் சர்வராஜர் மேட்டை தீனாரமே.
1: என்ன பாட்டு வேணும்
0: மேடம்? படம் தசரா பாடல் மைனர் வேட்டி கட்டி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நமச்சலினைய கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45 நிமிடம்.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
2: இன்னும்
1: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: இனிய உற்சாகமான காலை வணக்கம் சகோதரி.
0: காலை வணக்கம் கூறுவது
3: சகோதரி, காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: என்ன பாட்டு வேணும்?
3: படம் சித்தா. பாடல் வந்து கண்கள் என்னும். இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காக எனக்கு சகோதரி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அனைவருக்காகவும் பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகள்.

0: கேரட்டுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: அந்த நேயர் கேட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நாமும் ஒரு பொது அறிவுவினா கேட்டிருந்தோம் இல்லையா? இந்தியாவின் சிலிகான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதுதாங்க வினா. அந்த வினாவுக்கான விடை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர். பெங்களூர் தான் சரியான விடை. இந்த சரியான விடையை இதுவரைக்கும் நமக்கு 93 நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்படிங்கிறத கொஞ்சம் படிக்கலாமா? பேரலும் சந்தோஷ்குமார், காரைக்கால் காமேஸ்வரன், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, மணக்குடி ராஜேந்திரன், நாகூர் ஜகபத் சாதிக், முகமது யூசுப், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம், சத்யா, மோகேஷ் சர்வேஸ், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், திருமலை ராயம்பட்டினம் வினோத்குமார், மேலவாஞ்சூர் ஜம்சுதீன், பெங்களூர்னு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, சிவபுரி சோமசுந்தரம், இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, பிரதாப ராமபுரம், கவியரசன், பிரியா யோகநாயகி, பிரிய யோகநாயகி, அனல்யா, இவங்க சொல்லியிருக்காங்க, குத்தாலம் சங்கீதா, அவரிக்காடு வித்யா வீரமணி, வடக்கு பால்பனிச்சேரி செந்தில்குமார், சென்னை பிரமிளா தமிழ்ச்செல்வன், திருபுவனம் நந்தினி சுரேஷ், அடுத்தது செல்வி, தெத்தியிலிருந்து செல்வி, கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், மதுரை சண்முக சுந்தரம், அடுத்து ஹரிஹரன், இவங்க என்ன ஊருன்னு சொல்லலை, ஆனால் ஹரிஹரன் இவங்களும் சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோவி இளவரசன், பஞ்சநதி குளத்திலிருந்து கோவி இளவரசன், திருபுவனம் வனஜா, திருபுவனம் ஹரிஸ், ஸ்ரேயா ஸ்ரீ, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான், ஹலீம், இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் மயிலாடுதுறை, ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அடுத்தது தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், இவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாவி கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவங்க எல்லாருமே சேர்ந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்தி ராஜன் இவங்க சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகமது ஃபாத்திமா பக்கீர் இவங்களும் சரியான மேலவாஞ்சூர்லேருந்து முகமது ஃபாத்திமா இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர் இவங்க சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் தீபா வைஷ்ணவி பிரபாகினி சிவபாலன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் மட்டம் கங்களா காலாச்சேரி மணிமாறன் இவங்க சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேல ஓடுதுறை சிவப்பு விஜயராகவன் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா இவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியம்மான் நாச்சியா மன்சூர் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், மயிலாடுதுறை ராஜா தெரு இவங்க அங்கிலிருந்து குருமூர்த்தி இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பேரலம் பிரகாஷ், தலை ஞாயிறு கம்பன் கபிலன் பாரி இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருமூலசான வீரசுந்தரி, அரியலூர் வீரதுரை, பூவம் குபேர் இவங்களும் சரியாக விடை சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் அப்படின்னு மகா மகா எந்த ஒரு பக்கத்திலிருந்து நமக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அக்கரவட்டம் உஷா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்னப்பன்பேட்டை ஜோதி, காரைக்கால் நளினி, நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், நிறவி எம்என் நச்சிப்பிள்ளை குடும்பம், வலங்கைமான் ஆட்டோதுரை, திருவாரூர் கொடிகால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் முருகன், பொதுத்துறை செல்வகுமார், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், பூலுவபாளையம் ஆனந்த முருகன், ஆக்கூர் செல்ல ராஜா, நாகூர் அலோன்ஸ் ராஜ், இந்தியா அடுத்தது நாகை குமரன், நன்னிலத்திலிருந்து நாகை குமரன், பொறவாச்சேரி பெரியா கண்ணன், நாகை பாபு, அட்டியார்பட்டினம் நளினி சங்கர், ஆயக்காரன் புலத்திலிருந்து பழனிவேலு, நிறவிலிருந்து கஜேந்திரன், திருப்பூண்டியிலிருந்து சுந்தரி பாஸ்கரன், அடுத்தது நன்னிலம் அம்பலவாணன் இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அக்கறை வட்டத்திலிருந்து அமுதாகுமரன் பாருங்க வந்துட்டே இருக்காங்க. 101 தாண்டி போயிட்டுருக்கு. சரி, எல்லாரையும் படிக்க முடியாது, இருங்க கொஞ்சம் இந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறம் படிக்கலாமா? பாவ நேயர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. இன்றைய பொது அறிவு கேள்விக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர். இதை நிறைய நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணக்குடியிலிருந்து சத்யா, கச்சமங்கலம், தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம், ராஜேஷ் தீபா, யுகபாரதி, பிரசன்னா, பேரளம், செந்தில்கண்ணன், நாகப்பட்டினம் ரஜினிகண்ணன், காலை வணக்கம், மலேசியாவிலிருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது திட்டச்சேரி ஆனந்த செல்வம், முள்ளக்காடு பாபு, இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்தில் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் விடை சரியான விடை சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நேர்களை நாம் இணைந்திருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளிவரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் காலை 9:30 நொடி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க நகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
13: நம்ம மயிலாடுதுறை மீனு ஸ்கேன்ஸில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல்

0: எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனு ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: நலமை வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
7: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு சாய் வாங்க
6: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
7: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
8: நலமாய் வாழ. உலக தாய்ப்பால் வார சிறப்பு தொடர். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீலதா அவர்கள். தாய்ப்பாலினுடைய மகத்துவம் அதை பத்தி சொல்லுங்க.
9: நம்ம ஒத்தரும் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை வருது, நம்ம என்ன நினைப்போம்? குழந்தையோட பேர் போட்டு பதிவு கொடுக்கறது, ஒரு குழந்தை பேர் போட்ட செயின் கொடுக்கறது, குழந்தை பேர் போட்ட ட்ரெஸ், இதெல்லாம் தான் நமக்கு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தாய்ப்பால்ங்கிறது பேபியோட கஸ்டமைஸ்டு கிஃப்ட். ஒரு குளிர் பிரதேசத்தில் பிறக்கிற, பனிகாலத்தில் பிறக்கிற குழந்தையோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலோட தண்ணீர் சதவீதம் கம்மியாக இருக்கும். அதே நம்ம ஊரில் மே மாதம் ஜூன் மாதம் பிறக்கிற குழந்தைங்களோட அம்மாவுக்கு தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா அதிக தண்ணி சத்து இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு, அதோட பர்த் வெயிட்டுக்கு, அதோட முதிர்ச்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த தாய்மாருக்கு சுரக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறமாச குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதோட அம்மாக்குள்ள தாய்ப்பால் அதுக்குன்னே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இட்ஸ் அ கஸ்டமைஸ்டு கிஃப்ட். ஸோ எல்லாரும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்ட் கொடுக்கறதுல ஒரு தனி பிரியம் இருக்கும், தனி ஆனந்தம் இருக்கும். அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. அந்த குழந்தைக்கு அந்த முதிர்ச்சிக்கு என்னெல்லாம் சத்துக்கள் தேவையோ அது அவ்வளவும் இருக்கும் அதில்.
8: ஓகே டாக்டர், இப்போ குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிற அந்த பால் வந்து குழந்தை பிறந்த சில மணி நேரத்துக்கு தான் அந்த பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
9: கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால் அப்படிங்கிறது முதல் 3 நாட்களுக்கு தாய்க்கு சுரக்கக்கூடியது. அதை பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும், அளவு கம்மியாக தான் இருக்கும். இதை போய் பால் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து அளவு கம்மியாக இருக்கும், ஆனால் சத்து மிகுந்ததாக இருக்கும். அதை வந்து சொல்கிறது ஒரு வார்த்தையில் அப்படின்னா லிக்விட் கோல்டு. அதில் வந்து புரதச்சத்து நிறைய இருக்கும், கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேக்சின்னு சொல்கிறோம், குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் தடுப்பூசி, தடுப்பு மருந்து அப்படிங்கிறது வந்து அது கொலஸ்ட்ரம் தான். அதோட குடல், நுரையீரல், அதோட உள் உறுப்புகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அத்தனை எதிர்ப்பு சக்தியும் அந்த கொலஸ்ட்ரமில் இருக்குது. அது அளவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே போதும். முதல் 2 நாளைக்கு எல்லா ரிசர்வ் ஓடினா அது வெளியில் வருது, எல்லா தனி சத்து, மற்ற சுகர் சத்து எல்லாமே அதை எடுத்துகிட்டு தான் வருது. அது 2 நாள் வரையும் அந்த குழந்தை தாக்கு பிடிக்கும். அதனால் அதில் வந்து அளவு கம்மியாக இருக்குது, அதனால் பத்தாது அப்படிங்கிற உணர்வு வேண்டவே வேண்டாம். அது மட்டும் கொடுத்தாலே முதல் 2-3 நாட்களுக்கு குழந்தை போதும். சப்ப சப்ப மெச்சூர் மில்க் வர ஆரம்பிச்சிடும், அளவு அதிகமாக இருக்கும், அப்போ வந்து குழந்தைக்கு தேவையும் அதிகமாக இருக்கிறதுனால அது சுரக்கும்.
8: ஒரு நாளைக்கு பிறந்த குழந்தைக்கு எத்தனை முறை தாய்ப்பால் வந்து கொடுக்கணும் டாக்டர்?
9: அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்களுக்கு வேளை வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரைட்டாக கிடையாது. பசிக்கும் போது சாப்பிட்றோம். குழந்தை வந்து பசிச்சு அழுதுச்சுன்னா தாய்ப்பால் கொடுக்கணும். பசிச்சு அழுவாமல் அது பாட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருக்குன்னா அது எழுப்பி எழுப்பிலாம் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது. டிமாண்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட்.
8: இப்போ மாடர்ன் பேரண்டிங் எப்படி இருக்காங்க அப்படின்னா குழந்தை தூங்குது அப்படின்னா கூட அவங்கள வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அலாரம் வச்சு குழந்தையை எழுப்பி ஃபீட் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைக்கு பசிக்கும், பசியை மறந்து தூங்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம்.
9: அது தவறான கருத்து. குழந்தை வந்து பசிச்சுதுன்னா அவங்கள விடாமல் அழுது பிடிச்சி வாங்கிடும், அதுக்கு தன்னை பாதுகாக்கிறதுக்கு தெரியும். அதே மாதிரி அது தூங்குற குழந்தைக்கு தான் அதிக மூளை வளர்ச்சி இருக்கும், மூளை நரம்புகள் விரிவடையும். ஸோ நல்லா தூங்கி மூளை வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நல்லா தட்டி எழுப்பி அதோட மைலினேஷனை ஸ்பாயில் பண்ணி நம்ம பால் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தூங்குதுன்னா விட்டுறலாம், அது வந்து பசியை மறந்தெல்லாம் தூங்க முடியாது. இப்போ நமக்கே

0: பசினா நம்ம பசி மறந்து தூங்குவோமா, அதே மாதிரி தான் குழந்தையும். ஸோ டிமாண்ட் ஃபீடிங் அப்படிங்கிறத நிச்சயமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி. ஸ்ரீலதா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 9:08. பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை விளங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் விளங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கரகி மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நிறைய விஷயங்களை பொதுவா நம்ம பேசுறோம். அன்னைக்கு எப்படி இருந்தது, இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வயதானவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் பேசுகிறத பார்க்குறோம். சமூகத்தினுடைய அதாவது ஒரு 40 வயதை கடந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வார்த்தை அப்படிங்கிறது அப்பப்போ வந்து போகும். ஒரு தலைமுறை இடைவெளி அப்படின்னு சொல்லலாம், இல்லை இரண்டு தலைமுறைகளுக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாற்றங்களை தந்திருக்கு. ஒரு பக்கம் தொழில்நுட்பம் சமூகத்தை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நிறையவே மாறி போயிருக்கு. இப்படி நிறைய மாறிப்போன விஷயங்கள் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அன்றைக்கி அப்படி இன்றைக்கி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தலைப்பிட்டு ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம் காரைக்கால் FM 100.3 முகநூல் பக்கத்தில். இந்த முகநூல் பக்கத்தில் போட்டிருக்க போஸ்டருக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்து அன்னைக்கு அப்படி இன்றைக்கி இப்படி அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பதிவிடலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட் உலாவரும் அன்னைக்கு அப்படி இன்னைக்கு எப்படி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடய முதல் கருத்து அப்படிங்கிறது வந்திருக்கு காரைக்கால் பண்பலையோட காதலர் அப்படின்னு சொல்லலாம் மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் ஐயா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எந்த நிகழ்ச்சி அப்படின்னாலும் அவருடைய பங்களிப்பு இருக்கும். அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி எளிமையான வாழ்க்கை, நேரடி சந்திப்புகள், மறக்க முடியாத நினைவுகள் நம் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக இருந்தது. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் அனைத்தும் வேகமாகவும் டிஜிட்டலாகவும் மாறிவிட்டது. காலம் மாறினாலும் பழைய நினைவுகளின் இனிமையும் புதிய மாற்றங்களின் புதுமையும் வாழ்க்கை அழகாக்குகின்றன அப்படின்னு இருக்கார். அதாவது ரெண்டையும் சமநிலைப்படுத்தியிருக்கார். வயதானாலும் கூட என்னோட அந்த காலம்தான் அப்படி அப்படின்னு
9: சொல்லாம ரெண்டையுமே சமநிலையா சொல்லியிருக்காங்க. பாராட்டுக்கள். அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ். இனிய காலை வணக்கம். 1980களில் எனது பாட்டி வீட்டில் சாப்பாடு செய்வதெல்லாம் மண்பாண்டங்களில் விறகு அடுப்பில் இயற்கையான காய்கறிகள் தான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, சில்வர் பாத்திரத்தில் காய்கறியும் கொஞ்சம் மருந்தாக தான் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அதாவது அன்னைக்கு 50 நடந்து 50 கிலோமீட்டர் போனோம், இன்னைக்கு 5 கிலோமீட்டர் போறோம்,
9: நடக்க முடியல.
2: ஆமா, உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவு.

0: நம்ம நச்சுப்பிள்ளை குடும்பம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க செய்தி. அதாவது அன்றைக்கி 50 கிலோமீட்டர் கூட நடந்து போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 5 கிலோமீட்டர் கூட நம்மளால் போக முடியல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே நடக்கிறோம். காலையில் தொடங்கி வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாக ஆகிட்டு உழைப்போட அளவு, நம்மளுக்கு உடல் உழைப்போட அளவு குறைந்து போனதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது வேணும். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கார வேலில் அனுப்பியிருக்கிறாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பிலேருந்து அனுப்பியிருக்காங்க. காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட அன்றைக்கி எல்லோரும் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டாங்க. இன்றைக்கி வெறும் தண்ணீர் மட்டும் தெளித்து விடுறாங்க. ஏங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் மாடு இருந்தது, சாணம்
1: எல்லாரும் வீட்லேயும், அதனால் இப்போ இல்லை. கிராமம் ஆகிட்டு அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்துட்டோம். எங்கே
0: தெரியுமா, அந்த சாணம் தெளித்து, சாணம் தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்படியே சுத்தமாக ஒரு கட்ட வழக்கமாருன்னு சொல்லி சின்ன வழக்கமாரால் கூட்டிட்டு அப்படியே அதில் கோலம் போட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டோட அழகு அப்படிங்கிறது இருக்கும். சாணம் தெளிக்கிறதுல இன்னொரு கிருமி நாசினியாகவும் சாணம் இருந்தது அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை.
1: அடுத்தது காலை வணக்கம் ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி இருவருக்கும் காலை வணக்கம். அன்னைக்கு மனிதர்கள் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்களாம், இன்னைக்கு எல்லாமே மிஷின் தான் வேலை செய்யுது. அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நீடாமங்கலம் மட்டும் கங்களாஞ்சேரியில் காலாச்சேரியிலேருந்து மணிமாறன் அனுப்பியிருக்காங்க. அன்றைக்கு வசதிகள் குறைவாக இருந்தாலும் ஓய்வுகள் நிம்மதி அதிகமாக இருந்தது. இன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
1: ஆமா ஆமா
0: அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த நேயருடைய கருத்தை கேட்கும் போது

0: எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓட்டம் நிறைந்ததாக ஆகிட்டு அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக அந்த செய்தி அப்படிங்கிறது நினைவுபடுத்திச்சு. எனக்கு உடனே அந்த பாடலும் கூட நினைவுக்கு வந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறும்பு இருக்குங்க. கும்பகோணம் செந்தில் அதுவும் ஜெயா விவேகானந்த ஐயாக்கிட்ட செய்தி போட்டிருக்காங்க. அன்னைக்கு டீனேஜ் இன்னைக்கு ஓல்ட் ஏஜ். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல தன்னம்பிக்கையோட நீங்கள் நிறைய செய்திகள் அனுப்புகிறீங்க. நம்பிக்கையோடு இருக்கும்போது நல்ல உடலில் திடம் இருக்கும்போது நிச்சயமாக என்றைக்குமே டீனேஜ் அப்படின்னு தான் நினைக்கணும். அடுத்த செய்தி,
1: அரியலூர் மாவட்டம் கீழப்புடியிருப்பு ஜான்சி கவீரசி. அன்றைக்கே எல்லாரும் நம்முடைய பாரம்பரிய இயற்கை உணவான கம்பு, கேழ்வரகு, கோதுமை, சாமை, வரகு என்று சாப்பிட்டோம். இன்றைக்கி அனைவருமே பையில் அடைக்கப்பட்ட பாலி செய்யப்பட்ட சத்து இல்லாத உணவு தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சதீஷ் அனுப்பியிருக்கிறாங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு அன்னைக்கு பஸ்ஸில் கூட ஏற தெரியாதுங்க, பயமாக இருக்கும். ஆனால் எங்கே வேணும்னாலும் பஸ்ஸில் போவேன். இரண்டு சக்கர வாகனத்தையும் தனியாக சூப்பராக ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னென்னா நிறைய விஷயங்களில் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். காலத்துக்கு வந்த மாதிரி மாற வேண்டிய தேவையும் நம்மளை வளர்த்துக்க வேண்டிய தேவையும் இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு குடும்ப தலைவருடைய அந்த பணி சுமையை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா பிள்ளைகளை ஸ்கூலில் விடணும், கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா மற்ற விஷயங்களுக்கு நீங்களாக போகும்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வேகம் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேளங்குடியிலேருந்து குணசுந்தரி செல்வநாதன் அனுப்பியிருக்காங்க. அன்றைக்கி சந்தோஷம் மட்டுங்க, இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்தோஷம் இல்லாத வருத்தம் நிறைந்ததாக இந்த நாட்கள் இருக்குது, கலந்து போயிட்டுருக்கு. நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தே எல்லாம் அமையுதுங்க அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க.
1: இதே செய்தியை தான் வளத்தாமங்கலம் சம்பந்தமும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது புதுத்துறையிலிருந்து செல்வகுமார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாமே அந்த காலத்தில் மகளிரெலாம் மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிப்பாங்கங்க. இந்த காலத்தில் அது மாதிரி யார் குளிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் சிலர் இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க.
0: ஏங்க அன்னைக்கு பியூட்டி பார்லர்லாம் கிடையாது,
1: அதுதான் அதைத்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அவங்களே பியூட்டியா இருந்தாங்களாம் அப்ப.
0: ஓ,
1: இப்போ வந்து நம்ம பியூட்டியை தேடி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: சரி, நாகை பாபு அனுப்பியிருக்காங்க. இன்றைய குழந்தைகள் சொல் மூலம் விளையாடினார்கள், இன்றைய குழந்தைகள் செல் மூலம் விளையாடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்று நிலவில் பாட்டி வடை சுடுவதை காட்டி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டினார்கள், இன்று செல்லில் கேம் காட்டி சோறு ஊட்டுகிறார்கள். இதுதாங்க அன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு இப்படி அப்படின்னு, அதாவது கண்டிப்பா அவர் சொல்றக்கூடிய யதார்த்தமான உண்மை. பாட்டி வந்து நிலவை காட்டி கதை சொல்லி ஊட்டுறது வந்து கதை மூலமாக ஒரு நீதியை மனசுக்குள்ளார விதைப்பாங்க. அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேயே விதைக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது. ரெண்டாவது பாட்டிக்கும் பேரப்பிள்ளைகளுக்குமான அந்த பாசம், அந்த பாசத்தோட அளவுங்கிறது அந்த சாப்பாட்டில் கையில் கொடுக்குற சாப்பாட்லேயும் தெரியும், ருசித்து சாப்பிடக்கூடிய குழந்தையோட முகத்துலேயும் தெரியும். அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது அப்படி தான் வந்தது. அந்த விதமான பிணைப்பு இப்போ வந்து பெற்ற தாயிடம் கூட குழந்தைகளுக்கு இருக்காங்கிற கேள்வி அப்படிங்கிறது வர வேண்டியிருக்கு. இன்றைக்கி இன் சொல்ல முதல் நிகழ்ச்சியில் இன் சொல்ல முதா இல்லை வந்து இணைத்தானும் நல்லவை கேட்கையான்னு தெரியல, அதை வந்து இதை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. குறிப்பாக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயங்களை பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள்ட்ட பரிமாறக்கூட நேரம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து என்ன தான் மாற்றங்கள் வந்தாலும் மாற்றிக்கவே கூடாது. அது குடும்ப பிணைப்பு பாசம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றுபட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். அடுத்து சம்பனார் கோவிலேருந்து குணசேகர். அன்றைக்கு அனைவரிடமும் போதிய அளவு பணம் இல்லை ஆனால் நிம்மதி இருந்தது, இன்று அனைவரிடமும் பணம் உள்ளது ஆனால் நிம்மதி தான் இல்லை. இதுவே நிதர்சனமான உண்மை. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சம்பனார் கோவிலேருந்து குணசேகர் ஐயா.
1: அடுத்தது காரைக்கால் நளினி. அன்று எல்லோரும் கூடி வாழ்ந்தோம், இன்று எல்லோரும் பிரிந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுக்கு பல்வேறு காரணங்களும்
1: இருக்கு. கூட்டு குடும்பமாகவும் வாழ முடியல அப்படிங்கிறத அவங்க வருத்தமா சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பாருங்க காரைக்கால்ல இருந்து நளினி. அது அவங்க அவங்க சொன்ன செய்தி தான் வாசிங்க.
1: அடுத்தது நாகையிலேருந்து சிக்கல். அந்த ஊர்லேருந்து எஸ் சரண்யா சரவணன் இவங்க சொல்லி, அன்றைக்கு உறவுகளின் உரையாடல் கடிதம் மூலம் தாங்க இருந்துச்சு, இன்றைக்கி டிஜிட்டலாக மாறினதுனால கையில் மொபைலில் தாங்க போயிட்டுருக்கு. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாழிக்கல் பட்டியிலேருந்து எழில் முத்துசாமி அனுப்பியிருக்கிறாங்க. பல வெளியூர்களையும் நம்மளுடைய நேர்கள்

0: இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புதிய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு 10 பேர் சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடணும் அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு 10 பேர் சேர்ந்து 10 ஃபோனில் தனித்தனியாக விளையாடுறாங்க. இதுதாங்க இன்னைக்கு இப்படி
1: கண்டிப்பாக
0: விளையாடும் போது ஒரு பெரிய புரிதல் அப்படிங்கிறது இருக்கும், கோபமும் வரும், அதே சமயத்தில் ஒரு புரிதலும் வரும். அதுதான் பிள்ளைகள் விளையாட்டுக்கான முக்கியத்துவத்தை பிள்ளைகள் மத்தியில் விதைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த செய்தி,
1: இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற வரிகளோட டிஆர் பட்டினம் நளினி சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இவங்க சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு எல்லாம் டிவி பார்க்க யாராவது ஒரு வீட்டில் தாங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையானா கூடி அமர்ந்தோம், ஆனால் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கு, ஆனால் அதை பார்க்குற ஆர்வம் தான் இல்லை. இதுதான் அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி, எங்கள் வீட்டில் எப்போதுமே காரை வானொலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு படிக்காத பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டோம், இன்னைக்கு படித்த பெற்றோர்கள் சொல்கிறத நாம் கேட்குறதே இல்லை. புதியவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பதில்ல, பெரியவர்கள் அந்த வாய்ப்புகளை நிராகரிக்கிறாங்க. ஆமாங்க, உண்மைதாங்க, அவ்வளவு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே ஓடுதலேருந்து சேப்பு விஜயராகவன், கண்டிப்பாக பெரியவர்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. நீங்களே பிறக்கீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் உண்மை. சில விஷயங்கள் அவங்களுக்கு அந்த அனுபவ போதாமையினால் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் தவறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வழிகாட்டுவீங்க, அதுவே வந்து தடை அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். சேப்பு விஜயராகவன் என்ன சொல்கிறீங்க? அடுத்த செய்தி,
1: அடுத்தது பாரிவள்ளல், அதாவது அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல். இவங்க சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை. அன்னைக்கு நான் சைக்கிளில் போனேங்க, இன்னைக்கு பைக்கில் போகிறேன், நாளைக்கு யாருக்குண்டா இதில் போகிறேன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களே, நமது பண்பலியில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
8: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
9: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
8: ஜிஎல் மருத்துவமனை
9: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
10: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
11: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
10: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
13: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 நமது பண்பலியில் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோயில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
14: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
15: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
16: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
17: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
16: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்ரல் ஸ்டோர், ராசியார் கோயில்.
0: நாளை மாலை 6:20 நமது பண்பலையில் நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும்போது கேட்கலாம்.
18: வீட்டு உபயோக பொருட்கள்
19: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
20: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேர்களை, நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
21: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நீரும்.
22: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
23: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
24: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.

0: வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
0: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: இனிய காலை பொழுது உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் உலா வந்து கொண்டிருக்கும் நேரம். அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு கூட்டு குடும்பம், கலப்படம் இல்லாத உணவு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது, உடல் ஆரோக்கியமாக விளையாட்டு, ஆற்றில் குளத்தில் குளித்து உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்தது என்று அப்படி அல்ல. 4 சுவற்றுக்குள் குளியல், பெற்றோர் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், ரசாயனம் கலந்த உணவு, தெருவில் விளையாடல், மறந்து போய் செல்லுக்கு உள்ளேயே விளையாட்டு, எல்லாம் மாறிவிட்டது. ஆம், நாம் தான் மாறிவிட்டோம். இயற்கையோ ஒன்றி போகும் காலம் வருமா, இயற்கையோடு ஒன்றி போகும் காலம் வருமா, வர வேண்டும், வந்தால் அனைவருக்கும் நல்லது, நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மிக நீண்ட கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, அவங்களுடைய கவலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கோவி கார்த்திகேயன் குடவாசிலேருந்து, அன்னைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கை, இயற்கை சூழல், சுதந்திரம் அற்புதமானது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் வாழும் சூழல் கலந்த பயம், கலந்த வாழ்வதற்கு அஞ்சுகிற ஒரு சூழலாக இருக்கிறது. இயற்கைத்தனம் இல்லாத இயந்திரத்தனமாக உள்ளது அப்படின்னு சொல்லி யதார்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்லமல்லிருந்து ஷேக் அலாவுதீன், அன்றைக்கி பழைய சோறு, வெங்காயம் ஊறுகா, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மந்தி சாப்பாடு அப்படின்னு நிறைய சாப்பாட்டில் நிறைய வேறுபாடுகள் வந்துட்டுன்னு சாப்பாடு சொல்லியிருக்காங்க ஷேக் அலாவுதீன் நல்லமல்லிருந்து. அடுத்து பதில் சோமசுந்தரம் அனுப்பியிருக்காங்க. நீர்நிலையில் குளித்து ஆரோக்கியமாக இருந்தது, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்று வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, பல் துளக்கும் என்று எல்லாம் மாறிவிட்டது. சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் அவர்களுடைய கவலை இதுவாக இருக்குது. கண்டிப்பாக காலத்தோட தேவை, ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதில் அர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுலையும் உண்மை இருக்குது. அடுத்து இருவருக்கும் இனி காலை வணக்கம் சொல்லிவிட்டு, அன்று கை வீசி நடந்தோம், இன்று கைபேசியுடன் நடக்கின்றோம், அன்று மிதிவண்டியில் சென்றோம், இன்று பைக்கில் போகின்றோம், அன்று ஆட்டுக்கல்லில் மாவாட்டினோம், இன்று கிரைண்டரில், இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிவிட்டு எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்துலேருந்து, அடுத்து திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலிமி இப்போ கோயத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. பொறுமை, நிதானம், பாரம்பரியம், இன்றைக்கி வேகம், தொழில்நுட்பம், அவசரம், இதுதாங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இதுவரை உலா வந்த நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி நடத்தியும் வழங்கும் மங்களன் மங்கள் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேர்களை பாயிண்ட் டு பாயிண்ட் இதோடு நிற்கல, அன்னைக்கு அப்படி இன்னைக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க உங்களுடைய அந்த செய்திகள். அப்படிங்கிறது நம்முடைய தேதியும் செய்தியும் நிகழ்ச்சிக்கு பிறகாக நம்ம தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நேரம் காலை 9:30. காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இன்றைய நாள் நிகழ்வுகளை இனிதே சொல்லும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
9: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
9: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
10: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
11: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
12: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
11: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம்.

0: 1858 இதே நாளில்தான் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்து இந்திய நிர்வாகம் பிரித்தானிய முடியாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது.
1: 1492 கடல் வழியாக இந்தியாவுக்கான வழியை தேடக்கூடிய ஒரு பயணத்தை கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயின்லேருந்து தொடங்கின நாளும் இதுதான்.
0: 1870 ஆகஸ்ட் 2 உலகின் முதல் சுரங்க தொடருந்து பாதை லண்டனில் தொடங்கப்பட்டது.
1: 1990 ஈராக் இராணுவம் குவைத் மீது படையெடுத்தது. இதுதான் வளைகுடா போருடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் தான் அந்த நிகழ்வும் நடந்தது.
0: 1932 இதே நாளில் இயற்பியலாளர் கார்ல் ஆண்டர்சன் என்பவரால் பாசிட்ரான் எலக்ட்ரானின் எதிர் மின்னி கண்டுபிடிக்கப்பட்டது.
1: 1913 ஆகஸ்ட் 2 உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அமைக்க அடிகோலிய தனிநாயகம் அடிகளாரர்களுடைய பிறந்த நாள் இன்று. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் தவிர ஸ்பானிஷ் ரோம மொழி போர்ச்சுகீஸையும் பிரெஞ்சு முதலிய மொழிகளை கற்று தேர்ந்தவராக இருந்தார். தமிழுடைய கலாச்சாரம் அப்படிங்கிற ஆங்கில தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில காலாண்டு இதழ் ஆரம்பித்து அதோடய ஆசிரியராக 1951 தொடங்கி 1959 வரைக்கும் இருந்தார். இலங்கை, மலேசியா, லண்டன், பாரிஸ் மற்றும் நேப்பிள்ஸ் போன்ற நாடுகளுடைய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். 1913 ஆகஸ்ட் 2 பிறந்த, அதாவது தனிநாயகம் அடிகளார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று.
0: 1876 இந்திய தேசிய கொடியின் வடிவமைப்பாளர் பிங்களி வெங்கையா பிறந்த தினம் இன்று.
1: ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வண்ண புத்தகங்கள் தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 2 கொண்டாடப்படுது. வண்ணம் தீட்டும் புத்தகங்கள், வண்ண படங்கள் கொண்ட புத்தகங்கள் போன்றவை குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இதில் பெரியவங்க அதிக ஆர்வம் காட்டுறதில்லை. பல உளவியல் மருத்துவர்கள் மன அழுத்தத்தை குறைக்க சிறந்த மருந்தாக இந்த வண்ணம் தீட்டுறதை சொல்கிறாங்க. எனவே இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் வருடந்தோறும் ஆகஸ்ட் 2 இந்த தினம் அப்படிங்கிறது தேசிய வண்ண புத்தகங்கள் தினமாக கொண்டாடப்படுது.
0: 1861 இந்தியாவின் வேதியியல் துறையில் தந்தை என போற்றப்படும் வேதியியலாளர் ஆச்சாரியா பிரபுல்ல சந்திர ராய் பிறந்த தினம் என்று. 1922 தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் மறைந்த தினம் என்று.
1: பண்பலையில் நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தேதியும் செய்தி நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
1: இனிய காலை பொழுது உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 நேரும் காலை 9:35. பண்பலையில் இனினம் இணையலாம் தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அன்றைக்கி அப்படி இன்றைக்கி இப்படி அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நேர்களை தங்களுடைய கவலையை பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, சாந்தி நல்லான் சாவடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்போது எல்லோரும் இயற்கை உணவு சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்க, நோய்களும் அதிகம் வந்துட்டு அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறாங்க.
0: அடுத்தது நாகூர் முகமது ரஃபீக் ரிஷ்வான் இவங்க சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி அந்த காலத்தில் வாழ்க்கையில்

0: நேரடி சந்திப்பு, மிதிவண்டி, குதிரை வண்டி, புகை வண்டி, டெலிஃபோன் மறக்க முடியாத நினைவுகள். இந்த காலத்தில் எல்லாமே மாறிவிட்டு ஸ்கூட்டி, ஆட்டோ, பஸ், கம்ப்யூட்டர், செல்ஃபோன், அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன். அன்றைய உலகம் எல்லாமே பொறுமையாக நடந்தது, சிறப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபாஸ்ட் உலகமாக போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறிட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஃபாஸ்ட் அப்படிங்கிற எழுத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே அடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரவிக்குமரன், அன்றைக்கு ஒரு நபரை தொடர்புகளில் ஏதாவது ஒரு தொலைபேசி இணைப்பு அலுவலகம் சென்று பேசிவிட்டு வருவோம். தொலைக்காட்சி பார்க்க ஆண்டனாவை பக்கம் பக்கமாக திருப்பி வைத்து பார்ப்போம் என்று கைக்குள் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தானி கோட்டகம் தெற்குலேருந்து. அந்த நாளில், அதாவது நான் சொல்கிறது வந்து 80s to 90s வரைக்குமான அந்த காலகட்டத்தில், நம்முடைய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலில் தான் இந்த டெலிவிஷன் அஞ்சல் நிலையம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக ஒரு பெரிய ஆண்டனா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 30 உயர ஆண்டனா வச்சுட்டு அந்த கொடைக்கானல் பக்கம் திருப்பி வச்சு கீழே வருதா அப்படின்னு வாரம் ஒரு நாள் நம்முடைய புதிய தொலைக்காட்சியில், இன்றைக்கி இருக்கிற புதிய தொலைக்காட்சியில் அந்த ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்கு தெருவே கூடியிருக்கும் ஒரு வீட்டில், அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது ஆனால் இருந்தது. ஏதோ

0: அடங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமரன், அன்றைக்கு ஒரு நபரை தொடர்புகளில் ஏதாவது ஒரு தொலைபேசி இணைப்பு அலுவலகம் சென்று பேசிவிட்டு வருவோம். தொலைக்காட்சி பார்க்க ஆண்டனாவை பக்கம் பக்கமாக திருப்பி வைத்து பார்ப்போம் என்று கைக்குள் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தானிக்கோட்டம் தெற்குலேருந்து அந்த நாளில், அதாவது நான் சொல்கிறது வந்து 80s to 90s வரைக்குமான அந்த காலகட்டத்தில் நம்முடைய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலில் தான் அந்த டெலிவிஷன் அஞ்சல் நிலையம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக ஒரு பெரிய ஆண்டனா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 உயர ஆண்டனா வச்சுட்டு அந்த கொடைக்கானல் பக்கம் திருப்பி வச்சு கீழே வருதா அப்படின்னு வாரம் ஒரு நாள் நம்முடைய பொதுகை தொலைக்காட்சியில், இன்றைக்கி இருக்கிற பொதுகை தொலைக்காட்சியில் அந்த ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்கு தெருவே கூடியிருக்கும் ஒரு வீட்டில், அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது. ஆனால் இருந்தது ஏதோ ஒரு வீட்டில் தொலைக்காட்சி இருந்த காலம் போய் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் தொலைக்காட்சி இருக்குது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் உட்காந்து பேசி மகிழ்ந்த அந்த காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வருத்தமான காலமாக நிச்சயமாக இருக்குது.
1: அடுத்தது திருவாரூர் கொடைக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்பாக அன்னைக்கு எல்லாமே என் கையில் இருந்துச்சுங்க, இன்னைக்கு எதுவுமே என் கையில் இல்லைங்க, அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க.
0: தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் அனுப்பின செய்தியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீதுங்க,
1: அதுதான் இப்போ சொன்ன செய்தி.
0: அப்படியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மழை பெய்யும் போது பள்ளி விட்டு நனைந்து கொண்டு வரும்போது அம்மா சூடாக ஸ்நாக்ஸ் செஞ்சு காத்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா தம்பி தாத்தா எல்லோரும் அன்றைக்கி நடந்த விஷயம் பற்றி பேசிட்டு சாப்பிடுவோம் ஜாலியாக. ஆனால் இன்றைக்கி லைட்டாக மழை வர மாதிரி இருந்தாலே லீவானு மொபைலை பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க பேரளத்தில் இருந்து மகா.
1: ஆமாம் ஆமாம், இல்லை அன்றைக்கி அப்படி இன்றைக்கி இப்படி, இது கூட கரெக்டு தான்.
0: ஆமாம், மழைக்காக தொடர் மழைக்காக விடுமுறை விட்ட காலம்ங்கிறது வந்து ரொம்ப அந்த நாளெல்லாம் குறைவு தான். மழையாக இருந்தாலும் கூட கிராமப்புறங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த யூரியா வரக்கூடிய சாக்கை வந்து குடலை மாதிரி செஞ்சு போட்டுட்டு போகிறதையும், இன்னும் சொல்லப்போனால் கீத்து தென்னங்கீற்றை வந்து இப்படி வளைச்சி குடலுன்னு சொல்லுவாங்க நம்முடைய காரைக்கால் பகுதியில், அது வந்து செஞ்சுட்டு அதை அங்கேருந்து போட்டுட்டு மழையில் நினையாமல் வந்து வாசலில் கழட்டி வச்சுட்டு வந்த காலம். அதாவது குடை வாங்கக்கூட பொருளாதார சூழல் இடம் கொடுக்காத காலகட்டம் அது, அந்த நினைவுகள் அப்படிங்கிறது வந்து போகுது. அடுத்து ஃபாத்திமா ஃபக்கீர் முகமது அனுப்பியிருக்காங்க, இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வஞ்சி விழுந்து அனுப்பியிருக்காங்க. அடுக்கு பானையில் பொருளை வச்சுக்குவோம் அன்னைக்கு, பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு அஞ்சரை பெட்டி பற்றி.
1: அது எல்லோரும் வீட்லையும் ஒரு அடுக்கு பானை அழகாக இருக்கும், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க. மண்பானை
0: ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பானைகள் இருக்கும். ஒரு பானை இது இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையே இப்போ ஒரு பெருமையான விஷயமாக கருதிய காலம் அது.
1: அடுத்து இருவருக்கும் இனி காலை வணக்கம் வாழ்க வளமுடன். அன்று உறவுகளிடம் பாசம் நெருக்கம் அதிகம் இருந்தது, இன்று உறவுகளிடம் அலைபேசியில் தொடர்பு கொள்வதோடு சரி பாசம் சந்தித்தல் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சநதி குளம் கோவி இளவரசன்.
0: ஏங்க அன்னைக்கு நாட்டுக்கோழி மாதிரி சுறுசுறுப்பாக பறந்து பறந்து வேலை செஞ்சோம், இன்னைக்கு பிராய்லர் கோழி போல உறங்கிட்டு இருக்கோம். சைக்கிளில் மெதுவாக போனோம், இன்றைக்கி பைக்கில் வேகமாக போகிறோம். 100 தாண்டி சொல்கிறதுனால பின்னாடியே 108 வரக்கூடிய சூழல்ங்கிறது இருக்குது. வேகம் அதாவது வேகம் குறைஞ்சி போயிட்டுங்க, வேகம் அதிகரிச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ் நன்றி நேயரே உங்களுக்கு.
1: அடுத்து சொல்லியிருக்காங்க சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன், கல்லங்கப்படமற்ற நட்பும் உறவும் அன்று, பார்ப்பதற்கே கூலி கேட்கும் உறவுகள் இன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அன்னைக்கு அப்படி இன்னைக்கு எப்படி அப்படின்னு தலைப்பிட்டு நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் போஸ்டர் போட்டுறது தான் தாமதம். நிறைய நேர்கள் செய்திகள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, இன்னும் கமெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தானாக சேர்ந்த இந்த கூட்டத்துக்காக

0: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ், நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: காரைக்கால் பண்பலையின் உறுப்பள்ளி மூடியில் நம்ம இணைந்திருக்கிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட. அன்னைக்கு அப்படி இன்னைக்கு எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய நேர்களோட கருத்து அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. திட்டச்சேரியிலேருந்து ஆனந்த செல்வம் அனுப்பியிருக்காங்க. அன்னைக்கு தூர்தர்ஷனில் வெள்ளிக்கிழமை அன்று நண்பர்களோடு ஒளி ஒளி பார்த்த நினைவுகள் வந்து போகிறது. அதாவது இன்றைக்கி நினச்ச உடனே நினச்ச பாடலை நம்ம கேட்குறோம். அன்னைக்கு இருந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்னவோ இன்றைக்கி இல்லை. பழைய நினைவுகளை கொண்டு வருவதில் காரை பண்பலை செம்ம அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக. அடுத்து குழந்தைய பண்புறோம் காட்டுமன்னார் கோவில்லேருந்து நினைக்கிறேன். திருமணங்களுக்கு அழைப்பு இல்லாமலேயே போயிடுவேன். அன்னைக்கு சாப்பிட இன்று அப்படியே மாறிவிட்டது. வசதி வாய்ப்புகள் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. இதுபோல் நிறைய கஷ்டங்கள் நிறைய பார்த்து இருக்கிறோம் அன்று. ஆனால் இன்று அழைப்பு இதை கொடுத்தாலும் போக முடியாத நிலை. காலசக்கரம் எவ்வளோ வேகமாக சுற்றுகிறது தெரியுங்களா? அன்று ஒதுங்கி நின்றேன், இன்று அழைப்பில் மகிழ்ந்து இருக்கிறேன். அன்று அப்படி இன்று இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து. அடுத்து சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கி நடந்து போவேன், ஆனால் இன்றைக்கி பக்கத்தில் போகவே பைக்கில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணாரப்பாளையத்திலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன். விருதாச்சலம் அரசக்குழி ஜான் பீட்டர் இருவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்றைக்கி

டீ குடிக்கணும்னா சுடு தண்ணி தனியாக, பால் தனியாக, டிகாஷன் தனியாக இருந்தது, இன்றைக்கி எல்லாமே ஒன்றாயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி, அன்னைக்கு அப்படி இன்றைக்கி இப்படின்னு ஏக்கத்தோடு பெருமிச்சு விடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி 100 பைசாவுக்கு இருந்த மதிப்பு இன்று 100 ரூபாய்க்கு இல்லை. அன்று செழிப்பான காடுகளும் நிரம்பி வழியும் நீரோடைகளும் பூமி எனும் இயற்கையும் உயிர்ப்புடன் இருந்தது. என்று இயற்கை சுருங்கி மழை இல்லாமல் போய்விட்டது மனித தவறுகளால். அன்று விலைவாசி குறைவு, இன்று விலைவாசி அதிகம். அன்று உணவே மருந்து, இன்று மருந்தே உணவு. அன்று வீட்டுக்கு வீடு தண்ணீர் நிறைந்த கிணறு இருந்தது, இன்று வீட்டுக்கு வீடு தண்ணீர் சேமிக்கும் தொட்டி இருக்கிறது. பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கோகுமார், எந்த ஒரு விஷயத்துக்கும் காத்து கிடந்தோம், அதில் எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் இன்று எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கிறது, அதனால் மதிப்பு குறைவாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓசூர்லேருந்து கோகுமார். அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இந்த கேள்விக்கு அன்னைக்கு அப்படி இன்றைக்கி இப்படி என்ற பிரபலமான தமிழ் சினிமா வசனத்தின் பாணியில் நகைச்சுவையாகவும் அதே சமயம் யதார்த்தமாகவும் பதிலளிக்கலாம். காலத்தின் மாற்றத்தால் நமது அன்றாட வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள ஒரு ஃபோன் கால் பேசி எஸ்டடி பூத் வாசலில் நீண்ட வரிசையில் காத்திருந்தோம். இன்றைக்கி உலகளோட எந்த மூளைக்கும் ஒரு நொடியில் வீடியோ கால் கூட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி தபால்காரர் எப்போது வருவார் என்று கடிதங்களுக்காக காத்திருந்தோம். இன்றைக்கி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிவிட்டு ப்ளூடிக் விழுகிறதா என்று காத்து கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி சில்லற காசுகளுக்காக கடைகளில் சண்டை போட்டு பணப்பையை தேடணும். இன்றைக்கி கையில் 1 ரூபா கூட இல்லாமல் வெறும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி நினைவுகளை கொண்டு வந்திருக்காங்க, பழமைக்கும் புதுமைக்குமான நினைவுகளை. தீபா கண்ணன், அவங்க அன்றைய உறவுகளிடம் பொய் பித்தலாட்டம் இல்லாமல் நல்ல எண்ணங்கள், நல்ல உறவு முறைகள் இருந்தது. இன்று சில மனிதர்களிடம் பொறாமை குணம் நிரம்பி நல்ல எண்ணங்கள் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடியிலேருந்து தீபா கண்ணன். அடுத்து உட்கோட்டையிலிருந்து அரியலூர் மாவட்டம் உட்கோட்டையிலிருந்து ஜி ஆர் வேல்முருகன், அன்றைக்கி கோபம் என்றால் என்னவென்று தெரியாது, இப்பொழுது கோபம் மட்டுமே என்னிடம் உள்ளது, அன்றும் இன்றும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோபத்தை குறைங்க. அன்றைக்கும் இன்றைக்கும் சரி, எப்போவுமே கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அளவோடு இருக்கட்டும். நன்றி நேர உங்களுடைய செய்திக்கு. அடுத்து புறவாச்சலிருந்து பிரியா கண்ணன், அன்று பெண்கள் பாவாடை தாவணியில் மங்களகரமாக பாதுகாப்பாக இருந்தோம், ஆனால் இன்று சுடிதார் பைஜாமா என உடைகளில் நவநாகரிக மாற்றம் வந்து பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கிறது. நாகரிகம் என்ற பெயரில் நமக்கு நாமே பல விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேயர்.

நிறைய கால மாற்றத்தை காலம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம், மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு காலம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கும் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா எல்லா வீடுகள்லையும் பெண் பிள்ளைகள் தான் நிச்சயமாக ஆண் பிள்ளைகளை விட 1% கூடுதலான செல்லத்தோடு வளர்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த படல ரவுடி பேபி அப்படின்னு சொல்லி பாடல் வந்தாலும் கூட வீட்டில் வந்து என்னவோ செல்ல பிள்ளைகள், வீட்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண் பிள்ளைகளாக தான் வளமாகறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் விவசாயம் தொழிலை செய்ய ஆர்வமாக இருந்து செய்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஆர்வம் மிகவும் குறைந்து எல்லோரும் அலுவலக வேலை, வெளிநாட்டு வேலை என்று விரும்புகிறார்கள். இது மிகவும் கவலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிராமங்கலத்திலேருந்து கணேசன். கண்டிப்பாக விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் அதுலேருந்து நம்ம மாறக்கூடாது அப்படிங்கிற கருத்து அப்படிங்கிறது மையமாக வச்சு சொல்லியிருக்கீங்க. அடுத்து பூம்புகார் மேலையூர்லேருந்து கோவை செம்பியன் அனுப்பியிருக்கிறாங்க. அன்றைக்கி எல்லா இளைஞர்களும் 10 கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து போயிட்டு வருவாங்க, இன்றைக்கி இளைஞர்கள் 100 மீட்டர் கூட டூ வீலர் இல்லாமல் போகிறதே கிடையாது, இது என் கண் அனுபவம் கூட அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக யதார்த்தமான ஒரு உண்மை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து நன்னிலத்திலேருந்து அம்பலவாணன், இருவருக்கும் இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு அன்றைக்கு அப்படி கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக இருந்து உறவுகள் பாசம் கிடைத்தது, இயற்கையான உணவுகள் மற்றும் சாப்பிட்டது உடல் ஆரோக்கியமாக இருந்தது, இன்றைக்கி தனி குடித்தனமாக இந்திர வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கை, துரித உணவுகளை தான் அதிகம் சாப்பிட்றோம், உடலான குறைபாடும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரமேஷ் டிஆர் பட்டணத்தில் சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி அப்படி இன்றைக்கி இப்படி, அன்றைக்கு வீட்டில் பெரியவர்கள் உணவு உண்டவுடன் நடுவில் வெற்றிலை பெட்டியை வைப்பார்கள், ஆனால் இன்றைக்கு மாத்திரை பெட்டிகளை வைக்கிறார்கள். அஞ்சலை பெட்டிகள் நம் வீட்டு சமையலறை ஆண்டது போய் பல வண்ணங்களில் மாத்திரை பெட்டிகள் தான் தற்போது ஆட்சி செய்கிறது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய உணவுகளில் மாற்றம் வந்ததும் உடல் நலத்துக்கு நிச்சயமாக அந்த குறைபாடுகள் வரதுக்கு ஒரு காரணமாயிட்டு அப்படிங்கிறது உங்களுடைய கவலையாக இருக்குது. அடுத்து அன்றைக்கி செல்ஃபோன் இல்லை, ஆனால் அலாரம் கால்குலேட்டர் இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது, இப்போது செல்ஃபோன்லேயே எல்லாம் இருக்குங்க, பேங்க் கூட தேவையில்லை, நம்ம வந்து பணத்தை எளிதாக பரிமாற்றம் செய்ய முடியுது, அட்டகாசமான தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பி நகர் மாஸ் நகர்லேருந்து என்பி ஸ்ரீதர் காரைக்கல்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அன்றைக்கும் ஓடிய வேலை அன்னைக்கு, அதாவது என்னவோ சொல்ல வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல வந்தாங்க, அன்றைக்கும் ஓடி ஓடி தான் வேலை பார்த்தோம், ஓய்வு இல்லைங்க, இன்றைக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க போல் தெரியுது, அவங்களுடைய செய்தியை வந்து அடித்து அடிப்படி அனுப்பியிருக்காங்க. அடுத்து நெய்வேலியிலேருந்து தூயமணி, அன்று ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் தேவைக்கு காய்கறிகளை தங்கள் வீட்டு தோட்டத்தில் சாகுபடி செய்து சாப்பிட்டார்கள், இன்று வீட்டில் சமையல் கூட செய்யாமல் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு சென்று ருசி ருசியான பல வகை உணவுகளை வாங்கி சாப்பிடுகிறார்கள், இது பல நோய்களை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி 18 கண்டிப்பாக நாளைக்கு ஆடி 18 அப்படின்னோட நினைவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லியிருக்கிறாங்க தூயமணி ஐயா. வீட்டு தேவைக்கான காய்கறி தோட்டம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிவிட்டு வீட்டு தோட்டத்தில் காய்கறி போடுறது நம்ம எல்லோரும் ஒரு பாரம்பரிய வழக்கமாக வச்சுருந்தோம், நினைவுபடுத்தியமைக்கு நன்றி தூயமணி ஐயா உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வலங்கைமான்லேருந்து ஆட்டோ துரை அனுப்பியிருக்காங்க, அன்றைக்கி தாத்தாவும் பாட்டியும் நம்ம வீட்டில் அன்றைக்கி அப்படி இன்றைக்கி முதியோர் இல்லத்தில் இப்போது இப்படி

0: இதுதான் மாறி போச்சு எப்படிங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க. வளங்க மாநிலம் ஆட்டோத்துறை கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். காலம் மாறிக்கிட்டே இருக்குது, மீண்டும் பெரியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை. பரிதாபராமபுரம் பூவை அருள்தாசன் அனுப்பியிருக்காங்க. அன்றைக்கி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி அப்படி இல்லைங்க, 10 குடும்பத்துக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும். ஐயே பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பூவை அருள்தாசன். நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னையும் மகிழ்ச்சியில் ஆட்படுத்துது. நிறைய செய்யுங்க, எல்லாருக்கும் சாப்பிட்ற வகையில் நம்ம உதவி செய்யக்கூடியது நம்முடைய தேவை. பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி, அன்று துள்ளி குதிக்கும் வெள்ளமை என்று துல்லாமல் குதிக்கும் முதுமை, அனைவரையும் அரவணைக்கும் முதுமை நன்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை திருவாசல ஆரோக்கியதாஸ் செல்வமரி. பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அன்று சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி அப்படி இல்லைங்க, 10 குடும்பத்துக்கே நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா இருக்குங்க. செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இயலாதவர்களுக்கு நம்ம உதவி செய்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மரம் மாதிரி பலருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்த அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நிச்சயமாக அதை நம்ம செய்ய வேண்டிய தேவை அப்படிங்கிறதுக்கு. அடுத்து இன்னும் 4 கமெண்ட்ஸ் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாகூர்லேருந்து தாமரை கண்ணன் அனுப்பியிருக்காங்க. அன்று ஒரே வீட்டில் அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம், அக்கா குடும்பம், சித்தப்பா பெரியப்பா என்று கூட்டு குடும்பமாக லட்டு போல் இருந்தோம், ஆனால் இன்றைக்கி பூந்தி போல் வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அடுத்து நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல், அன்றைக்கி ஒரு ஊராக போய் சினிமா படம் பார்த்தோம், இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டு செல்ஃபோனில் சினிமா படம் பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், அன்றைக்கி பள்ளிவாசல்களில் 60-70 வயதினர் கூட உட்காந்து தொழுத முடிந்தது, ஆனால் இன்றைக்கு 40-45 வயதினர் கூட சேரில் உட்காந்து தொழக்கூடிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஆரோக்கியம் அப்படி மாறி போயிருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமுதா சேகர், இருவருக்கும் இனிய காலை வணக்கம், மே மாத்தூர்லேருந்து அமுதா சேகர் அப்படி சொல்லியிருக்காங்க. வங்கிக்கு சென்று பணம் எடுத்தோம், இன்று செல்ஃபோனில் பண பரிமாற்றம் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார்கள் டி மடப்புறம் வேல்முருகன், அதாவது தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி நிலா வெளிச்சத்தில் சாப்பிட்டது, அம்மாட்ட உருண்டை சோறு வாங்கி சாப்பிட்டது, சாப்பிடும்போது தங்கைக்கு தம்பிக்கு சோறு ஊட்டியது போல் பொற்கால நினைவு இன்றைக்கி உறவுகள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது இதற்கு. உறவுகளிடம் வேற்றுமையே நிலவுகிறது, தங்கை தம்பியிடம் உறவு மறைந்து போனது, வீட்டில் ஒரு குடும்பத்தினராக இருந்தாலும் தனித்தனியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சத்யா, எதிர் வீடு பக்கத்து வீடு சண்டை இல்லாமல் இருந்தோம், ஆனால் இப்போ சண்டைங்க அப்படின்னு ஆக வந்த செய்திகள் அத்தனையும் கண்டிப்பாக நேர்களுடைய செய்திகள் கருத்துக்கள் மிகுந்த செய்திகளை வாசித்த நிறைவோடு நிறைவு பெறுகிறது. தனிஷ் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் அப்போதைய உங்களுக்கு வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சியானத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக அணிந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 10 மணி.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலிருந்து நம்ம நேர் ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க. சார், நீங்க நிறைய மூட் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, நிறைய பேஷண்ட் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியை. ஸோ அதே சந்தேகம் தான் எனக்கு இருக்குன்னு கேட்டாங்க. அது ஜென்ரலாக இந்த காமனாக இந்த காமனான கொஸ்டின் தான் கேட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 3வது மாடியில் இருக்காங்களாம், சர்ஜரி அவங்க பண்ணது பிளான் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ 3வது மாடி ஏறி இறங்க முடியுமா சர்ஜரிக்கு அப்புறங்கிறது அவங்களோட டவுட். ஸோ இது ரெகுலராகவே இந்த பேஷண்ட்ஸ் வந்து எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க, என்னால் இது நடக்க முடியுமா ஏறி இறங்கணுமா, ஏன்னா அவங்களோட டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பின்னாடி நான் சர்ஜரி பண்ணிட்டா இந்த வேலை இருக்குமா, ஏன்னா சர்ஜரிக்கும் பயப்படுவாங்க. ஸோ இது பண்ணிட்டா நடக்க முடியுமா என்னங்கிற அந்த ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த இது இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நான் யூஸ்வலாக என் பேஷண்ட் நான் சொல்லுவேன், டிஸ்சார்ஜ் ஆகும் போதே என் பேஷண்ட் வந்து மாடிப்படி அவங்க ஏறி இறங்கி அவங்க வீட்டுக்கே போகலாம். ஸோ அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக சொல்லிடுவேன். சில பேஷண்ட்ஸ்லாம் நான் இங்கேயே வந்து படி ஏற வச்சு இறங்க வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் நான் யூஸ்வலாக சில பேஷண்ட்ஸ்லாம் அனுப்புவேன். ஸோ போஸ்ட் ஆஃப் டே நீங்கள் 3rd day, 4th day பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்ரேஷன் பண்ண 3வது நாள் 4வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து படியேறது நல்லா நடக்கிறது. சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கர் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வாக்கரே யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வாக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு பேஷண்ட் டிபெண்ட் ஆகி இருக்கும். சில பேர் தான் வெயிட் ரெடியூ கம்மியாக இருக்கவங்களுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பயங்கர ஒபீஸாக இருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக நடக்கவே இல்லை, ஃபுல்லாக வீல் சேரில் தான் இருந்தாங்கன்னா அவங்க உடனே எழுந்திரிச்சு நடந்து ஓட முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவங்க அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அவங்களை ஃபஸ்ட்டு நிற்க வச்சு நடக்க வச்சு இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி பேஷண்ட்லாம் படியேறதுக்கு 1 மந்த்

0: டைம் ஆகும், ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க நடக்காதவங்க. ஆல்ரெடி வலியோடு நடந்துட்டு இருக்காங்க, வெயிட்லாம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலாக டே ஒன்லேருந்தே அவங்க வாக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நடக்கிறது நல்லா நடக்கிறது, ஈவன் சூச்சரி மூலம் கூட சில பேஷன் என் பஸ்ஸில் ஏறி வந்துட்டு போவாங்க, பஸ்ஸில் ஏறி வந்து சூச்சரம் பண்ணிட்டு கூட போயிடுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா டிபெண்ட் அப் அந்த பேஷண்ட்டோட இதுவும் பொறுத்து இருக்கு. நம்மளோட வலி தாங்கக்கூடிய சில பேஷன்ஸ் இருப்பாங்க, சில பேர் வலி தாங்க முடியாமல் சில பேஷன்ஸ் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, சின்ன வலினாலும் அது பெருசாக சொல்லுவாங்க. ஸோ அது அது அவங்களோட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷன்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை நல்ல வலியெல்லாம் தாங்கிக்கிறாங்க, நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, சொல்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்பான் பேஷண்ட் மைண்ட் செட்டில் தான் இதுவும் இருக்குது. ஸோ ஆனால் சர்ஜரி பண்ணால் ஏதாவது தப்பாயிருமா படியேறினா ஆகணும்னு கேட்டால் 100% ஒன்றும் ஆகாது. ஸோ சர்ஜரி பண்ண ஒரு வித்தின் 2 days அவங்க படியேறது இறங்கிறது வாக்கர் எல்லாம் நடக்கிறது இதெல்லாம் டெஃபினட்டாக பண்ண முடியும் பேஷண்ட்னால. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 10:04. தேசியெங்கும் இசையின் ஊற்று. இதனம் காரை பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் ஜி பூம்பா குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
1: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: என்ன குழந்தைங்களே, ரெடியா இருக்கீங்களா ஜி பூம்பா விளையாட? இன்னைக்கு எது மாதிரியான விளையாட்டு அப்படின்னா, ஜி பூம்பா, ஜி அப்படின்னா நீங்க திருக்குறள் சொல்லணும், பூம் அப்படின்னா நீங்க தாங்க விடுகதையும் சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன், திருக்குறளும் நீங்க தான் சொல்லணும், விடுகதையும் நீங்க தான் சொல்லணும். அப்ப நீங்க என்னதான் மேடம் செய்வீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு நானும் ஒண்ணு சொல்லுவேங்க. என்னன்னு கேக்குறீங்களா? பா பா அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது சம்பந்தமான ஒரு ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லணும், சரியா? உதாரணமா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா சாப்பாடு அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு சாப்பாடு தாங்க தெரியும், சாப்பாடு தானே முக்கியம் இல்லையா? ஆமாம், அப்போ சாப்பாடு தான் முக்கியம்னா சாப்பாடு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா தட்டு, தட்டு இருந்தால் தானே சாப்பிட முடியும். சாப்பாடு அப்படின்னா முதல்ல எனக்கு ஞாபகம் வருது தட்டு. ரெண்டாவது என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம்? இலை, வாழை இலையிலையும் சாப்பிட்லாம், தட்டுலையும் சாப்பிட்லாம். நிறையா வேறு வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இருக்கும், தண்ணி, டம்ளர், இப்படியெல்லாம் யோசிக்கிறோம். ஒரு

சாப்பாடு அப்படின்னா சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருந்தால் கூட நமக்கு தட்டு வேணும் இல்லை, இது மாதிரியான நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு சம்மந்தமான வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இதுதான் பா ஜீனா திருக்குறள். மூணா நீங்கள் தான் விடுதலை சொல்ல போகிறீங்க, பானா நான் வார்த்தை சொல்ல போகிறேன். இன்னைக்கு இதுதான் ஜி பூம் பா. என்ன குழந்தைங்களே ரெடியாக இருக்கீங்களா? அப்படின்னா உங்கள் விடைகளை கூறுறதுக்கு எங்களோட பேசுறதுக்கு தொலைபேசியை எடுங்க. 43 638 இந்த முன்னணிப்பு என்னோடு 231 231 இது ஒரு தொலைபேசி எண். இன்னொன்று இருக்குது பாருங்கள், 299 480. இன்னொரு தொலைபேசி எண் கூட இருக்குங்க, 299 580. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் நம்பர், அதாவது அலைபேசி என்ன சொல்லலாமா, 9566427231. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட நாங்கள் பேச ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஜி பூம்பா.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் குழந்தை வந்துட்டாங்க. என்ன ஊர்லேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் பஞ்சநதி குளத்திலிருந்து கமலிஷ்கா பேசுகிறேன்.
0: கமலிஷ்கா, பஞ்சநதி குளத்திலிருந்து என்ன படிக்கிறீங்கம்மா?
1: நான் 9th ஸ்டாண்டர்ட்.
0: 9th ஸ்டாண்டர்ட், சரி. என்ன விளையாடலாம்? ஜி பூம்பா. என்ன விளையாடலாம்?
1: ஜி.
0: ஜி, அப்போ திருக்குறள் சொல்ல போகிறீங்களா? திருக்குறள் சொல்லி அதுக்கான பொருளும் சொல்லணும். 9th படிக்கிறீங்க இல்லையா?
1: ஓகே,
0: சொல்லுங்க.
1: மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல். பொருள், செருக்கினால் துன்பம் தந்தவரை நம் பொறுமையால் வெல்ல வேண்டும்.
0: சரி, இதுல செருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க இல்லடா? செருக்குன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த பொருள், அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடை அப்படின்னு
1: சொன்னீங்கல்ல,
0: அந்த பொருளை சொல்லுங்க பாப்போம்.
1: செருக்கினால் துன்பம் தந்தவரை நாம் பொறுமையால் வெல்ல வேண்டும்.
0: அருமை. கோபத்துக்கு ஆப்போசிட் என்ன? பொறுமை, சரியாமா? நன்றி, நன்றி, அழகா சொன்னீங்க. செருக்கு அப்படின்னா கோபம், சரிமா? நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்த குழந்தை, வணக்கம். அச்சுச்சோ, என்ன ஆச்சு? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், பேசுங்க. என்ன பண்ணலாம்? ஆ, பாத்தீங்களா, பயந்துட்டாங்க அந்த குழந்தை. வணக்கம். தென்னங்குடியில இருந்து பாலுவா? ஆ, என்ன படிக்கிறீங்க? என்னமா?
2: பாலமித்ரன்.
0: பாலமித்ரன், என்ன படிக்கிறீங்க செல்லம்? என்ன
2: மைதானம்.
0: விளையாட்டு. அத மைதானத்தை விட அதுல முக்கியமா என்ன பண்ணுவோங்கிறது விளையாட்டு. பள்ளிக்கூடத்துல படிப்போம், ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க, இருந்தாலும் நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது விளையாட்டு தானே, உண்மை தானே அது? யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா பக்கத்துல இருந்து? யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு காதுல உழுந்துச்சு தெரியுமா? சரி, வாழ்த்துக்கள். யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. யார் சொல்லி கொடுத்தது?
2: நன்றி.
0: அடுத்த குழந்தை, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: கூறுவது யாருங்க?
1: This call is now being recorded.
0: அச்சுச்சோ, என்ன நம்ம
2: பேசுறேன்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க? மூலகுடியில இருந்து சாய் கிஷோரா? ராம் கிஷோர். பாருங்க, பேர் எனக்கு காதலே உள்ள சரியா. சரி ராம் கிஷோர், என்ன விளையாடலாம்? அப்ப சரி, நீங்க அப்ப பூனா நீங்க தான் விடுகதை சொல்லணும். சொல்லுங்க பாப்பா ஈஸியா. யாருங்க அது? நீங்க தான் சொல்லணும். நீலா. நீலா, இன்னொரு முறை சொல்லுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருமா, குழந்தை மாதிரி இல்லையே.
3: ஹலோ.
0: ஹலோ சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு குளம், இந்த வார்த்தை உங்களுக்கு குளம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வர்ற ஒரு அஞ்சு வார்த்தை, அஞ்சு விஷயங்கள் சொல்லுங்க. குளம், தண்ணீர் இருந்தால்தான் அதற்கு பெயர் குளம். சரி, இப்ப இல்லாமே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். சரி, குளம்னா தண்ணீர்.
3: விளையாட்டு.
0: குளத்துல விளையாடுவீங்களா?
3: சின்ன பசங்க விளையாடுவாங்களா?
0: ஆஹா, அப்ப நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் தானே குளத்துல விளையாட முடியும். அப்ப நீங்க விளையாண்டுருக்கீங்களா, அத சொல்லுங்களா? அருமை, அருமை. அப்ப குளத்தை சுத்தி மரம் இருக்கும், அருமை. அடுத்து
3: பூக்கள்.
0: என்ன பூ இருக்கும் குளத்துல? மல்லிகைப்பூ, ரோஜா பூ எல்லாமா இருக்கும்? குட்டியா ஏதாச்சும் இருக்கும். அப்ப நீங்க குளம் பாத்திருக்கீங்களா இல்லையா? உங்க ஊர் என்ன ஊரு? அம்பகருத்தூர். பக்கத்தை சுத்தி நிறைய குளம் இருக்குங்க. அந்த குளத்துல என்னென்ன இருக்குன்னு நீங்க சரியா கவனிக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா?
3: தாமரை.
0: தாமரை பூ, அல்லிப்பூ அதெல்லாம் இருக்கும் குளத்துல. இன்னொரு முக்கியமான தண்ணி இருக்கும், அல்லிப்பூ இருக்கும், தாமரை பூ இருக்கும், சுத்திரும் மரம் இருக்கும். ஒன்னொன்னு இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கும் குளத்துக்குள்ள தெரியலையா? மீன் இருக்கும்டா செல்லம், மீன் இருக்கும்ல உள்ள. பாத்துறீங்களா இல்லையா? தவக்கல போ இருக்கும், அது உள்ள தவளை இருக்கும். நம்ம தவக்கலன்னு சொல்லுவோம், தவளை இருக்கும், தலைப்பரட்டை அந்த குஞ்சு குஞ்சா இருக்கும் தவளை. நிறைய இருக்கும் விஷயங்கள் குளத்துல. சரியா, இனிமே நீங்க குளத்துக்கு போனா இதெல்லாம் பார்க்கணும், யோசிக்கணும். நம்ம குளத்து பக்கம் வந்துட்டோம், என்னென்ன இருக்குங்கிறத குளத்துக்குள்ள இறங்கிடாதீங்கம்மா, வெளியில இருந்து தான் பார்க்கணும். சரியா? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
3: தெரியாது.
0: அப்ப கத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்பாட்ட எல்லாம் சொல்லி கத்துக்கோங்க. சரியாம்மா? உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. நன்றிமா.
3: நன்றி மேடம்.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஜி பூம்பா.
4: கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி பண்பலையின் ஜி பூம்பா. ஜி அப்படின்னா இன்னைக்கு திருக்குறள் சொல்லணும், பூம் அப்படின்னு தான் விடுகதை சொல்லணும், பா அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தை சம்பந்தமான ஒரு 2 வார்த்தை அல்லது 3 வார்த்தை. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைய கூடிய அடுத்த குழந்தை யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
4: ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: என்ன
3: படிக்கிறீங்கம்மா? சொல்லுங்க. ரெண்டாவப்பா ஒன்னாவப்பா?
4: ரெண்டாவது
3: படிக்கிறீங்க. இன்னைக்கு விளையாடலாமா? யார் பக்கத்துல அப்படியே குஸ் குஸ் குஸ் யாரும் சொல்றாங்களே, என்ன அம்மா வாடி தங்கம். சரி சொல்லுங்க, ஜி விளையாடலாமா, பூமி விளையாடலாமா, பா விளையாடலாமா? சொல்லிட்டேம்மா, நீங்க வேற இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க குழந்தை. சொல்லுங்க என்னம்மா விளையாடலாம், வா வா. சரி, ஸ்கூலுக்கு நீங்க எப்படி போவீங்க, யார் அழைச்சிட்டு போவாங்கள? வேன்ல போவீங்க அடி தங்கம். சரி, அப்ப நீங்க வேன்ல போகும்போது என்னென்ன பாப்பீங்க ரோட்ல, அத சொல்லுங்க. ஒரு 3.
4: பஸ்,
3: நான் வேன்ல போவோம், பக்கத்துல பஸ் போவோம். வேற என்ன பாப்பீங்க?
4: வேற வண்டி.
3: வண்டி எல்லாம் பாப்பீங்களா? வேற எதுமே இந்த ரோட் பக்கத்துல எல்லாம் இருக்காதா? வேற என்ன பாப்பீங்க? அச்சச்சோ,
4: மரம்.
3: அம்மா சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்களா? வண்டி எல்லாம் பாத்திருக்கீங்க, பஸ் பாத்திருக்கீங்க, அப்புறமா மரம் பாக்குறீங்க, அவ்வளவுதான் பாப்பீங்க இல்லையா? நன்றி நன்றி
4: நன்றி.
3: அடுத்த குழந்தை வணக்கம். ஹலோ. அச்சோ, சஸ்விகா என்ன படிக்கிறீங்கம்மா? எல்கேஜி படிக்கிறீங்களா? குட்டி தங்கம்மா, நீங்க என்ன எல்கேஜி படிக்கிறீங்க, என்ன ஊர் உங்களுக்கு? யூகேஜி. என்ன ஊருன்னு சொல்லுங்க, உங்க ஊர் பேர் சொல்லுங்க பாப்போம். மூலக்குடி. மூலங்குடியில இருந்து சத்பீகா. இன்னைக்கு என்ன விளையாடலாம் ஜி பூம்பா? இதுல என்ன விளையாடலாம்? ஜியா, அப்ப திருக்குறள் சொல்லுங்க தங்கம். அச்சோ, அழகா இருக்கீங்களே, அழகா சொல்றீங்களே பாப்பா குட்டி. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா திருக்குறள்? அம்மாவுக்கு ஒரு ரொம்ப பெரிய நன்றி. யூகேஜில அழகா திருக்குறள் சொல்ல வச்சுட்டாங்க பிள்ளைய. அருமை அருமை வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாப்பாவுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ, நன்றி. ரொம்ப அழகுங்க. நம்ம வானொலியில் பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா அவங்க யோசித்து அதுக்கு அந்த குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த திருக்குறளை சொல்ல வச்சுருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். குழந்தைங்களுக்கு அந்த 6 வயசு 7 வயசில் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அப்படியே இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, 5 இல் விளையாதது 50 இல் விளையுமா. அந்த மாதிரி தான் குழந்தைங்களை நம்ம இப்போலேருந்து ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். அவங்க கரெக்டாக அந்த சின்ன வயசுலையே அழகாக அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க திருக்குறள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வத்தை தூண்டணும்னு வச்சுங்களா, அப்படியே டக்கு டக்குன்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அழகாக சொல்லிட்டாங்க சஸ்மிதா. அடுத்த குழந்தை வணக்கம்.
5: குட் மார்னிங்
3: மேடம். குட் மார்னிங். யாருங்க?
5: திருவாரூர் கொடிக்கால் பழைய மகரிஷ் பேசுகிறேன்.
3: ரொம்ப நலமா இருக்கும். என்ன படிக்கிறீங்கம்மா?
5: என்ன
3: படிக்கிறீங்க?

0: திருக்குறள் படிக்கிறேன்.
1: ஆஹா, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
0: ஆறாம் வகுப்பு.
1: வெரி குட். இப்ப நான் இங்கிலீஷ் வந்துட்டேன் பாத்தீங்களா? நன்று. அடுத்து சரி சொல்லுங்க, என்ன திருக்குறள் படிக்க போறீங்க? சொல்லுங்க திருக்குறள் பொருளோட. அப்படியா தங்க, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. பெரிய அளவு படிச்சு என்ன வர போறீங்க? அருமை. பாருங்க, அதாவது டீச்சர் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கலெக்டரு, டாக்டரு, அனைத்து பேரையும் உருவாக்குறது யாரு? டீச்சர் தான், சரியா? நீங்கள் நல்ல டீச்சராக வாழ்ந்து எல்லாரும் நிறைய பேரை உருவாக்குறதுக்கு காரைக்கால் பண்புலியோட வாழ்த்துக்கள். உங்கள் பேரும் ஊர் இன்னொரு முறை சொல்லுங்க.
0: திருவாரூர் கொடிக்காத்தலை மகரிஷ்.
1: அஹரிஸ், அருமை அருமை. நன்றிமா.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. அடுத்த குழந்தை, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்ங்க. யார் எங்கிருந்து? காரைக்கால் நேர் நகரிலிருந்து மோனிஷ். சொல்லுங்க மோனிஷ், என்ன படிக்கிறீங்க நீங்க? அஞ்சாவது படிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் என்ன விளையாடலாம்? ஜீ பூம் பா பா. ஆஹா, வாங்க வாங்க. உங்களுக்கு காடு காடு அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடு காடு. இத காடுங்கிற வார்த்தை உங்களுக்கு கேட்டோன்னே என்னென்ன ஞாபகம் வருது? ஒரு ரெண்டு காட்டுல சிங்கம் புலி எல்லாம் பாத்திருக்கீங்களா? காட்டுலதான் இருக்கும்னு எப்படி நீங்க நேர்ல பாத்துருக்க மாட்டீங்களே? காட்டுல நினைச்சோடனே உங்களுக்கு சிங்கம் புலி ஞாபகம் வந்திருக்கு. பாராட்டுக்கள். காடுல இருந்து சிங்கம் புலி ரெண்டுமே ஞாபகம் வந்திருக்கு. ஆமா, அது காட்டுல தானே இருக்கும் சிங்கம் புலி அப்படின்னு. பாம்பு. அருமை அருமை. பாம்பு வந்து காட்டுலயும் இருக்கும் தண்ணிலயும் இருக்கும். வேற
2: மங்கி.
1: மங்கி. குரங்கு. குரங்கு காட்டுல இருக்கு. இப்ப எங்க குரங்கு தான் நிறைய நம்ம வீட்டை சுத்தியே வந்துட்டு இருக்கு பாக்குறோமா இல்லையா? நேர் நகர்ல குரங்கு இருக்கா இல்லையா? இல்லவே இல்லையா? அடி தங்கம், எங்க வீட்டுக்கிட்டலாம் நானும் நேர் நகர்ல தான் இருக்கேன். எங்க வீட்டுக்கிட்ட நிறைய குரங்கு வருதுடிச்செல்லாம். தாத்தா வீட்டுல இருக்கு பாத்தீங்களா? நீங்க அங்க போனோம், உங்க நீங்க அங்க போனீங்கன்னா ஓடிடும். உங்களை பார்த்து பயந்து வரலன்னு நினைக்கிறேன் நேர் நகருக்கு, அப்படிதானே? நன்றிமா, நன்றி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் ஜி பூம்பா. அடுத்த குழந்தை, வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம். ஹலோ, யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
3: சக்தி
1: விகன்யாவுக்கு என்ன ஊரு?
3: காமேஸ்வரம்.
1: காமேஸ்வரத்துல இருந்து சக்தி விகன்யா. என்ன படிக்கிறீங்கம்மா?
3: தர்ட் ஸ்டாண்டர்ட்.
1: தர்ட் ஸ்டாண்டர்ட். மூன்றாவது படிக்கிறீங்க?
3: ஆமா.
1: இன்னைக்கு என்ன விளையாடலாம்?
3: திருக்குறள்.
1: சொல்லுங்க பாப்போம். அருமை அருமை. போதும், இரண்டு திருக்குறள் போதும். தேங்க்யூ. அடுத்த குழந்தை, வணக்கம். ஹலோ. ஹலோ ஹலோ
4: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்ங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சிதம்பரத்துல இருந்து.
4: பூர்ணேஸ்வர்.
1: பூர்ணேஸ்வர், என்ன படிக்கிறீங்கப்பா?
4: 9th standard.
1: 9th கொஞ்சம் பெரிய குழந்தை தான். சரி, என்ன விளையாடலாம்? ஜி பூம்பா.
4: பூம்
1: பூம். விடுகதை சொல்ல போறீங்களா?
4: ஆமா.
1: சொல்லுங்க பாப்போம். ஹலோ, மாத்திக்கலாமா? ஜி பூம்பாவ மாத்திக்கலாமா? என்ன காய் காய்க்கும்? நான் ஒரு ஆன்சர் சொல்றேன், அது சரியான்னு சொல்றீங்களா? நிலக்கடலை. கரெக்டா? நான் ஜெயிச்சிட்டேனா? ஐ, எனக்கு நானே பாராட்டிக்கிற மாதிரி. ஆனா யோசிச்சுதான் சொன்னேன், இருந்தாலும் வேற ஏதோ இருக்குமோன்னு. வேற

0: ஒன்று போதுமா?
1: ஒன்று
0: நன்றி நன்றி. அடுத்த குழந்தை வணக்கம். ஹலோ வணக்கம். அச்சுச்சோ, நீங்கள் யார் என்ன பேசுறீங்கன்னே தெரியலையே. என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சாரி, என்ன விளையாடலாம்? ஜி பூம் பா. என்ன விளையாடலாம்? அகல்யாவா? சரி வா. சரி, ரொம்ப அழகாக அந்த குழந்தை வந்து பேச வராங்க. சரி, அவங்க பேசுறது தெரியல, இருந்தாலும் அவங்களோட முயற்சிக்கு, அதாவது அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த எப்படியாச்சும் பேசணுங்கிற ஆர்வம், வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அந்த குழந்தைக்கு.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
3: இல்ல, முதல்ல சேமிப்பு.
2: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிமிக்கி
4: போ போறியா
3: இல்ல ஊசி போடவா?
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
8: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
7: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
8: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
7: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி பூம்பா. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்.
11: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை வடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
8: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
7: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
8: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
7: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேரலை நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பிள்ளைங்க ஜி பூம்பா. மேடம், ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு ஒன்று போட்டிங்க ஜி பூம்பாவுக்கு, அதை போடுவீங்கன்னு நாங்களாம் காத்துட்டே இருக்கோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்றது கேட்குது. ஒரு பாட்டு கேட்போமா?

0: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் ஜி பூம்பா. நம்ம நிகழ்ச்சியிலேயே கூடிய இந்த குழந்தை வணக்கம். ஹலோ
4: ஹலோ
3: ஹலோ வணக்கம். யாரு இங்கிருந்து? காமேஸ்வரத்திலிருந்து கவுஷிகாவா? ஏற்கனவே காமேஸ்வரத்திலிருந்து சஸ்விகா பேசினாங்களா? அவங்க நீங்க கவுன்சிகாவா? சரி சொல்லுங்க கவுஷிகா, என்ன படிக்கிறீங்கம்மா? ஃபோர்த் படிக்கிறீங்களா? அடி என்ன விளையாட போறோம் இன்னைக்கு? ஜி பூம்பா. இதுல என்ன விளையாட போறோம்? அப்பா பூம்னு ஒண்ணு அங்க ஏதோ பட்டார்னு சத்தம் கேக்குதுமா. பூம் சொல்லுங்க, விடுகதை சொல்ல போறீங்களா? ஆ சரி சொல்லுங்க, விடுகதை சொல்லுங்க. என்ன ஆச்சு, யார் சொல்லி கொடுக்குறாங்க? சின்ன விடுகதையா சொல்லி கொடுங்க குழந்தைக்கு. கதை சொல்றீங்களாடா? ஆ சரி சொல்லுங்க. சரி பரவாயில்ல, அந்த குழந்தை கதையும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. விடுகதைன்னு சொல்லியிருந்தோம், பரவாயில்ல. முயற்சிக்கு பாராட்டுக்கள். கௌசிகாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அடுத்த குழந்தை வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: புதுத்துறையிலேருந்து ஓவியாஸ்ரீ.
3: ஓவியாஸ்ரீ புதுத்துறையிலேருந்து. என்ன படிக்கிறீங்க ஓவியாஸ்ரீ?
5: ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
3: என்ன விளையாடலாம்?
5: பூம் விளையாடலாம்.
3: பூம், அப்ப விடுகதை சொல்ல போறீங்க?
5: ஆ
3: சொல்லுங்கோ.

0: சொல்லலாமே.
1: தெரியல
0: அடி தங்கா. சரி, அப்ப திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம்.
1: எப்பொருள் யார் யார் வைக்கிறப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. பொருள் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவருக்கே எடுத்துக்கொள்ளாம அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும்.
0: அருமை, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: ஓவியா
0: ஸ்ரீ அழகா ஒரு திருக்குறள் சொல்லிட்டாங்க, வாழ்த்துக்கள். அடுத்த குழந்தை, வணக்கம். வணக்கம். என்னது? ஹலோ
2: ஹலோ, குத்தாலம் சிவகார்த்திகேயன் பேசுறேன்.
0: குத்தாலம் சிவகார்த்திகேயன், என்ன படிக்கிறீங்கப்பா?
2: ஏழாம் வகுப்பு.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்களா? என்ன விளையாடலாம்? ஜி பூம்பா. என்ன விளையாடலாம்?
2: திருக்குறள் சொல்றேன்.
0: திருக்குறள், அப்ப ஜி சொல்லுங்க பாப்போம்.
2: ஹலோ.
0: சொல்லலாமே, திருக்குறள் சொல்லுங்க.
2: ஏரின் உலார்

0: ஏழாம் வகுப்பு.
1: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்களா? என்ன விளையாடலாம்? ஜி பூம்பா. என்ன விளையாடலாம்?
0: திருக்குறள் சொல்றேன்.
1: திருக்குறள். அப்ப ஜி சொல்லுங்க பாப்போம்.
0: ஹலோ.
1: ஆ சொல்லலாமே, திருக்குறள் சொல்லுங்க.
0: ஏரின் உலார் உலவர் பூவெல்லாம் மாறி வணங்கும் இருக்கால்
1: பொருள்
0: பொருவாய் குறைமால் உழவர்கள் ஏற்கொண்டு செவ்வாய் குறைமாண்டார்கள்.
1: அருமை அருமை. அதாவது அருமையான திருக்குறள் யாரும் சொல்லாத ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்க பேர் சொல்லுங்க. சிவகார்த்திகேயன். என்ன ஊருப்பா?
0: குத்தாலம்.
1: குத்தாலம் சிவகார்த்திகேயனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த குழந்தை. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க அதற்கு என்ன ஞாபகம் வருது? பட்டு. பட்டுன்னு ஞாபகம் வரணும், அத மாதிரி சொல்லணும். சரியா?
2: சரி.
1: மரம்.
2: மரம்னா இலை.
1: ஆ அதெல்லாம் சேர்ந்தது தானே மரம். அந்த இலையெல்லாம் இல்லாமல் எப்படி மரம் இருக்கும்? மரம்னா வேறு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
2: பறவைகள் வரும்.
1: ஆ அருமை. அங்கே பறவைகள் வரும். அப்புறம்
2: பழங்கள் இருக்கும்.
1: அதெல்லாம் சொல்லக்கூடாது. பழம் இலை வேறு காய் பூ மரம் கிளை எல்லாம் சேர்ந்தது தான் மரம். சரியா? அதில் இப்போ நீங்கள் பறவை சொன்னீங்க. சரி, அதோட இருப்பிடம் அங்கே கூடு இருக்கும். அந்த கூடு கூட்டுக்குள்ளே பறவை இருக்கும். வேறு என்ன ஞாபகம் வரும் மரம்னா உங்களுக்கு?
2: பூச்சிகள் வரும்.
1: சரி, பூச்சி பறவை வேற ஞாபகம் இல்லையா? கரெக்டா தெரியல. நான் சொல்லவா? ஒன்னு யோசிச்சு பாருங்க, இது கரெக்டா என்னன்னு சொல்றீங்களா? மழை.
2: மழை வரது காரணமே மரம் தான்.
1: அருமை அருமை. இன்னைக்கு அந்த மழைக்கு வந்து நம்ம மரம் வளர்த்தா தானே நமக்கு மழை கிடைக்கும். நன்றி நன்றி. எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துனீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நன்றி நவீலன்.
2: நன்றி.
1: அருமை அருமை. அதாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா நன்றி நவிழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறது, நன்றி சொல்கிறது, நன்றி நவிழல் அப்படின்னு. இப்போ பாருங்கள், நன்றி நவிழன். நவிழன்கிறது ஒரு அழகான தமிழ் பெயர். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அருமை. அடுத்த குழந்தை. வணக்கம். வணக்கம். வணக்கம். என்ன படிக்கிறீங்க
3: சஃபீன்?
1: இன்னைக்கு கிடையாது விளையாட்டுல. இன்னைக்கு என்னன்னா, ஜீனா திருக்குறள், பூம்னா நீங்க விடுகதை சொல்லணும், பானா நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அது சம்பந்தமான ஒரு வார்த்தைகளை நீங்க சொல்லணும். சரியா? இன்னைக்கு என்ன விளையாடலாம் சஃபீன்? நான் சொல்றத வார்த்தையை வந்து நீங்க அதுக்கு சம்பந்தமான வார்த்தை சொல்றீங்க, அப்படிதானே? சாரி. நெல்லு. நெல்லுலாம் உங்க ஊர்ல விளையறத பாத்திருக்கீங்களா? அது நெல்லு வயல் பக்கம் போனோம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? என்ன உங்களுக்கு தோணும்
3: பட்டுன்னு?
1: யார்கிட்ட கேக்குறீங்க? என்ன ஆச்சு சஃபீன்? என்ன பண்ணலாம் தெரியலையா? வயல் பக்கம்லாம் போவீங்களா? ஆனால் போவீங்கன்னா ஞாபகம் வர மாட்டேங்குது, அப்படி தானே? வயல் நெல்லுனா ஏறு ஏறு கலப்பை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? வயலுக்கு போயிருக்கீங்க. அப்போ தான் நிறைய பேர் ஏறு உழுவாங்கல்ல, மாடெல்லாம் ரெண்டு மாடு கட்டி இருக்கும், அதை பிடிச்சிட்டு ஒருத்தங்க போயிட்டு இருப்பாங்கல்ல சேத்துல எல்லாம். அது பார்த்துருக்கீங்களா
3: ஏர்கலப்பை?
1: அதுதான் நெல்லுனா ஏர்கலப்பை ஃபஸ்ட்டு. அப்போ தானே நெல் அதில் போட்டு அப்படியே அந்த அந்த அது என்ன சொல்லுவாங்க, சேத்தை வந்து சமன்படுத்துவாங்க, அதுக்கு ஏறுலாம் வேணும்ல.
3: ஆனால்
1: இப்போ நீங்கள் டிராக்டர் ஓடு பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அன்றும் இன்றும் இன்றைக்கும் இருக்குது ஏர்கலப்பை, இருந்தாலும் டிராக்டரும் பார்த்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சஃபீன். அடுத்த குழந்தை. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
4: குடவாசல்ல இருந்து ஆனந்த பாலன்.
1: ஆனந்த பாலன். என்ன படிக்கிறீங்க ஆனந்த பாலன்?

0: ஒன்பதாம் வகுப்பு மேடம்.
1: ஆனந்த பாலன் ஒன்பதாம் வகுப்பு. அப்படியே குரல் அப்படியே டக்குன்னு கணீர்னு இருக்கு. சொல்லுங்க ஆனந்த பாலன், என்ன விளையாடலாம்? ஜி பூம் பா
0: பா
1: பா வா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நெல் அந்த கலப்பையை தவிர வேற என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது?
0: விவசாயி ஞாபகம் வரும் மேடம்.
1: ஆ அப்புறம்
0: அப்புறம் அதுக்கு தேவையான உரம் அந்த இதெல்லாம்.
1: அப்போ நெல் விளைவிக்கணும்னா உரம் வேணும் அப்படிங்கிறீங்க. ஆ அப்புறம்
0: அப்புறம் நம்ம உணவு அதுலேருந்து தானே மேடம் வருது,
1: சாப்பாடு அதுலேருந்து தான் வருது. பக்கத்தில் நிறைய வாய்க்கால்லாம் ஓடும், அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நீங்கள் வயலுக்கு போயிருக்கீங்களா?
0: போயிருக்க மேடம்.
1: ஆ பக்கத்தில் இப்போ வாய்க்கால் தண்ணியெல்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் இருந்தால் தானே நமக்கு இங்கே சாப்பாடு இங்கே வரும்.
0: ஆ ஆமாம் மேடம்.
1: ஆ அப்போ வந்து ஒரு விவசாயங்க. அருமை அருமை. நன்றி நன்றி அருமை. ரொம்ப அழகாக சொன்னாங்க ஆனந்த பாலன். நம்ம ஒரு வயலுக்கு போகிறோம் அப்படின்னா வயல் அதை நெல் அதெல்லாம் யோசிக்கணும், பக்கத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். சுற்றிடும் வயலுக்கு, வயல் பக்கமாக போனால் கூட அதெல்லாம் பார்க்கலாம். நிறைய கொக்கு அந்த மாதிரி பறவைகள்லாம் பறக்கும் அங்கே, அதெல்லாம் பார்க்கலாம். சின்ன சின்ன வாய்க்கால் கண்ணி அதெல்லாம் போகும், அதுலேருந்து தண்ணி போகும், மட வெட்டுறன்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போகும்போது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? இப்போவே காலகட்டங்கள் நிறையா ஏஐ அப்படி இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் மாறி போயிட்டுருக்கு. அதனால் நாம் மாறாமல் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா மறக்காது, பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த விஷயங்களை நாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு புகுத்தணும், சரியா? அடுத்த குழந்தை வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்ங்க, யாருங்க? செந்தமிழ் செல்வியா? என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திருநாகேஸ்வரமா? செம்மனார் கோயில் செந்தமிழ்ச்செல்வி. என்ன படிக்கிறீங்கம்மா? ஒன்னாப்பு படிக்கிறீங்க, சரி. என்ன விளையாடலாம்? ஜி பூம் பா. என்னது? சரி, என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. கொஞ்சம் உங்களோட வானொலியோட ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு பேசுங்க. சரி பரவாயில்ல, அந்த குழந்தை ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களோட வானொலியோட சவுண்டு சத்தமாக இருக்குது, எனக்கு இங்கே கேட்கல, உங்களுக்கும் கேட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த குழந்தை லைனில் வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட பேசலாமா? வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க அமிதா. போதும், யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு திருக்குறள்? அம்மாவுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அருமை. பரவாயில்லைங்க, குழந்தைங்கெல்லாம் ரொம்ப அழகா திருக்குறள் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு சின்னதா விளம்பர இடைவேளை.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் தஞ்சாவூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நமது பண்பலையில் நாளை 7:25

0: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும். என் சொல்ல முத தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலை நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நமது பண்பலை நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டிஸில்
4: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: நமது பண்பலை நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
5: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
5: சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை நம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையில் ஜி பூம்பா. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த குழந்தை யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஆர்த்தி பேசுறேன்.
2: ஆர்த்தி எங்கிருந்துமா?
3: ஆறுபாக்கத்துல இருந்து.
2: ஆறுபாக்கம். ஆர்த்தி என்ன படிக்கிறீங்க? ஆர்த்தி
3: 7th படிக்கிறேன்.
2: என்ன விளையாடலாம் இன்னைக்கு?
3: விடுகாவை சொல்ல போறேன்.
2: சொல்ல போறீங்களா? எனக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க.
3: ஒரு ஒரு இட்லிக்கு மூணு பேர் சண்டை போடுறாங்க.
2: ஹா, ஒரு இட்லிக்கு
3: மூணு பேர் சண்டை போடுறாங்க.
2: ஏன்னா அவங்ககிட்ட ஒரே ஒரு இட்லி தான் இருக்கு போல. அப்படிதானே?
3: இல்லைங்க. வேற
2: என்னது
3: சொல்லுட்டுங்களா?
2: சொல்லுங்க, எனக்கு தெரியல.
3: ஃபேன்.
2: ஹா, அதான் சுத்தி சுத்தி வர்றாங்களா? ஏன் இப்பதான் நாலுலாம் இருக்கு, அஞ்சுலாம் இருக்கு. இருக்கு அந்த ஃபேன்ல வந்து மூணு தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்ப அந்த இட்லிக்கு என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் சந்தை போடுறாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா, இப்பதான் பாருங்க அஞ்சு வரைக்கும் இருக்கு அந்த ரெக்கத்துல ஃபேன்ல. அப்ப அஞ்சு பேர் சண்டை போடுறாங்களோ. நன்றி நன்றி. அடுத்த குழந்தைகளை வணக்கம். வணக்கம்.
4: This call is now being recorded.
2: அச்சோ, ரெக்கார்ட் பண்றீங்களா? யாருங்க பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? வேட்டங்குடியிலிருந்து துஷாராவா? திஷயா, என்ன படிக்கிறீங்க ஜெல்லம்?
5: மூன்றாம் வகுப்பு.
2: ஆஹா, மூன்றாம் வகுப்பு. என்ன விளையாடலாம் இன்னைக்கு? ஜி பாவா? சரி, உங்களுக்கு நான் கேக்குறது எனக்கு சொன்னோன்னு என்ன சாப்பாடு பாக்ஸ் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல?
5: அதான்
2: நானே சொல்லிட்டேன், சாப்பாடு பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ். அது சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆ, வெரி குட். அப்ப வந்து அம்மா உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அப்ப லஞ்ச் பாக்ஸ் நீங்க எங்க எடுத்துட்டு போவீங்க? அப்ப பள்ளிக்கூடமும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரியா? நன்றி நன்றி. பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போற லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அம்மா ஞாபகம் வருது அந்த குழந்தைக்கு. ரெண்டாவது பள்ளிக்கூடத்துக்கு தான் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, மதியம் சாப்பிடும்போது சுத்தி உட்காந்துருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, கூட்டாளின்னு சொல்லுவோம் இல்லையா. நீங்க மட்டுமா சாப்பிடுவீங்க, சேர்ந்து தானே எல்லாரும் சாப்பிட்றீங்க. அப்புறம் இன்னொன்று வரணும் ஞாபகம், சாப்பாடை சாப்பிடும்போது சிந்தாம சாப்பிடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அதை வந்து நம்ம பெற்றோர்களும் டீச்சர்ஸும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு இல்லையா. சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம அதை மனசில் வச்சுக்கணும். சாப்பிடும்போது சிந்தாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். பகிர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இப்போவே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரியா? அடுத்த குழந்தை வணக்கம். என்ன, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சரி பேசுங்க. என்ன படிக்கிறீங்க? பால்வாடி போறீங்க? ஆ, பால்வாடி போறீங்களாடி தங்கம். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுடி தங்கம்? ரெண்டு வயசா? பால்வாடியில என்ன சொல்லி கொடுத்தாங்கடா உங்களுக்கு? வேணு மாமா, அந்த பாட்டு பாடுங்கடி தங்கம்.

0: காரு
1: ரோட்டு மேல காரு,
0: யாரு
1: காருக்குள்ள யாரு?
0: என்ன
1: சொன்னாங்க நேரு மாமா? நல்லாவே நீங்க பாடுனீங்க. வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உங்களுக்கு, உங்களோட டீச்சருக்கும் உங்க அம்மாவுக்கு எல்லாரும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எல்லாருக்கும். நன்றி. ரொம்ப அழகா பால்வாடி குழந்தை வந்து சொன்னாங்க, ரொம்ப அழகாவே சொன்னாங்க. நேர்களுக்கு தங்களது மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், தனிஷ் ஜுவல்லரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூரா சன்ஸ், நாகப்பட்டினம்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
1: நேயர்களை இதுவரை கேட்டு ரசித்தது குழந்தைகளின் சிறப்பு நிகழ்ச்சியான ஜி பூம்பா. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய குழந்தைகள், 10வது வகுப்பு குழந்தைகள் இருந்து பால்வாடி குழந்தைகள் வரைக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக கலந்து கொண்டு அலங்கரிச்சாங்க. சூப்பராக போணுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: திசையெங்கும் இசை வீசும். இது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. கழிவுகளை தரம் பிரிப்போம், தூய்மையான சூழலை உருவாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்து நேயர்களை இணைக்கிட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. மங்கையரின் மனம் தொட்ட பாடல், விரல் தொட்ட அழைப்பில். வணக்கம் தோழி.
1: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம் தோழிகளே. 0-4-3-6-8 இந்த இணைப்பினுடன், 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0, 2-9-9-5-8-0, 95-66-42-72-31. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

ஒவ்வொரு நாளும் வணக்கம் தோழி நிகழ்ச்சி ஆரம்பித்தோன்னே அன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதாவது என்ன தலைப்பில் நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா. இன்னைக்கு நண்பர்கள் தினம் இல்லைங்களா, எல்லாருக்குமே அவங்களுடைய தோழியோ தோழனோ கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. அதில் இன்னைக்கு நம்ம மகளிர் நிகழ்ச்சியில் அவங்களுடைய நட்பு உயிர் தோழி யார், தோழனோ தோழியோ யார், அவங்கள அவங்கக்கிட்ட பேசும்போது அதிகமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா, இதுதாங்க இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுடைய உயிர் நட்பை இன்றைக்கி நினைவுபடுத்துகிற விதமாக தான் இந்த தலைப்பு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா. பொதுவாகவே பெண்களோட நட்புன்னு சொன்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது வந்து சிரிப்பு தான் இல்லைங்களா. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க எப்போதும் சிரிச்சிட்டே இருக்கிறது மாதிரி தான் தோணும். அப்படி தெரிஞ்சாலும் கூட அந்த சிரிப்புக்கு நடுவே பல ஆழமான உரையாடல்களும் இருக்க தான் செய்யும். ஒரு தோழி மனம் சோர்ந்து இருந்தால் போதும் இன்னொரு தோழி அவங்கள உற்சாகப்படுத்திடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதுக்கு தீர்வு தேட அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் சிறிய விஷயத்துக்கு கூட பெரிய சந்தோஷமாக மாற்றுற அந்த சக்தி அவங்களோட நட்பில் தான் இருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் குடும்பம், வேலை, குழந்தைகள், கனவுகள், கவலைகள்னு மனசில் இருப்பதை நம்பிக்கையோட பகிர்ந்து கொள்வதும் பெண்களோட நட்பின் அழகுன்னு சொல்லலாம். சிரிப்பு நட்பை இனிமையாக்கும், சிந்தனை அந்த நட்பை ஆழமாக்கும், வலிமையாக்கும். உங்கள் பார்வையில் எப்படி பெண்களோட நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக பகிரப்பட்டிருக்க ஒரு போஸ்டரில் நீங்கள் பதிவு பண்ணலாம். சிரிப்பா சிந்தனையா இதை வந்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் எங்கெங்கே அவங்க புறணி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு கிடையாது. பெண்களோட நட்பில் அதிகம் பேசப்படுறது சிரிப்பா சிந்தனையா. இந்த தலைப்பு பற்றின கருத்துக்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. அந்த கருத்துக்கள் நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நிகழ்ச்சியோட நடுவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில வரப்போற முதல் தோழி எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சித்ரா, மணக்குடி.
0: சித்ராமா வணக்கம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: படம் முன்னால் முடியும் தம்பி, பாடல் இதழில் கதை எழுதும் நேரம், அந்த பாடல் கொடுங்க.
0: சரி, உங்களுக்காக பாடல் வரும். பெண்களோட நட்புல அதிகம் பேசப்படுறது சிரிப்பா சிந்தனையா? நீங்க உங்களுடைய கதை சொல்லுங்க. சிரிப்பை தாண்டி வேற எதுவும் பேசினது இல்லைங்களா நீங்க? இல்ல, இப்ப உங்க தோழி வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஆலோசனையோ அறிவுரையோ எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அதிகமா பேசுறது சிரிப்பான விஷயங்கள் அப்படின்றீங்களா? சரிங்கம்மா,
1: நன்றிமா. பேசுவோமா, ஏதாவது விஷயங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோமா?
0: சரிங்க.
1: நல்ல நாள், தீபாவளி, பொங்கல், எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்கம்மா, நானும் பேசுவோமா.
0: இல்ல, அதை தாண்டி வேற ஏதாவது பேச மாட்டீங்களா நீங்க? சரிங்க, நன்றிமா. உங்களுக்கு பாடல் வர கேக்கலாம். நன்றி, நன்றி. நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா? உங்களுடைய கருத்துக்களை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியுடைய அனைவரும் தோழி வருக வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பிள்ளைகடியிலேருந்து சந்தாவரம் பேசுறேங்க மேடம்.
0: ஒரே சிரிப்பா இருக்குதுங்களே உங்களுக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் பொற்காலத்துல இருந்து கிண்டிக்கா பாடல் போடுங்க மேடம்.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்குங்க மேடம்.
0: ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க. சரி, பெண்களோட நட்புல அதிகம் பேசப்படுறது சிரிப்பான விஷயங்களா இல்ல சிந்தனையான விஷயங்களா?
1: சிரிப்பு தாங்க மேடம். சிரிப்பு சிந்தனை ரெண்டும் கலந்துதாங்க மேடம்.
0: கலந்து இருக்குதுங்களா? நீங்க எப்படி உங்க நண்பர்கள்ட்ட எப்படி பேசுவீங்க?
1: சிரிப்பு தாங்க மேடம் பேசுவா.
0: நீங்க பாடல் கேக்குற விதத்திலே தெரியுது. சரிங்க, சரி, உங்களுக்கா பாடல் வரும் கேட்கலாம். நன்றிமா.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி

0: அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரெடஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தொழில். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ரெடஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: உற்சாகமான பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருவதே காட்டுமன்னார் கோயில் திருநாரை மங்கையர்கரசி கோயம்புத்தூர்ல இருந்து தோழி.
0: என்ன மங்கையர்கரசியம்மா, காட்டுமன்னார் கோயில் இருந்து கோயம்புத்தூர் பேட்டிங்க?
1: காலை வணக்கங்கள்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு பொங்கி வரும் காவேரி படத்துல இருந்து வெள்ளி கொலுசு மணி வேளாண் கண்ணுமணி அந்த பாடல் கொடுத்துருக்காங்க.
0: கோயம்புத்தூர்லயும் ஒழிக்க போகுது இந்த வெள்ளி கொலுசு மணி.
1: நிச்சயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் மூலமா கேக்குறது எனக்கு நம்ம கரைகள் பண்பலை வந்து தெளிவா கேக்குறது தோழி.
0: சூப்பர்.
1: ஆகாசவாணி கரைக்கால் பண்பலை
0: இருக்கும்
1: வருது பாருங்க. கோடை எஃப்எம்ஏ, ரெயின்போ, சென்னை ரெயின்போ, காரைக்கால், தருமபுரி,
0: கண்டிப்பா இந்தியாவில உள்ள அனைத்து வானொலியுமே நம்ம வந்து அந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேக்கலாம்.
1: ஆமா தோழி.
0: சரிங்க. சரி, இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம்,
1: என்ன
0: டாபிக் சொல்லுங்க?
1: நட்புக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா அது சிந்தனைய பத்தி தான் நான் இருப்பேன். அதாவது கொஞ்சமா கலந்துருக்கும் சிரிப்பு.
0: பெண்களோட நட்புல சிரிப்பை விட சிந்தனை அதிகமா இருக்கும்னு சொல்றீங்க.
1: ஆமா ஆமா. என் தோழி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட படிச்சவங்க, ஆறாவதுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை ஒன்றா படிச்சோம்.
0: இப்பவும் அவங்க கூட தொடர்புல இருக்கீங்களா?
1: இப்பவும் தொடர்புல இருக்காங்க. அவங்க சென்னையில இருக்காங்க, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நம்ம குடும்ப ஃபேமிலிய பத்தி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவா, என்னது என்னது என்ன நடந்தது, என்ன சமைச்ச, போன வந்த அப்படின்ட்டு கொஞ்சம் சிரிப்பு கலந்ததா இருக்கும். இன்னமும் என் தோழியோட நான் தொடர்பு கொண்டு இருக்கேன். என் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்காங்க.
0: சரிங்க.
1: எனக்கு
2: சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் அசைமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி நாளை மாலை 5 மணிக்கு

ஆச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்ட்ரோஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா அப்படின்னு இன்றைய நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் அந்த வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக அந்த போஸ்டரில் இந்த தலைப்பு இடம்பெற்றிருக்கு. இந்த தலைப்புக்கான கருத்துக்களை வந்து நீங்கள் போஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லோருடைய பதிலையும் படிக்கிறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். பாடல் கேட்டு இணைந்திருப்போம். பண்பலை 100.3 வணக்கம் தோழி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட இணைவரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுத்துறை சித்ரா தேவி மேடம்.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல்
1: இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும், சொல்லுங்க.
1: எனக்கு தாய் மனசு தங்கத்துல இருந்து தூதுவேளை இலைய
0: தூதுவேளை நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா?
1: தூதுவளை எல்லாமே எனக்கு ரொம்ப வீட்டுல விரும்பி எல்லாம் செய்வேன் மேடம்.
0: நானு
1: எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்ப சமையல் இதுல.
0: சூப்பர் சூப்பர். உங்க வீட்டுல உள்ளவங்க குடுத்து வச்சவங்க சொல்லலாம். உங்க பசங்க எப்படி உங்களோட சமையல் சூப்பரா இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா லஞ்ச்ல கேப்பாங்களா?
1: வீட்டுக்காருக்கு என்ன என்ன பிடிக்குதோ அதை தான் செஞ்சு கொடுப்போம் மேடம்.
0: அப்ப பசங்களுக்கு
1: வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க மேடம். எங்க அம்மா எப்படி அவ்வளவு சூப்பரா செய்யறாங்கன்னு எல்லாம் கேப்பாங்க மேடம். பசங்க விரும்பி எல்லாம் பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க, பெண்களோட நட்புல அதிகம் பேசப்படுறது சிரிப்பான விஷயங்களா சிந்தனையான
1: ஒண்ணுமே இல்ல மேடம் எல்லாம் கலகட்டும் பெண்களால முடியாது ஒண்ணுமே இல்ல மேடம் எல்லாம் தாடி பிறந்தவங்க மேடம் கண்டிப்பா எங்க போனாலும் ஒரு கலகட்டு மேடம் நான் சித்ரா தேவி நல்ல கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டோம்
0: சரிங்க.
1: சும்மாவே இருக்க மாட்டோம், ஏதாவது பேசிக்கிட்டே அவங்க சிரிப்பு ஓட்டிக்கிட்டே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் மேடம் நானு.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா உங்கள்ட்ட பேசினது. கண்டிப்பா உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாம். நேயர்களுக்கு உலகறிந்த நல் வாழ்த்துக்களை சொல்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி உலகறிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
7: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
6: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
7: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
6: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: நேர்களை வணக்கம். தோழி நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். அந்த போஸ்டர்ல பெண்களோட நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய நேயர்கள் அதுக்காக கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல, காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு எப்படி போறது, எப்படி அதை நம்ம கண்டுபிடிச்சி அதில் கமெண்ட் பண்றது அப்படின்னு நிறைய நேயர்கள் யோசிப்பீங்க இல்லைங்களா. காரைக்கால் பண்பலை அப்படின்னு முகநூலில் தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா நம்மளுடைய காரைக்கால் பண்பலை அந்த ஐடி வரும். அது உள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சி என்னெல்லாம் நடைபெற இருக்குது அப்படின்றதுக்கான போஸ்டர்லாம் நிறைய போடப்பட்டிருக்கும். அதில் வந்து கேள்விகள் கேட்டிருப்போம். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதுபோல் இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் சுடர் கடலூர் துறைமுகம் இந்த நேயர் சொல்லியிருக்காங்க, பெண்கள் நட்பில் சிந்தனை சிரிப்பு இரண்டும் கலந்திருக்கும். அரட்டைகளை பகிர மனதை இலகுவாக்குவோம். அதே நேரத்தில் கஷ்ட காலங்களில் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்து ஆழமான சிந்தனையோடு முடிவெடுப்பதும் அவர்களின் நட்பின் பலமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அருண் எஸ் அப்படின்ற ஐடியிலேருந்து சிரிப்பு தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை ஓவியா ஸ்ரீ, அன்பு தோழிக்கு அன்பான காலை வணக்கம். சிரிப்புடன் கூடிய சிந்தனையும் இரண்டும் பெண்ணால் ஒரு இடத்தில் சிரிக்க வைக்கவும் தெரியும்.

சிந்திக்க வைக்கவும் தெரியும். பெண் என்றாலே பெருமைதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரு? முற்பகல் வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சார் சொல்றாங்க, சிந்தனை கலந்த சிரிப்போடு பேசினால் சிறப்பாக இருக்கும். கவலையை மறக்க கொஞ்சம் சிரிப்பு, குடும்பத்தை நிர்வகிக்க கொஞ்சம் சிந்தனை, இவை இரண்டும் இருந்தால் சிறப்பாக வாழ்க்கையை வழிநடத்தலாம் என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபைரோஸ்பானு கொடிக்கால் பாளையத்திலிருந்து, முதலில் சிரிப்பு அப்புறம் சிந்தனை, கடைசியில் இதை யாரிடமும் சொல்லாதே அப்படின்றது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கொடிக்கால் பாளையத்திலிருந்து முதலில் சிரிப்பு, அப்புறம் சிந்தனை, கடைசியில் இதை யாரிடமும் சொல்லாதே அப்படின்றது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்செரி பெருங்காலூர் தரணி பூரணி தேவி, சிந்தனையே பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிந்தனையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், சிரிப்பும் பேச வேண்டும் சிந்தனையும் பேச வேண்டும் அப்பொழுதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, கவலைகளை மறந்து மனம் விட்டு சிரித்து மகிழ்தல், மனச்சுமைகளை குறித்து புத்துணர்ச்சி பெறுதல், இனிமையான தருணங்கள், பழைய நினைவுகளை கிண்டலாக பேசி சிரித்தலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரிப்பும் இல்லை சிந்தனையும் இல்லை அடுத்தவரை, இதை பார்த்தீங்களா, நான் தான் அப்போவே சொன்னல ஆரம்பத்திலே அவங்க புரணி பேச தான் லைக்குன்னு சொல்கிறவங்களுக்கான பதில் இது இல்லை. நெல்லை பாரதி சார், யாரையும் அப்படி வந்து குறைவாக நம்ம மதிப்பிடக்கூடாது சரிங்களா. ஏன்னா எத்தனையோ பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிச்சுட்டு தான் இருக்காங்கன்றதை நம்ம வந்து எந்த ஒரு தருணத்துலையுமே மறுக்கவே முடியாது இல்லைங்களா. அடுத்து பாருங்க, சித்ரா ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, பெண்களின் நட்பில் சிரிப்பும் சிந்தனையும் இரண்டுக்கும் முக்கிய இடம் உண்டு. அவர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து சிரிப்பதோடு வாழ்க்கையின் கனவுகள், கவலைகள் மற்றும் அனுபவங்களையும் மனம் திறந்துதான் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. நம்ம பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: தொண்டையில தான்

0: பார்த்தீங்கன்னா 11:45 ஆகும். இனிய வேளையில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக இணை வரும் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அகலந்தங்கிலிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஆந்தி நாட்டு தங்கம் படத்துல இந்த உன் மனசுல பாத்துதான்
0: பாட்டு. உங்க மனசுல இருக்க பாட்டு இதனா?
1: நிறைய இருக்கு மேடம்,
0: நிறைய பாடல் இருக்கு. சரி, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். நீங்க சொல்லுங்க, பெண்களோட நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பான விஷயங்களா சிந்தனையான விஷயங்களா?
1: சிரிப்போட சேர்ந்த சிந்தனையும் இருக்கும் மேடம்.
0: சரி,
1: நம்ம வந்து சிரிப்புங்கிறவங்கள நம்ம ஏதாவது ஒரு சிரிப்பான விஷயம் நம்ம வீட்டுல நடந்தா கூட உடனே ஸ்டார்ட் பண்ற விஷயம் நட்பு கிட்டதா இருக்கும். அடுத்தது அதே ஒரு சந்தோஷம் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் இருக்கக்குள்ள நம்ம போன் பண்ணி பேசக்குள்ள
0: கண்டிப்பா
1: அவங்க நமக்கு ஒரு ஆறுதலா ஒண்ணு சொல்ல கூட அவங்க சிந்திச்சே வச்சிருக்கோம் மேடம்.
0: நிச்சயமா இரண்டும் கலந்தது தானே நட்புன்றீங்க.
1: கண்டிப்பா மேடம்.
0: சரிங்க, உங்களுக்கு பாடல் வரும், கேட்கலாமா? நன்றி.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் உள்ளங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். தனுஷ் ஜுவல்லரி.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா? அடுத்து யார் வந்து கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்கூர் மடப்புறம் நாஜியா மன்சூர் அப்படின்றவங்க பெண்களின் நட்பில் அதிகம் பேசுவது கவலை மறந்து பேசும் சிரிப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களைத் தொடர்ந்து ஐயாவடி கனிமொழி, அசோக்ராஜ், பெண்களின் நட்பில் சிந்தனை சிரிப்பு அரட்டை எல்லாமே கலந்திருக்கும், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேமாத்தூர் அமுதா சேகர் அவங்க சொல்லியிருக்காங்க, முதலில் சிரிப்பு அடுத்து சிந்தனை, அது நல்ல நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யாருங்க, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் சார் சொல்கிறாங்க, சிரிப்பு தான் சில சமயங்களில் சிந்தனையும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்னப்பன் பேட்டை எஸ் ஜோதி அவங்க சொல்கிறாங்க, என்ன தோழி நீங்கள், சிந்தனைக்கெல்லாம் இடமே இல்லை, என்னிடத்தில் என் தோழியை பார்த்தால் சிரிப்பும் சந்தோஷமும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழி செம்ம ஜாலியாக இருப்போம், உங்களுக்கும் அது தெரியுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. அடுத்து யாருன்னு பாருங்கள், பேசுவதே அரிதான ஒன்று, சிரிப்பு மட்டும்தான் இருக்கும், நாங்கள் பேசினோம் மணிக்கணக்காக பேசுவோம், இந்த உலகில் இருக்க மாட்டோம், அது எங்கே, எங்களுக்கான உலகம் தனியாக இருக்கும், கவலை மறந்து விடுவோம், நாங்கள் மூன்று பேரும் கடைசியாக பேசியது தமிழ் புத்தாண்டு அன்று அப்படின்னு பேரளத்திலேருந்து மகா அவர்கள் வந்து அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் அவங்க சொல்கிறாங்க, உறவினர்களிடம் பேசும்போது சிரிப்பாகவும் மற்றவர்களிடம் பேசும்போது கவனமாகவும் சிந்தித்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை நிறைவிலிருந்து பெண்கள் நட்பில் அதிகம் சிரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பெண்கள் சேர்ந்தாலே சிரிப்பு தான் வேணும் அப்படின்னு சத்யா மணக்குடியிலிருந்து சொல்கிறாங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களின் நட்பில் அதிகம் சிரிப்பும் சிந்தனையும் கலந்தே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இனிய வணக்கம் நன்னில மல்லிகா, நட்பு தோழி இடம் அதிகமாக முதலில் சிரிப்பு தான் பிறகு சிந்தனை கலந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறவாச்சேரி பிரியா கண்ணு, இருவரும் பேசிக்கொள்ளும்போது சிரிப்பாகவும் இருக்கும், சிந்திக்கவும் வைக்கும், அடுத்த குடும்பத்தையும் மற்றவர்களை பற்றி பேசும்போதும் சிரிப்பு வரும், அதே வேளையில் தன் குடும்பத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கோபம்தான் அதிகம் வரும், அதனால் நாம் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாகவும் அளந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிப்பு சிந்தனை எதிர்காலம் பற்றிய விஷயங்கள் நம்பிக்கை வார்த்தைகள் ஆறுதல்கள் அனைத்தும் கலந்து இருக்கும்

0: பத்மாவதி ஸ்ரீதரம்மா காரைக்கால்லேருந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பு சிந்தனை தான் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் சிந்தனை கலந்து இருக்கும் தோழி அப்படின்னு ஜெயங்கொண்டம் மெஸ்ஸி இராணி கலைவாணன் அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களும் பகிர்ந்து கொள்ளலாம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக போஸ்டரில் நம்ம கேட்டிருக்க கேள்விக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வணக்கம் தோழி.
1: தந்த

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் வரும் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் குருஜி. பூந்தோட்டத்திலிருந்து நூர்ஜஹான் பேகம் பேசுகிறேன். சகோதரி
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு முள்ளும் வளரும் பாடல்.

0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும். பெண்களோட நட்புல அதிகம் பேசுவது சிரிப்பா சிந்தனையா சொல்லுங்க.
1: இரண்டுமே எனக்கு பார்க்க இருக்குமா?
0: சரி,
1: சிரிப்புங்கிறது இப்ப உள்ள காலங்கள்ல மன உளைச்சலை போக்கு இருக்கு. நம்ம வந்து ஒரு தடவை மனச வந்து கொஞ்சம் கவலை உண்டாக்காம ஒரு சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லிக்கிறான்.
0: சரி, உங்களோட தோழியோட பேசும்போது நிறைய சிந்தனையான விஷயங்கள் பேசுவீங்களா இல்ல சும்மா சாதாரண விஷயங்கள் பேசுவீங்களா?
1: சிந்தனையான நல்ல சிந்தனைகளை வந்து நம்ம வந்து பிறருக்கு எத்தி எடுத்து வைக்கிறது நல்ல விஷயம்னு நினைப்பேன்.
0: சரிங்கம்மா, நன்றிமா. பாடல் வரும், கேட்கலாம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சுய தொழிலில் சாதனை படைக்கும் பெண் காரைக்கால் மாவட்டம் நிரவி டி கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முக பிரியா அவர்கள்.

0: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், தனிக்ஸ் ஜுவல்லரி. இந்த அறிவிப்பினை அடுத்து 12:10 கடித மலர்கள், அதனைத் தொடர்ந்து 12:50 ஜெயங்கொண்டம் ராம உணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வன் ஏ அஸ்வந்த் அவர்கள். 12:55 பன்னிசை கூங்கை எனத் தொடங்கும் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களின் பாடல். 1 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்களின் தேன்மழகை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக், இதில் தனிக்ஸ் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டு. 2:30 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு கேட்டு ரசிக்கலாம். மூன்று மணிக்கு நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். 3:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு ஆரா நாடகம், எழுதியவர் ரெகானா சுல்தானா அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். ஐந்து முப்பதுக்கு சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் இன்று இடம்பெறுவது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில். 6 மணிக்கு பன்னிசை மனதகதன் எனத் தொடங்கும் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களின் பாடல் கேட்கலாம். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தாஸ் சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். ஆறு 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சுய தொழிலில் சாதனை படைக்கும் பெண் காரைக்கால் மாவட்டம் நிரவி டி கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில். 8 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் கானம். 8:30 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் கானம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 11:00 காற்றலையில் நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தொழிலும் முன். நேயர்கள், இதுவரை கேட்டது நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டலாய் நிகழ்ச்சி குறிப்புகள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோங்க. கேட்டு மகிழ நீங்கள் ரெடியா? அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that as India moves towards becoming a Viksit Bharat, the nation's youth must be physically fit, mentally strong and full of self-confidence. Speaking on the launch of the Nasha Mukti Yuva for Viksit Bharat Sankalp Abhiyan virtually in New Delhi today, Mr. Modi said young people should always stay away from drugs and embrace a healthy lifestyle.
2: Aaj hum sabhi jis abhiyan ke sakshi ban rahe hain, wo abhiyan व्यक्ति के लिए है, परिवार के लिए है, समाज के लिए भी है और सबसे बड़ी बात है ये राष्ट्र के लिए है. आज जब देश ने विकसित भारत का लक्ष्य तय किया है तो इसके लिए आवश्यक है देश का युवा तन से स्वस्थ हो, मन से स्वस्थ हो, आत्मविश्वास से भरपूर हो और ड्रग्स जैसी घातक आदत से हमेशा हमेशा दूर हो.
1: He added that the launch will mark the beginning of a 100-week nationwide Jan Bhagidari campaign against substance abuse. Mr. Modi said that weekly activities will be organized every Sunday across the country to promote awareness and encourage public participation in building a drug-free society. More than 1 crore youth from 28,000 locations across the country are participating in the event. The participants include My Bharat and National Service Scheme volunteers, as well as participants from schools, colleges, universities, youth clubs, NGOs and spiritual organizations. President Draupadi Murmu flagged off a Run PBG Soldier-a-thon at a ceremony held at the forecourt of the Rashtrapati Bhavan this morning. Governor of Mizoram General V.K. Singh, who is the patron of the initiative, was also present on the occasion. In a social media post, the president said that the Soldier-a-thon serves as a unique platform to strengthen the bond between civilians and the armed forces, guided by the vision of Run for Soldiers, Run with Soldiers. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has reviewed the preparedness for the National Eligibility Cum Entrance Test for the postgraduate 2026 to ensure

நேயர்களே, இனி கேட்கலாம். கடிதமலர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சேருகாழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். கடந்த 26 அன்று பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டேன். இயல்பாக பேசும் வார்த்தைகளுக்கு தகுந்த வார்த்தைகள், நிகழ்ச்சி நன்றாக சென்றது, பாராட்டுகள் பல என எழுதியுள்ளார். அடுத்த கடிதம் பேரளம் செந்தில் கண்ணன் அவங்க எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். கடந்த 26 காலை 8:05 ஒளிபரப்பான துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். காலை ஒளிபரப்பான பசுந்தொழில் நிகழ்ச்சியில் சின்ன குழந்தைகளின் கருத்துக்கள் அழகாக இருந்தது, கருத்தாகவும் இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்து கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகதவேலன், சுகன்யா, அருண்மொழி அரசன் இவங்க எழுதியுள்ள கடிதங்களில், கடந்த 30 அன்று 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் திருவாரூர் அரசு பொது மருத்துவர் இருதயம் தொடர்பான டாக்டர் திலீபன் அவர்களோடான நேர்முகம் கேட்டும், சர்க்கரை, பிரஷர் அதிகமாகவும் பிரஷர் குறைவாகவும், இதயம் சம்பந்தமான மற்றும் அதிக மீன் சாப்பிடவும், பாமாயில் சேர்த்துக்கொள்ள தவிர்ப்பதும் மற்றும் கூறினார்கள். நிகழ்ச்சி பயனுள்ளதாக

0: பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். அடுத்து சாரதா தட்சிணாமூர்த்தி தியார்பணத்திலிருந்து எழுதியிருக்காங்க. இன்று உழவர், அதாவது கடந்த 25ஆம் தேதி காலை உழவர்களுக்கு நிகழ்ச்சியினை கேட்டும் அருமை. முருங்கைக்கீரையின் மகிமையை கண்டோம். கீரையை சமைத்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளாங்க இந்த நேயர். அடுத்தது கங்களாஞ்சேரி மயிதலி முருகேசன், இவங்க எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு வணக்கம் தொகுதி நிகழ்ச்சியின் தலைப்பு குழந்தைகளிடம் கற்றுக்கொண்ட பாடம். தலைப்பில் அருமையாக இருந்த நிகழ்ச்சி, கருத்துக்களும் அதிகமே பாடல்களும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைதிலி முருகேசன். அடுத்தது ஆண்டிப்பாளையம் மதனசேகர், இவங்க கடந்த 27ஆம் தேதி அன்று மதியம் 2:30 மணிக்கு ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் செம்மங்குடி சீனிவாச ஐயரின் பாடல் மிக அருமையாக இருந்தது. ராகத்தோடு பாடிய பாடல் மிகவும் ரசித்தேன். ஒளிபரப்பிய காரை பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூரில் இருந்து கா தமிழ் காவணன், லட்சுமி நகர் புலிபலம், இங்கிருந்து எழுதியிருக்காங்க. கடந்த ஞாயிறு 26 அன்று காலை 11 மணிக்கு, அதனைத் தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் ஒளி உலா வந்த மங்கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். அடுத்து திருவாரூரிலிருந்து வி தர்மதாஸ், இவங்க எழுதியுள்ள கடிதத்தில் 25 அன்று காலை 6:45 ஒளிபரப்பான ஒழுக்கம் உயர்வை தரும் என்ற தலைப்பில் நல்லுரை வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்து காங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். இவர் தனது கடிதத்தில் கடந்த 25ஆம் தேதி காலை 6:55 மழலையர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி அனாபசந்தளிர் கேட்டன் சிறுமி ஜி கிருத்திகா கோள்கள் பற்றி விளக்கமாக சொல்லி திருக்குறள் சிறப்பாக சொன்னார்கள். எதிர்காலத்தில் மக்களுக்கு இலவசமாக சேவை செய்ய வேண்டும் என கூறும் அவர்கள் மருத்துவராக வேண்டும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர் 26ஆம் தேதி காலை ஒளிபரப்பான உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சி அருமை. இதில் குங்குனூர் குட்டை இனம் மாடுகள் பற்றி ஆந்திர மாநிலம் சித்தூர் எனவும் இந்த நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. இந்த மாடுகள் பால் எவ்வளவு கொடுக்கும், எவ்வளவு எங்கிருந்து இந்த இனம் உள்ளது, இந்த நிகழ்ச்சியிலேருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27ஆம் தேதி திங்கள் காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தலை நிகழ்ச்சியில் சிறுமி தீபிகா அவர்களின் சிறு குறிப்புகள் மூலம் பல புதிய தகவல்கள் தெரிந்து கொண்டேன், நன்றி என எழுதியுள்ளார். அடுத்த இதே நேயர் 28ஆம் தேதி செவ்வாய் காலை 6:40 என்று சொல்லும் போது கேட்டேன், இதில் மீனாட்சி ஜவஹர் அவர்கள் வழங்க கேட்டேன், ஈகை உயர்வானது, தானம் ஒருவர் கேட்காமலேயே கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு உதவி செய்யும் போது நாம் காலம் தாழ்த்தாமல் செய்வது சிறந்தது என எழுதியுள்ளார் இந்த நேயர். வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 29ஆம் தேதி காலை புதன்கிழமை காலை 6:40 என் சொல்லும் போது முனைவர் மீனாட்சி ஜவஹர் அவர்கள் எழுதியுள்ள கேட்டேன், உலகின் எல்லா மனிதர்களும் உழவனை நம்பியே வாழ்கிறார்கள் என்பதை சொல்லி உழவின் மகத்துவத்தை நன்றாக சுட்டிக்காட்டி புரிய வைத்தார்கள். வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார். இதே நேயர் கடந்த 30ஆம் தேதி வியாழன் மதியம் 2:05 ஒளிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் திலீபன் அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டேன், நிகழ்ச்சி அருமையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. எந்த வகை எண்ணெய்களில் எந்த கொழுப்பு அதிகம் உள்ளது, தவிர்க்க வேண்டிய எண்ணெய்கள், எந்த மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும், மூச்சு வாங்குவது எதனால் வருகிறது, இரவு நேரங்களில் கீரைகள் சாப்பிடலாமா, ஆரோக்கியமான தேகத்தை பராமரிக்க என்ன செய்ய வேண்டும், அதிக தகவல்களை தேட்டு தெரிந்து கொண்டும் வழங்கிய பண்புகளுக்கும் மருத்துவருக்கும் நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்து யாரோட கடிதம் அப்படின்னா, நாகப்பட்டினம் ஆரியநாட்டுத்தெரு சிவபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோயில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சுகலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்கள் எழுதியுள்ள கடிதத்தை பார்க்கலாம். கடந்த 25 தேதி அன்று பிற்பகல் 2

0: 30 சிறுவர் சொலை நிகழ்ச்சி கேட்டோம். அதில் மயிலாடுதுறை மாவட்டம் நன்னிலம் மற்றும் பருத்துயர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும் எழுதியுள்ள இந்த நேயர்கள். இதே நேயர்கள் கடந்த 26 அன்று பிற்பகல் 2 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் கேட்ட வார்த்தைக்கு சரியான பதிலாக சொன்னார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி எனவும். இதே நேயர்கள் கடந்த 27 அன்று பிற்பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் செம்மங்குடி சீனிவாச ஐயர்கள் பாட்டு நிகழ்ச்சியில் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் பல என எழுதியுள்ளார் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் கடந்த 28 அன்று மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நாகை மாவட்டம் நீலப்பாடி ஊரில் நேயர்கள் பங்கு கொண்ட நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, ஊரின் சிறப்புகளும் மற்றும் கருத்துகளும் அருமையாக வழங்கினார்கள், வழங்கிய பண்பலைக்கும் நேயர்களுக்கும் நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் கடந்த 29 அன்று பிற்பகல் 2 அச்சாணி நிகழ்ச்சி கேட்டோம். இதில் ஆடை தொழில் செய்து வரும் சந்திரபாடி ரேணிகா அவர்கள் பங்கு கொண்ட நிகழ்ச்சியில் ஆடை தொழில் செய்வது பற்றியும் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை பற்றியும் வழங்கினார்கள். வழங்கிய அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்து நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 25 அன்று மாலை 4 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழைதோ கேட்டோம். இதில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் மேனாங்குடி திரு எம் அரவிந்த் அவர்களின் மனம் விரும்பிய பாடல் தெரிவிகள் பிரதியாக்கம் அனைவரையும் கவர்ந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்கள். இதே நேயர் கடந்த 26 ஞாயிறு காலை 10:05 ஒளிபரப்பான குட்டீஸ் நேரத்தில் ஜீபும்பா நிகழ்ச்சி கேட்டோம். இதில் பங்கேற்ற அனைவரும் சிறப்பான பங்களிப்பு வழங்கியது மிக அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் கடந்த 27 தேசியமணக்கம் திங்கள் அன்று 10:05 ஒளிபரப்பான குடியரசுத் தலைவரும் வரலாற்று நாயகனுமாக அறிவியல் அல்வத்த அறிஞருமான நற்பண்பாளர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளான அன்று கனவை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் மிக மிக அருமை நிகழ்ச்சி சிறந்தது, நிகழ்ச்சி சிறப்பாகவும் இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 28 சேந்தமிழ் மணக்கம் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 7:25 காலை மணி 7:25 தவழ்ந்து வந்த தகவல் நேரம். இதில் உலக பொருளாதார அளவில் வெளிவந்த புத்தகத்தினை ஒரே இடத்தில் படிக்க விரும்பிய 2 தலைவர்கள் திரு CN அண்ணாதுரை அவர்களும் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் தகவல் சிறப்பு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, புதுமையாகவும் இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். நமது பண்பலையில் நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் செங்கல் சுலை மற்றும் இதழ்நெல் விடுவதற்கான தாரிப்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்
3: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: BPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகலில் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
6: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை தஞ்சை விழுவன் நாட்டு சர்க்கரை நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
9: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
10: அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
9: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்
14: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞதாசன் பாரி அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். முன்பே ஒரு கடிதம் படித்தோம், மற்றும் ஒரு இரண்டு மூன்று கடிதங்கள் உள்ளன, பார்க்கலாமா? கடந்த 26 அன்று இரவு 10 காலத்தால் அழியாத கானகீதங்கள் செவிக்கு விருந்தாக அமைந்தது. வழங்கிய காரை வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் பல என எழுதியுள்ளார் இந்த நேயர். மேலும் இதே நேயர் கடந்த 27 அன்று 2 ஒளிபரப்பான கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டேன், அதில் கேட்ட கேள்விக்கு சிறப்பான விடைகளை சொன்னார்கள், வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் பல என எழுதியுள்ளார். மேலும் இதே நேயர் அன்று 27 அன்று இரவு 10 இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன், அதில் பண்பலையின் 1:3 உலா வந்த அனைத்து பாடல்களும் மனத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கும் தொகுப்பாளர் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்கள்.
1: முதல் தமிழ்நாட்டின்
2: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1-7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 மட்டுமே, July 31 August 3 வரை. உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி 10 ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17-August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் இனி அழிவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 26 அன்று மதியம் 1 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். இதில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இந்திரா பாலசாகர் பாலன் சார் நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27 அன்று காலை 11 வணக்கம் தோழி நிகழ்ச்சி கேட்டோம். இதில் நேயர்கள் குழந்தைகளிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடம் பற்றி பல நேயர்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். பாடல்களும் அருமை, நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27 அன்று மதியம் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் செம்மங்குடி சீனிவாச ஏற்பாட்டு கேட்டோம். இதில் முதல் பாடல் வல்லபா என தொடங்கும் பாடல் அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியுள்ளனர் இந்த நேயர். இதே நேயர்கள் கடந்த 28 அன்று மாலை 4 ஊரும் உறவு நிகழ்ச்சி கேட்டோம். இதில் நாகை மாவட்டம் நீலப்பாடி பஸ் நிலையத்திலிருந்து நேயர்கள் பேசினார்கள். இதில் பெண்கள் கலந்து கொண்டு தன் குடும்ப அனுபவங்கள், ஆட்டோம் ஓட்டும் அனுபவம் பற்றியும் சொன்னார்கள். அந்த ஊரின் சிறப்புகள் பற்றியும் கேட்டோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 28 அன்று மாலை 5:30 சத்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஜெர்மனி நாட்டில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் வரலாறும் சிறப்புகளும் பூஜை முறைகளும் பற்றி பல தகவல்கள் அறிந்து கொண்டும், வழங்கிய பண்பலுக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர்.

கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இனி விளமல் காவேரி எத்திராஜ் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 24 அன்று காலை 6:55 ஒலிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டி சி எஸ் பிரகதி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களின் கனவு பற்றி அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 25 மாலை 4 ஒலிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழு இதே நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் ஏனாங்குடி எம் அரவிந்தன் அவர்களின் பாடல் தெரிவுகள் கேட்டேன். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் சூப்பரோ சூப்பர் என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 27 அன்று 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் செம்மங்குடி சீனிவாச ஐயர்களின் பாட்டு கேட்டேன். அனைத்து பாடல்களும் மிக இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன், வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் கடந்த 28 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய குழந்தை தன்னிகா தர்ஷினி அவர்களின் எலி கதை அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். இதே நேயர் 28 மாலை 4 ஒலிபரப்பான ஒரு முறவு நிகழ்ச்சியில் நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து

திருத்தமருகிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியை கேட்டேன். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார் இந்த நேயர். கடிதமலர் நிகழ்ச்சி நிறைவான கடிதங்களை நமக்கு எழுதியிருக்காங்க. கூத்தூர் அப்துல் கரீம், செல்லாமத்து சுகமே, செல்லமுத்து சலாமத்து சுகைனா இவர்கள் எழுத கடிதத்தில், கடந்த 23ஆம் தேதி அன்று காலை உலா வந்த, அன்று இரவு உலா வந்த இரவு மலரும் நிகழ்ச்சியில் அருமையாக இருந்தது பாடல்கள், வழங்கிய பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளார். இதே நேரம் 27ஆம் தேதி ஒளி உலா வந்த இரவு மலரும் நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதல் நிறைவு வரை பாடல் சூப்பர் போங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது கடிதமலர் பகுதியில் இன்னொரு நிகழ்ச்சின்னு எழுதியிருக்காங்கன்னா, 28ஆம் தேதி எங்கள் ஊர் கூத்தூர் அருகில் உள்ள நீலப்பாடியிலிருந்து ஊர் முருவு நிகழ்ச்சி கேட்டோம். மிகவும் அருமையாக இருந்தது, மனமும் மகிழ்ச்சியாக இருந்தது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதே நேயர் வந்து, தினம் தினம் இசை ஊற்று, இசை ஊற்றுனாலே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதிலே பாருங்கள், ரொம்ப பாடல்களும் சூப்பராக இருக்குது. வழங்கி வரும் பண்பலைக்கு நன்றி என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். இதே நேயர்கள் தினம் தினம் ஒரு தலைப்பை தாங்கி பண்பலையில் உலா வரும் என் சொல்லும் புது நிகழ்ச்சியானது ஆக்கப்பூர்வ முயற்சிகளும் அறிவு சார்ந்த செயல்களுக்கும் இனிய இனிமையாக இருந்தது, அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாகவும் இருக்கு. நன்றி வழங்கிய பண்பலைக்கு என எழுதியுள்ளனர் இந்த நேயர்கள். நேயர்களை இதுவரை கேட்டது கடிதமலர்கள்.

0: கடிதமலர்கள். நிகழ்ச்சியை கேட்டு கடிதம் எழுதிய அனைத்து நேயர்களின் கடிதங்களையும் படித்துவிட்டோம் என்று நினைக்கிறோம். நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, கேட்டுட்டே இருந்திருப்பீங்க, நம்ம கடிதம் வருதா வருதான்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க, ரசிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடிதம் எழுதுங்க, பிடிக்கலனாலும் இதை மாற்றி போடலாம் அப்படின்னு கூட கடிதம் எழுதலாம். நிறைவு பெற்றது கடிதமலர்கள். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு இயக்கம் நாடு முழுவதும் 100 நடத்தப்படும் என்று அவர் கூறினார். அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் பழக்கத்தினால் குடும்பம் மற்றும் தனிநபர் வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பிரதமர் கூறினார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குடும்பத்தினர் மட்டுமின்றி மருத்துவர்களும் இதற்காக முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆசிரியர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் 28,000 இடங்களில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 1,00,000 அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மை பாரத், நாட்டு நலப் பணியினர், பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள், இளைஞர் மன்றத்தினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் இதில் கலந்து கொண்டனர். போதை பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க சைக்கிள் பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் கலந்து கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 84வது வாரமாக இந்த சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு ஞாயிறும் 1 சைக்கிள் பயிற்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எரிசக்தியும் சேமிக்கப்படுவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்திய பருத்தி நிறுவனத்தின் விழாவில் உரையாற்றிய அவர், ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்தி நிறுவனம் 522,00,000 குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் 24,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 41,530 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 7% அதிகரித்துள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP Radhakrishnan வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்காலி வெங்கையாவின் நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள

0: பதிவில் பிங்காலி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் சாரு சின்ஹா, காவல்துறையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். 620 காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார். ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள், கோவில்கள், தேநீர் கடைகள், கட்டுமான பணி நடைபெறும் இடங்களிலிருந்து இந்த சிறுவர்கள் மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். 5892 சிறுவர்களும் 415 சிறுமியரும் மீட்கப்பட்டுள்ளதாக சாரு சின்ஹா தெரிவித்தார். இது தொடர்பாக மாநிலத்தில் 1705 வழக்குகள் பதிவு செய்து 1710 பேரை கைது செய்துள்ளதாக தெலங்கானா காவல்துறை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அந்நாடு முன்வர வேண்டும் என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாத்ரா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் தீவிரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதி ஒப்பந்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு வினய்மோகன் குவாத்ரா அந்த கட்டுரையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் சீனாவைச் சேர்ந்தவர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, அடுத்த வாரம் முதல் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்தார். சீனாவில் இந்தியர்களின் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அந்நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விக்ரம் துரைசாமி தெரிவித்தார். கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், மலப்புரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 1500 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 65 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு 100 தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீரில் மூழ்கி இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கோட்டயம், பாலா, ராணி உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பம்பா, மீனாச்சலார், பெரியாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒடிசாவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்சுப்பா ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாநதி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதை அடுத்து கட்டாக், பூரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி வெள்ள நிவாரணப் பணிகளை கண்காணிக்க 4 அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் 1000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத், ராஜ்கோட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பருவமழை குஜராத் பகுதியில் தொடங்கியதை அடுத்து மார்பி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நர்மதா அணை 75% அளவிற்கு நிரம்பியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பல்வேறு மேற்காசிய நாடுகளின் வேண்டுகோளை ஏற்று அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேல்

0: மற்றும் அமெரிக்காவின் இராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி ஷர்மா வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-16, 21-16 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் துயிலின் நியூகனை வென்றோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6,307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கேரளா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி ஷர்மா வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களினி கேட்கலாம், ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தன் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
4: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் தம்பி.
6: வணக்கங்க.
5: உங்க பேர் என்ன?
6: ஏ அஸ்வந்த்.
5: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்லதா இருக்கீங்க?
6: அகர முதலி.
5: எங்க சொல்லுங்களா?
6: ஆட்டாந்தோடு, ஆடு கட்டும் இடம், ஆள், ஆலமரம், ஆவி, உயிர், இயற்பெயர், பெட்ரோல் வைத்த பெயர், குடித்து ஏது அணிந்தது, உயர் தோங்கிய மிக உயரமான எண்ணில் எனக்கு ஓலை கொட்டான், ஓலையால் முறைப்பட்ட சிறு கூடை, ஓலைச்சுவடி, பழங்காலத்தில் எழுத பயன்படுத்த பல பனை ஓலைகள், காப்பவர், பாதுகாப்பவர், குலவை, நாக்கை, வாயின் வாட்டிலோ மேலும் கீழமாகவோ அசைத்து எழுப்பும் ஒளி, கூந்தல், பனை, இறகு போன்ற ஒளுடைய கீழைகளில் சடையாக பூக்கள் தொடங்கும் ஒரு வகை பனை மரம், தேநீர், தெளிந்த நீர், தெல்லிய முதிர்ந்த தையலர், பெண்கள், நவதானியங்கள், 9 வகையான தானியங்கள், நிம்மதி, கவலை நீங்கிய நிலை, நீர்ப்பாசனம், வேளாண்மை, நீர் பாய்ச முறை, நுண்ணிதே, சிறியதே, நெருங்கிவிட்டோம், அருகே சென்று விட்டோம், பதநீர், பனைமரப்பாளையின் இனிப்பான சாறு, பறைசாற்றுதல், பலரும் அரும்படி அறிவித்தல், பிறப்படித்தேன், பிறந்தேன், உறவி, குதிரை, பாடந்தோளு, மாடு கட்டிடம், வேலை, நேரம்.
5: சூப்பரா சொன்னீங்க தம்பி.

0: நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியவனான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: நீங்க வருங்காலத்துல சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்ஸ்.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேயர்களுக்கு தங்களது மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், தனுஷ் ஜுவல்லரி.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
8: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூரா சன்ஸ், நாகப்பட்டினம்.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் பன்னிசை.

நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று இடம்பெறுவது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி.

0: சிந்தனை துளி. சீட் பெல்ட் அணிவோம், உயிரை காக்கும் முதல் அரண் அதுவே. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: சொல்ல முடியாத உணர்வை சொல்லாமல் சொல்லிவிடும் இசையின் மாயம்.

0: மகத்தான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனேனர் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 தேன்மழை. நேர்களை, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
1: உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் எஸ்எம்ஆர்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நமது பண்பையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மகளிர் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். பண்பலை 100.3 தேன்மொழி நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கிறது கே ஜே யேசுதாஸ் குரலில் உன்னிடம் மயங்குகிறேன் திரைப்பட பாடல்.

0: ஒழித்த அந்த பாடல் தென் சந்ததி வானம் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை

0: ஒன்று முதல் ஏழு வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி செல்ஸ்.
4: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆறு பேருக்கு சேமிப்பு பெருக்கு.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மகுடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில், இளையராஜாவின் இசையில்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
2: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நேயர்களின் இனிய நினைவிற்கு இன்று இரவு 7:30 உழவர் அரங்கு. சுய தொழிலில் சாதனை படைக்கும் பெண் காரைக்கால் மாவட்டம் நிரவி டி கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் 1:25:26. தேன்மழை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் புவனா ஒரு கேள்விக்குறி.

நேர்லே, இன்று இரவு 8 மணிக்கு காற்றில் வரும் கானம், நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா, ஆடி மாத சிறப்பு தொடர். உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில்

0: இன்று இடம்பெறுவது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில். நிகழ்ச்சியை கேட்க இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 1:30. இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 தேன்மழை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சைலஜா பாடியுள்ள பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களுக்கு உங்கள் இந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு நாகை முரசன்ஸ் ரெடிமேட்ஸ் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை முரசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம் தனுஷ் ஜுவல்லரி.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடல் பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் வாலியின் வரிகளில் பாடல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட இளையோர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் இல்லா இளைஞர் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுதில்லியில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இளையோர்கள் தங்களது கனவு மற்றும் இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் மனம் திறந்து உரையாடுவதன் மூலம் அவர்கள் தவறான வழியில் செல்வதை உரிய நேரத்தில் தடுக்க முடியும் என்றார். பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதையில்லா தேசத்தை உருவாக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய இந்த இயக்கத்தில் பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறிய பிரதமர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், வீதி நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றார். மை பாரத் தன்னார்வலர்கள், இளைஞர் மன்றங்கள், பள்ளி கல்லூரி, பல்கலைக்கழக மாணாக்கர் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியா என்ற முன்னெடுப்பிற்கு ஆதரவாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். உடற்பயிற்சி ஆர்வலர்கள், தேசிய மாணவர் படையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இயக்கத்தை இந்நிகழ்வு வலுப்படுத்தும் என்றார். நாட்டு மக்கள் பாதுகாப்பு வீரர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்தும் ராணுவ ஓட்டத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று காலை தொடங்கி வைத்தார். தேச பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் இவ்வீரர்களை கொண்டாடும் வகையில் ராணுவத்திற்காக ஓடுங்கள், ராணுவத்தினருடன் ஓடுங்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறப்பது குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை, காவிரி நீர் விவகாரம் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு நாளை மேல்முறையீடு செய்ய உள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை தொடங்கப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணாக்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பாதுகாப்பான வீடுகள், குடிநீர், சாலை வசதிகள் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம், நீர் மேலாண்மை உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆடிப்பெருக்கு விழா திகழ்கிறது என்றார்.
2: ஆடிப்பெருக்கு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. நீர் ஆதாரத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், விவசாயத்தை வளர்ப்போம்.

ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்மழை. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: கால தலைமுறைக்கு வளமான தமிழ்நாட்டை விட்டு செல்வோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி சார்பிலும் பாதுகாப்பான வீடுகள், தரமான அடிப்படை வசதிகள், தூய்மையான மற்றும் நவீன நகரங்கள், குடிநீர் சாலை, கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் களக்காடு தலையணைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை மேட்டுப்பாளையத்தையடுத்த பில்லூர் அணை நிரம்பியதையடுத்து பவானி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நேற்று ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 116.80 அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட பாசனத்திற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கும் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1,851 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 755 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
1: மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 73 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று தொடங்கியது. ஆடிப்பெருக்கு மற்றும் வல்வில் ஓரி விழா நிறைவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கொல்லிமலையில் வல்விலூரி விழா, சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி விழா பசுமை திருவிழாவாக தொடங்கியது. செய்தி, மக்கள் தொடர்பு, காவல், வனம், ஊரக வளர்ச்சி முகமை, வேளாண்மை, வேளாண் பொறியியல் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த 22 கண்காட்சி அரங்களை பொதுமக்கள் பார்வையிட்டனர். பரதநாட்டியம், கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், கிராமிய பாடல்கள், மன்னர் வல்விலூரியின் சிறப்புகள் குறித்த பேச்சு, சிலம்பம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஆடிப்பெருக்கையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரஸ் சந்தையில் ஆடுகள் விற்பனை 1 கோடிக்கும் அதிகமாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆடி 18 திருவிழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் குலதெய்வ வழிபாடு மற்றும் திருவிழாவிற்காக புகழ்பெற்ற போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் இன்று 1 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. ஒரு சாதாரண ஆடு 15,000 முதல் அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரையில் விலை போனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து வந்த வியாபாரிகள், உள்ளூர் விற்பனை செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: தமிழகம் முழுவதும் நியாயவிலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணிகளுக்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. பணி நிமித்தம் காரணமாக வெளியூர்களுக்கு சென்றுள்ளவர்கள் அருகிலுள்ள நியாயவிலைக் கடைகளில் இப்பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இரண்டாம் கட்ட கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜூலை மாத உண்டியல் காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் ரொக்கம், 1,312 கிராம் தங்கம், 23,245 கிராம் வெள்ளி உள்ளிட்டவை கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாநில குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அறிவுறுத்தியுள்ளார். தாய்பை ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்வி சர்மா கைப்பற்றினார். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ உள்ளிட்ட போட்டிகளில் இந்திய வீரர்கள் களமிறங்குகின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2,729 வீர வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கல பதக்கங்களை வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 24வது காமன்வெல்த் போட்டிகள் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதை அடுத்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான கொடி முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் தங்களது இலக்குகளை அடைய போதை பழக்கத்திலிருந்து விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை வரும் 17ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கிளாஸ்

0: யுனெஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 1:55. நேயர்களினை கேட்கலாம் பன்னிசை.

மெல்லிசை கேட்டோம். திசையெங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3. நேரம் 2 மணி.

சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களினி கேட்கலாம்

0: லஞ்ச் பிரேக்ல நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் தனிஷ் ஜுவல்லரி வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மற்றும்
2: உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

எனக்கு இது மாதிரியான வார்த்தை விளையாட்டு. நான் சொல்ல போகிற பிறமொழி வார்த்தைக்கான தமிழ் சொல்ல தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆம்னேயர்களே, பிறமொழி சொல்லுக்கான தமிழ் வார்த்தை இதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜலம் அப்படின்னா பிறமொழி சொல்லு, நம்ம தமிழ் சொல்லில் தண்ணீர் அப்படி தானே. சலாம் அப்படின்னா பிறமொழி சொல்லில் சலாம், தமிழ் சொல்லில் வணக்கம். இது மாதிரியான சொற்களை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தமிழ் சொல்ல சொல்ல போகிறீங்க. இப்போ பரீட்சை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். பரீட்சை அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. அதற்கான தமிழ் வார்த்தை என்ன? தேர்வு. ஆம்னேயர்களே, பரீட்சை அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை தேர்வு. இது மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் அதற்கான தமிழ் வார்த்தையை சொல்ல போகிறீங்க. உங்களது விடைகளை கூற தொலைபேசி தொட்டு அழையுங்களேர்களே 43368 இந்த முன்னிணைப்பு என்னோட 231 231 ஒரு தொலைபேசி எண், இன்னொரு தொலைபேசி எண் 299 480 இன்னொரு தொலைபேசி எண் கூட இருக்குங்க 299 580. மொத்தமாக 3 தொலைபேசி எண்கள். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் இருக்குங்க 956642 7231. இந்த அலைபேசி எண்ணிலும் உங்களது விடைகளை கூறலாம். பண்பலையோடு நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அனைவருக்கும் உரிய வணக்கத்துடன் வேளாண் மாவட்டம் கிட்டாவுடைய வடக்கு செல்வம் பாரதி.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஜமீன்தார், இதற்கான தமிழ் வார்த்தை.
1: ஜமீன்தார்னா பண்ணையார் சொல்லலாமா?
0: இல்லையே, ஆனா பக்கத்துல வந்துட்டீங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள்.
1: முதலாளி? முதலாளி.
0: ஆஹா, முதலாளியும் தவறுதான், ஆனா பக்கத்துல வந்துட்டீங்க. பண்ணையார் பக்கத்துல.
1: பணக்காரர்.
0: பணக்காரர் அப்படிங்கன்னா அதுவும் இல்லை. சரி, நீங்க வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோம். நீங்களா அப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேம்மா.
0: இப்ப ஜமீன்தார், இதற்கான தமிழ் சொல் என்ன?
2: ஜமீன்தார்.
0: ஆமா.
2: வட்டார நீதிபதி. அப்படியா?
0: என்னது? வட்டார
2: நீதிபதி அப்படி?
0: ஆஹா, இல்ல
2: இல்லன்னா இது எப்படி சொல்லலாமா? சிற்றூர் தலைவர்.
0: சிற்றூர் தலைவர், ஊர் தலைவர், அதெல்லாம் இல்லை. சரி, நீங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேட்டுகிட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: மேடம் கவிதா பேசுகிறேன் மேடம், ஆர்ப்பாக்கிலேருந்து.
0: ஆற்காடு கவிதாவா?
3: ஆர்ப்பாக்கம்.
0: ஆறுபாக்கம் கவிதா. சொல்லுங்க. ஜமீன்தார்
3: பண்ணையாரம் மேடம்.
0: இல்லையா? அவங்க தான் நேயர் சொன்னாங்களா, அதுக்கும் இல்லையே. நன்றிமா, நன்றி. கவிதா ஆறு பாக்கம் கவிதாவுக்கும் தெரியல. வானொலியை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து?
4: கம்பர்.
0: கம்பர் சரியா சொல்லிடுவீங்களா?
4: சொல்றேன் மேடம், பாருங்க.
0: ஜமீன்தார், இதற்கான தமிழ் வார்த்தை.
4: பெரும் நிலக்கிழார்.
0: நிலக்கிழார் தான் சரியான விடை. அங்க பெரும் சிறு அதெல்லாம் இல்ல, நீலக்கிழார் என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆம் நேயர்களே, ஜமீன்தார் இந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை நிலக்கிழார். நம்ம யாருமே நிலக்கிழார் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க, இல்லை நமக்கு தெரியாமல் கூட பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து ஜமீன்தார்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பழைய படங்கள்லாம், திரைப்படத்துலலாம் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிலக்கிழார் என்பது தான் சரியான தமிழ் வார்த்தை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: நான் தென்பிடாகை ஆனந்தன்.
3: தென்பிடாகை ஆனந்தன், உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
3: கஜானா.
4: கஜானான்னா தமிழ் வார்த்தையா?
3: கஜானாங்கிறது பிறமொழி வார்த்தை, அதுக்கான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.
4: கருவூலம்.
3: கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.
4: நன்றி.
3: ஆமாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. தென்பிடாகை ஆனந்தம் கஜானா என்ற பிற மொழி சொல்லுக்கான தமிழ் சொல் கருவூலம் என்பதுதான் சரியான விடை. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: செம்போடை மேற்கு முருகானந்தம்.
3: செம்போடை.
5: செம்போடை.
3: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? நன்றி. வானொலி கேட்டு இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், புதிய அன்னப்பன்பேட்டை.
3: என்ன ஊர்மா?
6: அன்னப்பன்பேட்டை.
3: அன்னப்பன்பேட்டையில இருந்து பேரு?

0: ஜோதி.
1: ஜோதி அன்னப்பன்பேட்டை ஜோதி, சொல்லுங்கம்மா. சதா இந்த வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை.
0: எப்பொழுதும்.
1: எப்பொழுதும் என்பது சரியான விடை. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
0: நன்றி மேம்.
1: அப்படின்னே கரெக்டாக சொல்லிட்டாங்க. சதா அப்படின்னா எப்பொழுதும் என்பதுதான் சரியான விடை.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 ONGC காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர். நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து? மங்கை மடத்துல இருந்து அக்ஷயா. உங்களுக்கான வார்த்தை கேக்கலாமா? நபர். அப்படின்னா இது பிறமொழி சொல்லு நபர் அப்படிங்கிற வார்த்தை. இதற்கான தமிழ் சொல்லு
7: என்ன?
0: நபர். நபர் நா ப இர் நபர். ஆஹா, இல்லையே. சரி, முயற்சிக்கு பாராட்டுக்கள். வானொலி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றிமா. வணக்கம் வணக்கம். உங்க வானொலியோட ஒலி அளவை குறைச்சிட்டீங்கன்னா நீங்க தெளிவா பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே கொஞ்சம் இடையூறு இருக்கு. ஹலோ வணக்கம்.
8: வணக்கம் ஒழி.
0: வணக்கம். கூறுவது யாருங்க?
8: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: பாக்கம்பருத்தியூர் சுமதி, சொல்லுங்கம்மா உங்களுக்கு விடை தெரியுமா?
8: ஆள்.
0: ஆள் என்பது சரியான விடை. வாழ்த்துக்கள்.
8: நன்றி.
0: நேயர்களே, பாக்கம்பருத்தியூர் சுமதி சொன்னது சரியான விடை. நபர் அப்படிங்கிற வேற்றுமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் ஆள். ஆள், இத்தனை ஆள் வேலைக்கு விட்டுருக்கோம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சரியான தமிழ். 10 நபர் இருக்காங்க, அந்த இடத்துல எத்தனை பேர், எத்தனை நபர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அது வந்து பிறமொழி சொல் அந்த நபர் அப்படிங்கிறது. ஆள் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தனிக்ஸ் ஜுவல்லரி வழங்கி கொண்டிருக்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
9: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
10: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
9: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
10: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
9: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்குமே இந்த நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக். நேர்களை நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். லஞ்ச் பிரேக்ல மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம். வணக்கம், பேசலாமே? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, ஆக்கூர் மடப்புறத்துல நாச்சியா பேசுறேம்மா.
0: ஆக்கூர் மடப்புறமா?
2: ஆமாம்மா.
0: நாச்சியால்?
2: நாச்சியா.
0: நாச்சியா. ம், நாச்சியா. இப்ப உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
2: நான் சொல்லுங்க.
0: தராசு. தராஸ். ஆ,
2: எடை. எடைக்கல்.
0: தராசுல வைக்கிறது தான் எடைக்கல்லு இல்லையா?
2: நிறுவை.
0: சரி, நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா பக்கத்துல வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்றீங்களா? சரி, முயற்சிக்கு பாராட்டுகள். வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றிமா.
2: நன்றிமா.
0: நன்றி. அவங்க நாச்சியா வந்து கண்டுபிடிக்கிறேன் சொன்னாங்க, இருந்தாலும் தெரியல. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: தேர்பட்டினம், அபிராமி வடக்கு வீதி, திருஷாமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: ஐயா, நீங்க சொல்றீங்களா தராசு, இதற்கான தமிழ் வார்த்தை?
3: துலாபாரம்.
0: துலா, பக்கத்துல வந்துட்டீங்களே. துலாபாரம், துலாக்கோல் என்பதுதான் சரியான விடை. நன்றி, நன்றி. ஆம் நேயர்களே, தராசு அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை இல்லை, இந்த பிறமொழி சொல்லுக்கான தமிழ் வார்த்தை துலாக்கோல் என்பதுதான் சரியான விடை.
4: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் இதே நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:30 திருவாரூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
10: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
9: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
16: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசி.

0: என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ.

0: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
0: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நாம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
3: அனைவருக்கும்
2: இனிய மதிய வணக்கம் கூறுவது
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சிவசண்முகசுந்தரம்.
2: ஐயா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க, முயற்சிக்கிறேன்.
2: சுமார்,
3: தோராயமாக.
2: பக்கத்துல வந்துட்டீங்க, ஆனா சரியான பதில் இல்ல. ஆமா, சுமாரா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தோராயமாகங்கிறத விட இன்னொரு வார்த்தை இருக்கு. நன்றி, நன்றி. வானொலி கேட்டுட்டே இருங்க, விடை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து? ரொம்ப நலமா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
4: பண்டாரவாடை
2: ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னது சரியா சொல்லி இருக்காங்க. சுமார் அப்படின்னா ஏறக்குறைய, அதுக்கப்புறம் தோராயமாக அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மதுரையில இருந்து வந்த சண்முக சுந்தரம் அவங்க தோராயமாக அப்படின்னு சொன்னாங்க. சுமார் அப்படின்னா ஏறக்குறைய என்பதுதான் சரியான விடை.

0: பூராசன் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? அவரிக்காடு அறிவழகன். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லலாம் மேடம்.
2: தபால், இதற்கான தமிழ் வார்த்தை. இல்லையே, பக்கத்தில் வந்திருக்கீங்க, முயற்சிக்கு பாராட்டுக்கள். அடுத்த நேயருக்கான வாய்ப்பு. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: மங்கை மேடம், ஜெயந்தி கோவிந்தராஜ்.
2: சொல்லுங்க, தபால்.
4: தபாலா? எழுதும் தாளா மேடம்.
2: தபால், இதற்கான தமிழ் வார்த்தை. எழுதும் தாள் அப்படி இல்லையே.
4: கடிதமா?
2: க்ளூ தான் தபாலே, க்ளூ தான் கடிதம், க்ளூ தான். சரி, முயற்சிக்கு பாராட்டுகள். வானொலி கேட்டுட்டே இருங்க. விடை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. ஹலோ, வணக்கம்.
5: அரியலூர் மாவட்டம், தேவமலம் பாஸ்கர்.
2: பாஸ்கர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: கடிதாசி?
2: இல்லையே.
5: சந்தியா மேடம்?
2: அதுவும் இல்லை. ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்கப்பா, தபால்காரர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் யாரு? போஸ்ட்மேன் வந்து ஆங்கிலம். இது வந்து தபால்காரர் அப்படிங்கிறது பாரசீகம், அந்த மாதிரியான மொழியிலிருந்து வந்தது. ஆனால் தமிழில் என்ன? நன்றி, நன்றி. அதாவது இன்னும் ஒரே ஒரு நேருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
6: வணக்கம் மேடம். கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
2: மாலாதேவி ரவீந்தர் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
6: அஞ்சல் மேடம்.
2: சரியாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
6: நன்றி மேடம்.
2: ஆம் நேயர்களே, தபால், இதற்கான தமிழ் வார்த்தை அஞ்சல் என்பதுதான். நேயர்களுக்கு தங்களது மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், தனுஷ் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: கிடங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய வார்த்தை விளையாட்டை நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஏஆர்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
2: நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
3: நேரம் 2:55, 6:00. வானிலை முன்னறிவிப்பு கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை

0: நிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு மேல் பவானியில் 217 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை தொண்டியில் 40.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகத்திலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை, தென் உள் கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 3 மணி.

0: சிந்தனை துளி. வேகம் இன்று இன்பம், வாழ்வில் நாளை துன்பம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
3: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி லைக், ஷேர், கமெண்ட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நண்பர்கள் தினம் இல்லைங்களா? உங்கள் நண்பருடன் அல்லது தோழியுடன் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் எது? இதுதாங்க இன்றைய நிகழ்ச்சியின் வினா. உங்கள் நண்பருடன் அல்லது தோழியுடன் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் எது? கண்டிப்பாக ஏதோ ஒரு பாடல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஞாபகப்படுத்தும் இல்லைங்களா? அவங்க கூட சேர்ந்து இருந்த அந்த தருணங்களில் அந்த பாடலை நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பாடியிருப்பீங்க. அந்த நினைவுகளோடு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டுக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கோம் அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பாடல்களோடு இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி.

0: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கேள்வி, உங்கள் நண்பருடன் அல்லது தோழியுடன் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் எது? இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டர் போட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 25 கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கலாம் விளம்பரத்தை தொடர்ந்து.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 to 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
6: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

எலசி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள்லாம் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பாடல் பற்றி சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் நண்பருடன் அல்லது தோழியுடன் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா? கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் வருகின்ற பாடல், வெளியிலே மலர்ந்தது, இந்த பாடல் தான். என் நண்பரை பார்த்து முணுமுணுக்கும் போது வெளியில் அப்படி ஒன்றும் இல்லை என்பான். தோழிகளுடன் புதிய முகம் படத்தில் வருகின்ற, நேற்று இல்லாத மாற்றம் என்னது, அப்படியே தான் இருக்கேன், மாற்றம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ரொம்ப அவங்களுடைய நினைவுகளை அழகாக பகிர்ந்திருக்காங்க. பேரளம் க சந்தோஷ்குமார், நான் அதிகம் வேலை செய்யும் இடத்தில் கூட இந்த பாடல் தான் பாடுவேன், படம் டான் பாடல் ஜலபுல ஜங்கு டம் தும் அப்படின்னு அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கு அன்பான வணக்கம், படையப்பா படத்திலிருந்து வெற்றி படிக்கட்டு தடைகளை முட்டும் வரை முட்டு அந்த பாடல் மட்டும்தான் அப்படின்னு பாடு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை நீங்கள் உங்கள் நண்பர் கூட சேர்ந்து பாடுவீங்களா? அடுத்து பாருங்க, முத்து படத்தில் தில்லானா தில்லானா பாட்டு தான் மேம், அதுலேயும் திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா வரி தான் அப்படின்னு எம் ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி நண்பர்களுடன் பேசும்போது நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற படத்தில் வரும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் உலகில் அமைதி இல்லை என்ற பாடலை அடிக்கடி முணுமுணுப்பேன் அப்படின்னு பவித்ர வணக்கம் ரகுபதி சார் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனது நண்பருடன் சேர்ந்து முணுமுணுத்த பாடல் மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு தான் நான் பாடுவேன். என்னுடைய நண்பர் திருப்பி ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான், ஒரே காமெடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என் உயிர் நண்பன் ரவிக்குமாரோடு பாடும் பாடல், சிவாஜி அவர்கள் இரு வேடங்களில் நடித்த, இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கே எதிர்காலம் எனும் பாடல் அப்படின்னு நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி அவர்கள் வந்து அவங்களோட நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவர்கள், பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி, இந்த பாடல் தான் என் சிறு வயதில் பாடுவேன், நடனமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து யாருங்க, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேல், நான் நண்பர்களுடன் அடிக்கடி பாடும் பாடல், தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கை குலுக்கும் காலமடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தொடர்ந்து உங்களுடைய பதில்களை நீங்கள் நம்ம எலசி நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், படிக்கலாம், பாடல்கள் கேட்கலாம்.

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல்லமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர் அல்லது தோழியுடன் நீங்கள் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அவங்களுடைய பாடல் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவங்க வந்து நண்பருடன் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல். உதயகீதம் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் அவர்களும் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடிய சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் என்ற திரை இசை பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சின்ன கவுண்டர் படத்தில் முத்துமணி மாலை அப்படின்னு குவாகம் இளங்கோவன் சார் சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை தியாகு வாமணன், வாமணன் படத்தில் வர ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, இந்த பாடல் தான் பாடுவோன்னு சொல்லியிருக்காங்க. நண்பரோடு சேர்ந்து அவங்க இந்த பாடலை பாடுவாங்களாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான் இவங்க பருவமே புதிய பாடல், இந்த பாடல் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், நான் எனது நண்பர்களுடன் முணுமுணுக்கும் பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, இந்த பாடல் தான் பாடுவேன் அப்படின்னு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து காரைக்கால் நளினி அமர்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு, இந்த பாடல் வானத்தை போல படத்திலிருந்து நதியே அடி நைல் நதியே அப்படின்னு பாடுவேன். அப்புறம் இன்னொரு பாட்டு கூட சொல்லியிருக்காங்க, நிறைய பாடல் இருக்கும் போல இருக்கு, லிஸ்ட்டை பார்த்தா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அடுத்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் யார் என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
5: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
4: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
5: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
4: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்கள் நண்பருடன் அல்லது தோழியுடன் நீங்கள் முணுமுணுத்து பாடிய பாடல், அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யாரு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், என்ன விலை அழகே, இந்த பாடல் தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் ஆக்கூர் செல்லராஜா. அவங்களை தொடர்ந்து அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, தோழிகளிடம் அடிக்கடி முணுமுணுக்கும் படம் பாசமலர், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் அந்த பாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்நேகிதியே திரைப்படத்தில் இடம்பெற்ற தேவதை வம்சம் நீயோ, இந்த பாடல் தான் அப்படின்னு தேவனூர் ஜோதிலக்ஷ்மி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், சின்ன கவுண்டர் படத்தில் முத்துமணி மாலை என்ற பாடலை அடிக்கடி முணுமுணுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணம் குமரன், மீசிக்கார நண்பா எனக்கு ரோசம் அதிகண்டா அப்படின்னு பாடல் தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் பண்பலை 100.3 எல்எஸ்சி நிகழ்ச்சியோடு.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் திருவாரூர் சீமாட்டி செல்.
8: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: தொடர்ந்து யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என் நண்பர்களிடம் அப்படி எதுவும் பாடியதில்லை, ஆனால் கோயில் விளையாட்டு போட்டியில் பாடி பரிசு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லாத்தூர் பரமசிவன், கேப்டன் பிரபாகரன் பாடல் பாசமுள்ள பாண்டியரே, இந்த பாடல் தான் பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் மேடம், என் ராசாவின் மனசிலே, இந்த படத்தில் குயில் பாட்டு ஓ வந்ததுன்னு, இந்த பாடல் தான் நான் பாடுவேன்னு சொல்கிறாங்க. நான் அதிகமாக பாடுவது வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய மேகமே மேகமே பால் நீலா தேயுதே அப்படின்னு இவன் வலங்கைமான் ஆட்டோ துரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, 1 மனசாட்சி, இந்த பாடல் தான் நான் பாடுவேன்னு காரைக்கால் நிறவி நச்சுப்பிள்ளை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் எல்எஸ்சி நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
9: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
10: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தனி ஜுவல்லரி,
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: நாளை

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSE. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும்

தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாபால் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானதை எடுத்து உழைக்கும் பூமேக்ஸ். எல்எஸ்சி நிகழ்ச்சியில கேட்டிருந்த கேள்விக்கு அடுத்து யாரு என்ன பாடல் சொல்ல காத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காமேஸ்வரம் செல்வி அறிவழகன். வட்டத்துக்குள் சதுரம் படத்தில் வரும் இதோ இதோ என் நெஞ்சில் ஒரே ராகம் என்ற பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடி, என் நண்பருடன் நான் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் காட்டுக்குயிலு, அதாவது தளபதி படத்திலிருந்து. இந்த பாடல் தான் நட்பின் இனிய நினைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் இதை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மணப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, என் நண்பருடன் பாடும் பாடல் பாசம் படத்தில் வரும் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இந்த பாடல் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு தோழிக்கு இனிய மாலை வணக்கம். அதம்பார் ராமன், ரத்து திலகம் படத்தில் வரும் பசுமை நிறைந்த நினைவுகளே, பழகி திரிந்த தோழர்களே, பாடி திறந்த பறவைகளே, இந்த பாடல் எப்போதும் முணுமுணுத்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூரிலிருந்து பாலாஜி, காதல் தேசத்திலிருந்து முஸ்தபா முஸ்தபா பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் எங்கள் நண்பருடைய எங்களுடைய நண்பர்கள் கூட பாடியிருக்கோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்திலிருந்து, தளபதி படத்தில் வரும் காட்டுக்குயில் பாடல் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யாருன்னு மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, நீதானா நீதானா அன்பே நீதானா என்ற பாடலை நாங்கள் பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் எனக்குள்ளே பாடல் புதிய பறவை என்ற படத்தில் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற பாடலை என் மனதுக்குள்ளே அடிக்கடி பாடுவேன் அப்படின்னு பெருஞ்சேரியிலிருந்து ஜார்ஜ் அவர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து எஃப்எம்ல போடுற எந்த பாடலாக இந்த நான் எப்பவுமே பாடுற எந்த இதை சொல்லியிருக்காங்களே, காலை 6 மணியிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எனக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க போல. எந்த பாட்டு வேணாலும் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீரகுமார் இந்த ஐடியிலேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர் பூமி படத்தில் வர தோழா தோழா அந்த பாடல், அப்புறம் தில் படத்தில் நண்பனே அந்த பாடல், எனக்கு 20 உனக்கு 18 இப்படி சொல்லிகிட்டே போகிறாங்களே. சுரேஷ் பிஎஸ் இந்த ஐடியிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கல்லூரி படத்துலேருந்து ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த பாடல். அடுத்து ஆட்டோ கார்த்திகேயன் சார் பூந்தோட்டத்திலேருந்து, நானும் என் நண்பரும் ரயில் பயணங்களில் படத்திலிருந்து அந்தி நேர தென்றல் காற்று என்ற பாடலை பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நன்னிலம் அம்பலவாணன் சார், நீதிக்கு தலைவணங்கு படத்தில் இந்த பச்சை கிளி என்ற பாடல் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் ஒரு தாயினுடைய உணர்வுகள் இந்த பாட்டு மூலம் வெளிப்படும், நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சார் சொல்கிறாங்க, நண்பனே எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது என்றும் இதுபோல் தொடரகவே அப்படின்னு ஒரு பாடல் ஏதோ சொல்லியிருக்காங்க. அடுத்து துள்ளாத மனமும் துள்ளும் மேகமாய் வந்து போகிறாய் பாடல் தான் இன்று வரைக்கும் என் மனதில் அசை போடும் ஒரு பாடல் அப்படின்னு பாப்பா கோவிலிருந்து ரவி அவர்கள் சொல்கிறாங்க. முஸ்தபா முஸ்தபா என்ற பாடல் நான் என் நண்பர்களோடு பாடும் பாட்டு அப்படின்னு என்பி ஸ்ரீதர் மாஸ்நகர் காரைக்கல்லேருந்து சொல்கிறாங்க. அடுத்து வானத்தை போல படத்தில் வரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும், சின்ன தம்பி படத்தில் வரும் போவோமோ ஊர்கோலம், இந்த பாடலை நான் அதிகமாக நண்பர்களோடு முணுமுணுத்து பாடுவேன் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து சொல்கிறாங்க. அடுத்து மதிய வணக்கம், மங்கி மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், அன்புள்ள அப்பா என்ற படத்தில் வரும் மரகத வள்ளிக்கு மடக்கோலம் என்ற பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
7: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
10: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
11: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனுஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
12: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடிப்பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை ஒன் கெட்

நண்பருடன் அல்லது தோழியுடன் நீங்கள் அதிகம் முணுமுணுத்து பாடு பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் அவர்கள் கர்ணன் படத்தில் உள்ள நல்ல உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இந்த பாடல் தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுஹமீது ராஜா, அன்று முதல் இன்று வரை நான் அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் என் நண்பர்களுடனும் குடும்பத்தினரிடமும் பூவே உனக்காக படத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் இந்த பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம் நினைவில்லாம் நித்யா படத்தில் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் இந்த பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறு வயதில் நண்பர்களுடன் மீசை வரைந்து பல வேஷங்கள் போட்டு அப்போ நாங்கள் பாடும் பாடல் அருணாச்சலம் படத்தில் சிங்கம் ஒன்று புறப்பட்டது என்கிற பாடல். ஆனால் இப்பொழுது தனிமையில் முணுமுணுக்கும் பாடல் ஓட ஓட ஓட தூரம் குறையலை பாட பாட பாட பாட்டு புரியலை போக போக ஒன்றும் புரியலை போங்க அப்படின்னு திருப்பட்டினம் வடக்கட்டளை என்கே தேவா அவர்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து மதிய வணக்கம் கடம்பூடு வாழ்வு சி நல்லம்பெருமாள் உங்கள் பாடலையும் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள். அடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகணதன் சார் சொல்கிறாங்க. தென்மேற்கு பருவ காற்று திரைப்படத்தில் ஏடி கள்ளச்சி கேட்க கேட்க திகட்டாத இனிசை கானம் இந்த பாடலை தான் நான் அடிக்கடி முணுமுணுப்பேன் நண்பர்களோட அப்படின்னு சொல்கிறாங்க. காலா படத்தில் வரும் கண்ணம்மா கண்ணம்மா என்ற பாடல் நான் என் அக்கா மகள் இருவரும் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு புவனகிரி சுபந்தி பாபு உங்கள் நண்பர் தோழி ஓ உங்களுடைய தோழி அவங்க தானா அன்றும் என்றும் இனி என்றென்றும் என்னை முணுமுணுக்க செய்ய விருக்கும் ஒரே ஒரு பாடல் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே அப்படின்னு கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பின்கோடோடு அனுப்பியிருக்காங்க சார். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் படத்தில் வரும் நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் இந்த பாடல் தான் மேடம் அப்படின்னு என் பேரோடு சொல்லியிருக்காங்களே. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டியர்பட்டினம் ரமேஷ் சின்னத்தாய் படத்தில் வர நான் ஏரிக்கரை மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்தேன் இந்த பாடலை நான் அடிக்கடி முன்முணுத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் அல்லது தோழிகளோட நீங்கள் அதிகம் முணுமுணுத்து பாடிய பாடல் என்ன அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டரோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னர் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்கள் நண்பருடன் அல்லது தோழியுடன் நீங்கள் அதிகம் உணுமுணுத்து பாடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்றாங்க, வண்ண வண்ண பூக்கள் படத்தில் கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி, இந்த பாடல் பாடுவேன். என் நண்பர்களோடு முணுமுணுத்து பாடிய பாடல் தோழா தோழா தோல் கூடு தோழா, அந்த பாடல் பாண்டவர் பூமி திரைப்படத்திலேருந்து. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பொண்ணுக்கு குடி மீரா மேரி ஜான் அப்படி பால், நான் அடிக்கடி என் மனதுக்குள்ளே பாடும் பாடல் கண்ணே கண்மணியே என்ற பாடலை பாடிக்கொண்டே வீட்டு வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து பாண்டவர் பூமி படத்தில் வர தோழா தோழா இந்த பாடல் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தங்கூர் ஜெனிலக்ஷ்மி, நான் என் தங்கைகளுடன் பாடும் பாடல் சின்ன கண்ணம்மா படத்திலிருந்து எந்தன் வாழ்க்கையில் வண்ணம் கொண்டு என்ற பாடல் தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் கே மகேஸ்வரன், நான் என் தம்பிக்கிட்ட இந்த பாடல் தான் அதிகம் பாடுவேன், பாடல் கட்டி தங்கம் வெட்டி எடுத்தேன் என்ஜிஆர் அவர்கள் பாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலக்குறிச்சி ந வைரமூர்த்தி, வேலையில்லா பட்டதாரி படத்தில் வரும் இந்த பாடல் தான் தனிமையில் முணுமுணுக்கும் பாடல், எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குது எனக்காக யோசிக்க உசரா இருக்குது அப்படின்னு பாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. விரக்தியோட உச்சக்கட்டம் மாதிரி தெரியுது இதெல்லாம். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம், மேமாத்தூர் அமுதா சேகர் அவர்களுடைய கருத்து இது, நான் முணுமுணுக்கும் பாடல் வருஷம் 16 படத்திலிருந்து பொங்கலு பொங்கலு வைக்க இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அருமையாக இது வரைக்கும் 63 கமெண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸ் செஞ்சு

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
3: நேரம் 4 மணி.
4: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க விருப்பது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெறுவோர் ஒளியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஆரா நாடகம்.
5: இந்த கிராமம் எப்பவுமே அமைதிதான்.

0: எல்லாம் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கே. வானத்தை பாருங்க, அந்த ஒளி என்ன?
1: ஐயா, நானும் அதைத்தான் பார்த்தேன். ட்ரோன் மாதிரியும் தெரியல, ஆனா அது விமானமும் இல்லையே. ஒரு பெரிய வட்டமான ஒளி தெரியுது.
2: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, முதல்ல அதை கவனிப்போம்.
3: இல்லப்பா, இது நல்ல அறிகுறி இல்ல. நம்ம ஊருக்கு ஆபத்து வரப்போகுது. கோயிலுக்கு போய் மணி அடிங்க.
1: நண்பர்களே, நம்ம கிராமத்துல என்ன நடக்குதுன்னு நேரலையில பாப்போம் வாங்க.
2: ரதி, முதல்ல பாதுகாப்பு, வீடியோ எல்லாம் அப்புறம்தான்.
4: நான் சென்னை நியூஸ் சேனல்ல இருந்து மீனா. இங்க ஏதோ விசித்திரமான சம்பவம்னு தகவல் வந்துச்சு.
0: ஆமாமா, எங்களாலையும் புரிஞ்சுக்கவே முடியல.
2: அதோ அங்க பாருங்க, வட்ட வடிவத்துல ஏதோ ஒரு பொருள் தரையில வந்து இறங்கி இருக்கு.
1: ஆமாமா, இத பார்த்தா பறக்கும் தட்டு மாதிரில இருக்கு.
4: ஓகே ஓகே, எல்லாரும் தள்ளிக்கோங்க, நீங்க கேமரா ஆன் பண்ணுங்க.
5: பயப்பட வேண்டாம், நாங்கள் தாக்க வரவில்லை.
0: தமிழ்லயா பேசுது?
5: உங்களுடைய மொழியை சில வினாடிகளில் கற்றுக்கொண்டோம்.
2: அப்படியா, நீங்க யாரு?
5: என்னுடைய பெயர் ஒளி. நாங்க பூமியை பல ஆயிரம் ஆண்டுகளாக கவனித்து வருகிறோம்.
1: அப்படின்னா உண்மையிலே நீங்க எல்லாம் வேற்று கிரக வாசிகளா?
6: ஆமா, என் பெயர் ஆரா. ஆனால் நீங்கள் நினைப்பது போல அரக்கர்கள் அல்ல.
4: அப்படின்னா இங்கேயே வந்தீங்க?
5: ஒரே ஒரு கேள்வி கேட்க.
7: என்ன கேள்வி?
5: உங்களுக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்குது, அத நீங்களே அழிக்கிறீங்களே. ஏ,
2: வளர்ச்சி வளர்ச்சி தான் எங்க இலக்கு. அதுக்காக சில தியாகங்கள் தவிர்க்க முடியாததுன்னு நாங்க நம்புறோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?
5: அப்படின்னா நாங்க உங்களோட சில நாட்கள் இங்கேயே இருப்போம்.
1: தேச
8: பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தள்ளி போங்க. முதல்ல
0: சார், அவங்க யாரையும் காயப்படுத்தல, ரொம்ப அமைதியா பேசுறாங்க.
8: அமைதியா? அந்த அமைதிங்கிறது ஒரு தந்திரமா கூட இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கணும்.
9: இன்ஸ்பெக்டர் சார் வணக்கம், நான் ப்ரொஃபசர் லலிதா. நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி குழுவில இருந்து
5: வந்திருக்கேன்.
9: நீங்க உண்மையிலேயே எந்த கிரகத்திலிருந்து வந்திருக்கீங்க?
5: உங்க சூரிய குடும்பத்திலிருந்து கிடையாது. உங்க அறிவியல் இன்னும் எங்க கிரகத்தை கண்டுபிடிக்கல.
9: உங்களுடைய தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: நீங்க இன்னும் நோய்களுக்கே மருந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க நோய் வராம தடுக்கக்கூடிய முறைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே கண்டுபிடிச்சிட்டோம்.
2: அப்படின்னா உங்களால மனிதர்களான எங்களுக்கு உதவ முடியுமா?
5: உதவி செய்ய முடியும், ஆனா ஒரு கேள்விக்கு பதில் வேணும்.
7: என்ன கேள்வி அது?
5: உங்க அறிவியல் மனித குலத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிறதா, அல்லது அதன் முடிவை எழுதுகிறதா?
1: எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க, அமைச்சர் வந்துட்டாரு, தள்ளிக்கோங்கப்பா.
10: என்னப்பா இங்க இவ்வளவு பேர் கூட்டமா இருக்கிறீங்க? எல்லாம் கேள்விப்பட்டேன், வித்தியாசமா இருக்காங்களே பாக்குறதுக்கு. உங்களை நாங்க வரவேற்கிறோம்.
5: நன்றி.
10: உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறீங்க?

0: எங்களுக்கு எதுவும் வேணாம். நீங்கள் உங்களுக்கே எழுதி கொண்டிருக்கும் அழிவின் கடைசி அத்தியாயத்தை பார்க்க வந்திருக்கிறோம்.
1: என்னது கடைசி அத்தியாயமா? என்ன சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையே.
0: உங்கள் பூமி மிக மிக அழகானது, ஆனால் நீங்கள் அழகிய காடுகளை அழிக்கிறீர்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறீர்கள், காற்றை விஷமாக்குகிறீர்கள், போர்களை உருவாக்குகிறீர்கள்.
2: ஆமா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான்.
0: நீங்கள் எங்களை பார்த்து ஏற்றுக்கிரக வாசிகள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எங்களுக்கு பூமியில் மனிதர்களின் நடத்தையே மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஆரா
3: தலைவரே, ஆபத்து நெருங்குகிறது.
0: ஆமாம் ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள்.
4: அவங்க யாரு? புதுசா?
0: எங்களை விட மிகவும் ஆபத்தான மற்றொரு ஏற்றிருக்கிற இனம் அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகாமை வந்து விட்டார்கள்.
4: இது என்னப்பா, இந்த வானமே கருப்பா மாறிடுச்சு. இது உலகத்தோட அழிவா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. யாரும் ஓட வேணாம், பயப்பட வேணாம், எல்லாம் அமைதியா இருங்க.
5: என்னோட லைவ் பாக்குறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க, ஆனா இங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல.
6: எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் ஓடாதீங்க, அமைதியா இருங்க.
4: ஒளி, அது யாரு? யாரு வர்றாங்க? ஏன் அவங்க உங்களை துரத்துறாங்க?
0: அவங்களின் பெயர் நிழல் கூட்டமைப்பு. அவங்க எந்த கிரகத்துக்கு போனாலும் அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்டிட்டு அந்த கிரகத்தையே அழிச்சிருவாங்க.
2: அப்படின்னா அவங்களோட அடுத்த இலக்கு பூமி தானா?
7: ஆமா, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
8: அப்படின்னா நீங்க அவங்களை எதிர்த்து போராட முடியாதா?
0: முடியும், ஆனால் ஒரு விதி இருக்கிறது. எந்த கிரகத்தின் மக்களும் தங்கள் கிரகத்தை காப்பாற்ற தயாராக இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது. அமைச்சர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி.
1: என்கிட்டயா? என்ன கேள்வி?
0: உங்கள் நாட்டின் மொழிக்காக சண்டை, மதத்துக்காக சண்டை, இனத்துக்காக சண்டை, எல்லைக்காக சண்டை, இப்படி பிரிந்து வாழும் நீங்கள் இந்த பூமிக்காக ஒன்றுபடுவீர்களா?
1: அது வந்து
4: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா இந்த பூமி வந்து நம்ம வீடு, அத காப்பாத்த நாங்க எல்லாருமே ஒன்னா நிப்போம்.
9: நான் ஒரு கிராமத்துக்காரன், ஆனா இந்த மண்ணுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறேன்.
2: அஸ் எ ரிப்போர்ட்டரா உண்மையை உலகத்துக்கு சொல்றதுதான் என்னோட மொத கடமையே.
5: ரிப்போர்ட்டரா மீனா சொல்றது கூட ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். இந்த லைக்கு, வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அப்புறம் தான். முதல்ல நம்ம மனித இனத்தை பாதுகாக்கிறது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
10: பூமி மனிதர்களே, நான் நிழல் கூட்டமைப்பின் தலைவர். இந்த நொடியிலிருந்து உங்கள் கிரகத்தின் நீர், கனிம வளங்கள், உயிரினங்கள் அனைத்தும் எங்கள் கட்டுப்பாட்டில். எதிர்க்க நினைத்தால் நான் உங்கள் இனத்தின் முடிவை இன்றே எழுதிவிடுவேன்.
11: இது எங்களுடைய பூமி, இதை யாருக்காகவும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உடனே உங்க கிரகத்துக்கு நீங்க திரும்பி போங்க.
10: பூமியா? இன்னும் சில நொடிகளில் அது உங்களுடையது அல்ல, எங்களுடையது. உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன், ஆனால் அது எங்களை தாக்க போவதும் இல்லை, தடுக்க போவதும் இல்லை.
11: அப்படியா? இப்பொழுதே உன்னை நான் சுடுகிறேன் பார். இது எப்படி சாத்தியம்? நம்ம ஆயுதங்கள் அவங்க கிட்ட வரதுக்கு முன்னாடியே செயலிழந்து போயிருச்சு.
0: அவர்களை உங்களால் வெல்ல முடியாது, அதற்கான ஆயுதங்களும் உங்களிடம் கிடையாது.
4: அப்படின்னா எதை வச்சு போராட போறோம்?
0: ஆயுதங்களால் அல்ல, ஒற்றுமையால், வலிமையால் அல்ல, அறிவால், பயத்தால் அல்ல, தைரியத்தால். அதுதான் எந்த ஆயுதத்தையும் விட வலிமையான சக்தி.
4: அதுதான் மனிதர்களோட உண்மையான பலமா?

0: உங்கள் ஆயுதங்களை அவர்கள் உடைக்க முடியும், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் உடைக்க முடியாது.
1: ஒரு அமைச்சரா நான் அதை ஒத்துக்கிறேன். இன்னையிலிருந்து மனித இனங்க நாங்க ஒற்றுமையா செயல்படுவோம்.
2: அமைச்சர் சொல்றதும் சரிதான். இதுக்காக சயின்ஸ் லேப்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து புதிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குறோம்.
3: கிராம மக்கள் நாங்க எல்லாரும் உணவு, தண்ணி, உதவி எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம்.
4: நானும் என்னோட லைவ்ல இந்த உலகத்துக்கு உண்மையதான் ஒளிபரப்ப போறேன்.
5: மக்களே, இது வெறும் செய்தி இல்ல, மனித வரலாற்றோட மிகப்பெரிய தருணம்.
1: இருங்க இருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்ப எடுக்கிற இந்த முடிவு பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போறத அமைய போகுது.
2: ஆமா ஆமா, அமைச்சர் சொன்னதும் சரிதான். நம்மளுடைய செயற்கை கோள்கள் வானத்துல மிகப்பெரிய ஆற்றல் அலைகளை பதிவு செஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒளி சொன்னதும் உண்மைதான், இன்னொரு விண்கலம் பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
6: என்ன மேடம் சொல்றீங்க, இன்னொரு விண்கலமா? அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு?
2: அது வந்து இந்த விண்கலத்தை விட பல மடங்கு பெருசா இருக்கலாம்.
4: அப்படின்னா நம்மளால அது தடுக்கவே முடியாதா?
2: முடியும், ஆனா நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது.
7: புலி, உங்களோட டெக்னாலஜியை நீங்க எங்களுக்கு தர முடியுமா?
0: தொழில்நுட்பம் மட்டும் போதாத அருண், அத பயன்படுத்தக்கூடிய மனமும் சரியா இருக்கணும்.
7: அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வர?
0: நீங்க அணுசக்தியை கண்டுபிடிச்சீங்க, அது மனிதர்களுக்கு மின்சாரம் கொடுத்துச்சு. அதே அணுசக்தியால நகரங்களையும் அழிச்சிருக்கிறீங்க. அறிவு நல்லதோ கெட்டதோ அல்ல, அத பயன்படுத்தக்கூடிய எண்ணம் தான் உலகத்தை மாத்துது.
8: எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல.
9: என்ன என்ன புரியல?
8: உங்க பூமியில உணவு போதுமான அளவுல உற்பத்தி ஆகுது, இருந்தும் ஏன் பலர் பசியால இறந்து போறாங்க?
3: உணவு இல்லாம இல்ல, அது சமமா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல.
8: அமைச்சரே, உங்க பூமியில நீர் நிறையவே இருக்கு, இருந்தாலும் ஏன் உங்க மக்கள் தண்ணீருக்காக சண்டை போடுறாங்க?
1: அது அது வந்து அது அரசியல், எல்லைகள், அப்புறம் பல காரணம் இருக்கு.
0: அதத்தான் நாங்க புரிஞ்சுக்கவே முடியல. இயற்கை எல்லைகளை உருவாக்கவில்லை, மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். சரியா?
1: அது என்னவோ உண்மைதான்,
7: நாங்க ஒத்துக்கிறோம். அமைச்சர் சொல்றது சரிதான், ஆனா உங்க கிரகத்துல சண்டையே இல்லையா
0: என்ன? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க முன்னோர்கள் ஒரு உண்மைய உணர்ந்தாங்க.
7: அது என்ன உண்மை?
10: என்ன உண்மை?
0: ஒரே கிரகத்தில் வாழ்பவர்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக நினைத்தால் அந்த கிரகத்தின் எதிர்காலமே அழியும்.
2: எல்லாரும் அந்த வானத்தை பாருங்க, எல்லாரும் வானத்தை பாருங்களே.
4: வானத்திலயா? அது என்ன, அது என்ன அங்க? ஆமால, அங்க பாருங்க, வானத்துல ஏதோ பெருசா தெரியுதே, அது என்ன?
9: ஆமா ஆமா, அந்த கரு மேகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிழல் தெரியுது.
0: ஏன்
3: ஓட வேணும் சொல்ற?
0: பயம் அவர்களின் முதல் ஆயுதம், நீங்கள் பயந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள்.
11: பூமி மக்களே, எங்கள் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா?
0: அவர்கள்தான் நிழல் கூட்டமைப்பு.
12: நான் கிராஸ் நிழல் கூட்டமைப்பின் தலைவர்.
1: எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் என்னன்னு கேக்குறேன், நீங்க யார் புதுசா இருக்கீங்க? நீங்க ஏன் எங்க கிரகத்துக்கு வந்திருக்கீங்க?
12: உங்க அனுமதி கேட்க இல்ல, இந்த கிரகத்தை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர.
3: இது எங்களோட மண்,

0: நாங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் இதை எடுத்துக்க முடியாது.
1: உயிரா? நீங்க உங்களுக்குள்ளேயே போர் செய்து ஆயிரக்கணக்கான உயிர்களை இழக்கிறீர்கள். இப்போது திடீரென்று இந்த பூமி மீது அன்பு வந்து விட்டதா?
2: நாங்க தவறு செஞ்சிருக்கலாம், ஆனா அதை திருத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
1: நீங்கள் திருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் செய்து விட்டீர்கள்.
3: கிராஸ், கிராஸ், இந்த கிரகத்தை விட்டு நீ போயிரு.
1: ஒளி, இன்னும் நீ பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாயா?
3: கிராஸ், அவங்க பலவீனமானவங்க கிடையாது. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளம் நாகரிகம் உள்ளவங்க.
1: அப்படின்னா ஒரு சோதனை வைப்போம். பூமி மக்களே, உங்களுக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தருகிறேன்.
4: அவகாசமா? எதுக்கு அவகாசம்? என்ன சொல்ல வரீங்க?
1: உங்கள் உலகமே ஒன்றாக இணைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
5: என்னது முடிவா? என்ன முடிவு?
1: உங்கள் பேராசை, போர், வெறுப்பு, இயற்கை அழிப்பு இவற்றை கைவிட்டு உண்மையாக மாறப்போகிறீர்களா, இல்லை எங்களை போலவே அழிவின் பாதையில் தான் செல்ல போகிறீர்களா?
2: அதுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்?
1: சம்பந்தமா? சம்பந்தம் கேட்கிறீர்கள்? தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கு பெயர் தான் நாகரிகமா? கூறுங்கள்.
6: நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க எவ்வளவுதான் அறிவியல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் மனித நேயம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை.
0: ஆமா, நாம நிறைய மரங்களை வெட்டிட்டோம், ஆறு குளங்களை எல்லாம் மாசுபடுத்திட்டோம், காடுகளை அழிச்சு அதுல இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் சேர்த்து அழிச்சிட்டோம்.
2: ஆமா, உண்மையை எழுத வேண்டிய ஊடகங்கள் கூட பல நேரங்கள்ல டிஆர்பிக்காக பரபரப்பான செய்திகளை வெளியிடுறாங்க. நீங்க சொல்றது கூட உண்மைதான் மீனா. நானும் வியூஸ், லைக்ஸ் இதுக்கு பின்னாடி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான பொறுப்பு என்னன்னு எனக்கு புரியுது.
4: நம்ம தலைமுறை இன்னும் மாற்றத்தை உருவாக்க முடியும், அத இப்பவே தொடங்கலாம்.
3: ஆமா ஆமா, இது எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா நடக்குது.
7: தனியா
2: போகாதீங்க, போனே இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நினைச்சேன். இப்பதான் அதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியுது.
7: இன்னைக்கு நம்மள காப்பாத்த போறது அந்த தொழில்நுட்பம் ஒண்ணும் கிடையாது, சக மனுஷங்க தான்.
4: ஒளி, இப்ப என்ன செய்யலாம்?
3: கிராஸ் ஒரு தவறு செஞ்சிருக்கியா?
8: ஆமா, மனிதர்களோட கருவிகளை அவன் நிறுத்திருக்கான், ஆனா மனிதர்களான உங்களோட மனச நிறுத்த முடியாது.
6: உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா இதுக்காக?
3: இருக்கிறது, ஆனால் அது வெற்றி பெற மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கணும்.
2: அதுக்கெல்லாம் நாங்க தயாரா தான் இருக்கிறோம்.
4: நாம எப்பவுமே யாராவது வந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா இன்னைக்கு புரியுது, இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது நாம தான். நம்ம கையில இருக்கிற ஆயுதம் துப்பாக்கி இல்ல, ஒற்றுமை. நம்ம பலம் பணம் இல்ல, மனித நேயம். நம்ம எதிர்காலம் தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு. இன்னைக்கு நாம தோத்தா அடுத்த தலைமுறைக்கு பூமியே இருக்காது.
9: நான் விவசாயி, என் நிலத்தை நான் காப்பாத்துவேன்.
7: ஒரு ரிப்போர்ட்டரா உண்மைய உலகத்துக்கு உரக்க சொல்ற குரலா நான் இருப்பேன்.
2: இனிமே நான் மக்களை பிரிக்கிற வீடியோக்களை எடுக்கவே மாட்டேன், மக்களை இணைக்கிற வீடியோக்களை மட்டும்தான் நான் இனிமே எடுக்க போறேன்.
6: ஆமா, மீனாவும் ரதியும் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அறிவியல் மனுஷங்களுக்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர அழிவுக்காக அல்ல.
7: ஒளி, அங்கே பாருங்க,
3: அவர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள்.
4: அப்ப என்ன நடக்கும்?
3: இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதி இருக்கிறது,

0: ஒரு நாகரிகம் உண்மையாக ஒன்றுபட்டால் அதனுடைய சக்தி எந்த ஆயுதத்தையும் விட பெரியதாக மாறும். அருண், உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஒளி.
0: நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆயிரக்கணக்கான நாகரிகங்களை பார்த்திருக்கிறோம். சில நாகரிகங்கள் அறிவால் வளர்ந்தன, சில தொழில்நுட்பத்தால் வளர்ந்தன. ஆனால் மிகச்சிறந்த நாகரிகங்கள் கருணையால் வளர்ந்தன.
1: அப்படின்னா மனிதர்களான எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குதா?
0: வாய்ப்பு எப்போதும் இருக்கும், ஆனால் அது தானாக வராது, அதை உருவாக்க வேண்டும்.
1: அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப
0: முதலில் பயத்தை வெல்ல வேண்டும். பயப்படும் மனிதன் சிந்திக்க மாட்டான், சிந்திக்காத மனிதன் சரியான முடிவு எடுக்க மாட்டான்.
1: ஒளி சொல்றத கேட்டீங்கல்ல, எல்லாரும் இப்ப கேளுங்க. யாரும் யார பத்தியும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. சாதி, மதம், மொழி, அரசியல் இப்போ அதெல்லாம் முக்கியமே இல்லை.
2: ஆனா நம்ம குடும்பம்,
1: இந்த பூமியே இல்லைனா எந்த குடும்பமும் இருக்காதே. முதல்ல பூமியை காப்பாத்துவோம்.
3: எங்களால என்ன செய்ய முடியும்?
1: பயப்படுற குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. வயதானவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. யாரும் சாப்பாடும் தண்ணியும் இல்லாம இருக்க கூடாது.
4: சரி சரி
5: சரி சரி சரிப்பா.
3: ஒளி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எப்பயுமே என்ன பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருப்பேன். அதிக வியூஸ், அதிக பணம், அதிக புகழ், இது மட்டும் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு
0: இருந்தேன்.
3: இப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் புகழ தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல எல்லாம் என் மக்களை நான் மறந்துட்டேன்.
0: தவறை உணர்வது பலவீனம் அல்ல, அது மாற்றத்தின் முதல் படி.
6: ஒளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: என்ன விஷயம்?
6: நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். கிராக்ஸின் விண்கலத்திலிருந்து வரும் ஆற்றல் அலை ஒவ்வொரு 7 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது.
0: அது சாத்தியம் கிடையாது.
6: ஆனா இதோ இந்த அளவீடுகளை பாருங்க.
0: நீ சொல்றது சரி.
1: ஆனா அதனால என்ன பிரயோஜனம்?
0: அந்த 7 நிமிஷ இடைவெளிதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.
7: பூமி மக்களே, நான் கொடுத்த 1 மணி நேரத்தில் பாதி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் உங்கள் உலகம் முழுமையாக ஒன்றுபடவில்லை. உங்கள் மனதில் இன்னும் பயம் இருக்கிறது, உங்கள் மனதில் இன்னும் சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது. அதனால்தான் இந்த கிரகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம்.
1: இல்ல இல்ல இல்ல, நாங்க மாறுவோம், கண்டிப்பா மாறுவோம்.
7: வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அதை நிரூபியுங்கள்.
3: எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ யாரோட வீடு பெருசு, யாரோட வீடு சிறுசு, இப்படி எல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. எல்லாரும் ஒரே குடும்பம். யார்கிட்ட அரிசி இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அதை கொண்டு வந்து கொடுங்க. யார்கிட்ட எல்லாம் தண்ணி இருக்கோ அதை எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒரு குழந்தை கூட பசியோட இருக்கவே கூடாது.
8: என் வீட்லயும் கொஞ்சம் அரிசி இருக்கு, இது போதுமான்னு தெரியலையே.
1: நீங்க தர்றது அரிசி இல்லம்மா, நம்பிக்கை.
9: என்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கு, இதை வயசானவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம்.
3: அடடா, நேத்து வரைக்கும் இந்த ஊர்ல எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி ஓடி உதவி பண்றாங்க. இதான்ப்பா உண்மையான மனிதநேயம்.
6: ஒளி ஒளி, ஒரு விஷயம் எனக்கு புரியல.
0: என்ன?
6: கிராக்ஸ் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அப்படின்னா ஏன் நேரடியா பூமியை அழிக்கல?
0: நல்ல கேள்வி. அவனால முடியும், ஆனா செய்ய மாட்டான்.
1: ஏன் செய்ய மாட்டான்?
0: அவனுக்கு உயிர்கள் தேவையில்லை, வளங்கள் தான் வேணும். ஒரு கிரகத்தை முழு

0: முழுதுமா அழிச்சிட்டா அந்த கிரகத்தோட வளங்களும் அழிஞ்சிடும். அதனால முதல்ல மக்களோட மனசை உடைக்கிறான், அப்புறம் எதிர்ப்பு இல்லாம அந்த கிரகத்தையே கைப்பற்றுறான்.
1: அப்படின்னா நம்ம மனசு உடையக்கூடாது.
0: அதுதான் முதல் வெற்றி.
1: நாங்க எங்க நகரத்துல அனைவருக்கும் இலவச உணவு வழங்க ஆரம்பிச்சிருக்கோம். டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட்டா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
2: சயின்டிஸ்ட் எல்லாருமே உலகம் முழுவதும் தகவல்களை பகிர்ந்து அதற்கான புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க.
3: ரதி, இங்க பாத்தியா, இப்போ உலகமே மாற ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமா மீனா, ஆனா இது பயத்தால வந்த மாற்றம் இல்ல, பொறுப்பால வந்த மாற்றம்.
4: பூமி மக்களே, உங்கள் நேரம் முடிவடைய போகிறது. ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கிறது.
2: அப்படியா, என்ன?
4: நீங்கள் ஒன்றாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. எனவே இனி நான் பேச போவதில்லை, நடத்த
5: போகிறேன். தாக்குதல் ஆரம்பிச்சுட்டா?
0: எல்லாரும் தயாராக இருங்கள்.
6: ஒளி, நம்ம திட்டம் என்ன?
0: இனி திரும்பி பார்க்க நேரம் இல்லை.
1: ஒளி, இது என்ன தாக்குதல்?
0: இது ஆயுத தாக்குதல் கிடையாது.
6: அப்ப இது என்ன தாக்குதல்?
0: இது மன அலை, மனிதர்களின் பயத்தை பல மடங்கு அதிகப்படுத்தும் தொழில்நுட்பம்.
1: ஓ, அதனாலதான் எல்லாரும் திடீர்னு பயந்து நடுங்குறாங்களா?
0: யார் மன உறுதி இழக்கிறாங்களோ அவங்களையே இந்த அலை முதல்ல பலவீனப்படுத்தும்.
7: நம்மால முடியாது, நாம தோத்துடுவோம்.
6: இல்ல இல்ல இல்ல, யாரும் மனசு விடக்கூடாது, தைரியமா இருங்க.
3: பொறுமையா இருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க, ஆழமா மூச்சு விடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கைய புடிங்க.
0: இதான் நான் எதிர்பார்த்தது.
3: ஒளி, இந்த அலையோட பலம் குறையுது.
7: அது எப்படி அலை பலம் குறையுதுன்னா புரியலையே.
0: இந்த தொழில்நுட்பம் தனியா இருக்கக்கூடிய மனசை தாக்கும், ஆனா ஒன்றுபட்ட மனசை தாக்க முடியாது.
6: அப்படின்னா அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா?
0: கிராக்ஸோட முதல் ஆயுதம் தோல்வி அடையும்.
6: அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்,
8: நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க ஒன்னா இருக்கோம், பூமி எங்க வீடு.
4: இது எப்படி சாத்தியம்?
9: தலைவரே, மனிதர்களின் மன அலை ஒன்றிணைந்து விட்டது.
4: அது முடியாத விஷயம்.
9: நம்முடைய கணக்கீடுகள் தவறாகிவிட்டன தலைவரே.
4: இல்லை இல்லை, அவர்களை ஒன்றுபடுத்தியது அந்த ஒளிதான்.
6: ஒளி, நீங்க எங்களை காப்பாற்ற வரலன்னு முன்னாடி சொன்னீங்களே.
0: ஆமா, நான் உங்களை காப்பாற்ற வரவில்லை.
6: அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க?
0: நீங்களே உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நினைவூட்ட வந்தேன்.
3: அப்போ அதுதான் உண்மையான உதவி.
1: ஆமா, இந்த ஒளி ஒரு தொழில்நுட்பத்தை விட ஒரு சிந்தனைய கொடுத்திருக்கு.
3: ஒளி, இது நல்ல அறிகுறி இல்ல.
0: என்ன நடந்தது?
3: கிராக்ஸ், கிராக்ஸ் முதல் திட்டத்தை கைவிட்டுட்டான்.
0: இல்லை, அதை மட்டும் செய்யக்கூடாது.
6: என்ன?
0: அவன் கோர் ப்ராஜெக்டை இயக்க இருக்கிறான்.
3: ஐயோ, அது என்னவா இருக்கும்?
0: அது பூமியை அழிக்காது, பூமியின் இதயத்தையே, அதாவது அதன் மைய கருவை நிலையற்றதாக்கிவிடும்.
1: அருண், அருண், இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாரு.
6: என்ன மேடம், அது என்ன? அது
1: அது நில அதிர்வு ஒரே இடத்துல இல்ல, கவனிச்சியா நீ? உலகம் முழுசும் ஒரே நேரத்துல சின்ன சின்ன அதிர்வுகளா வருது. இது இயற்கையான நிலநடுக்கம் மாதிரி தெரியலையே.
0: நான் பயந்ததுதான் நடக்கிறது.
1: அதாவது என்ன சொல்ல வர்ற ஒளி?
0: கிராக்ஸ் பூமியின் மையத்தை சுற்றி ஒரு செயற்கை அதிர்வலையை உருவாக்கி இருக்கிறான்.
1: அப்படின்னா

0: என்னாகும்?
1: அந்த அதிர்வு அதிகரித்துக் கொண்டே போனால் எரிமலைகள் வெளித்தெழும், கடல்கள் கொந்தளிக்கும், பூமியின் காந்தப்புலம் சிதறும்.
2: அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிருமா? ஏன் ஒளி, உலகம் அழிஞ்சிருமா?
1: இல்லை இல்லை, இன்னும் நேரம் இருக்கிறது. ஆனால் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும்.
2: ஒளி, நீங்க எங்களுக்காக இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, ஏன் அது?
1: என்ன, உங்களை பார்த்தா எங்களோட கடந்த கால ஞாபகத்துக்கு வருது.
2: கடந்த காலமா? என்ன அது, என்ன நடந்தது?
1: ஆயிரம் வருஷத்திற்கு முன்னாடி எங்களோட கிரகமும் இப்படிதான் இருந்துச்சு. நாடுகள் சண்டை போட்டுச்சு, அறிவியலை ஆயுதமா மாத்தினோம், இயற்கையை அழிச்சோம். கடைசியில நாங்களே எங்க கிரகத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்தோம்.
0: அப்புறம்
1: ஒரு தலைமுறை இனி போதும் அப்படின்னு முடிவு செஞ்சிச்சு. அதுதான் எங்களை மாத்துச்சு.
2: அப்படின்னா நீ சொல்ல வரத பார்த்தா பூமியும் மாறணுமா? அப்படி மாற முடியுமா ஒளி?
1: முடியும், ஆனா மாற்றத்தை யாரும் கொண்டு வந்து தர முடியாது. மனிதர்களான நீங்களே தேர்வு செய்யணும்.
3: பூமி மக்களே, இன்னும் 10 நிமிடங்களில் உங்கள் கிரகத்தின் மையம் முழுவதும் அதிரத் தொடங்கும். உங்கள் விஞ்ஞானம், உங்கள் பணம், உங்கள் அரசியல், எதுவும் உங்களை காப்பாற்றாது. நீங்கள் இன்னும் போராடுகிறீர்களா? நான் உங்கள் மனதை வெல்ல முடியவில்லை, அதனால் இப்போது உங்கள் கிரகத்திலேயே வெல்லப் போகிறேன்.
1: அருண், லலிதா, கவனமா கேளுங்க. கிராக்ஸின் ஆற்றல் அலை பூமிக்குள்ளே போகுது, அதை வெளியிலிருந்து தாக்க முடியாது. ஆனா அதே அதிர்வெண்ணில் ஒரு எதிரலை உருவாக்கினால் அந்த தாக்குதலை நிறுத்த முடியும்.
0: என்ன சொல்ற ஒளி, அது கோட்பாட்டுல சாத்தியமா? ஆனா அத உருவாக்க வேண்டிய ஆற்றல்
1: என்னோட விண்கலத்துல இருக்கிறது.
0: இல்லை இல்லை, அப்படி செய்தா நம்ம விண்கலம் அழிஞ்சிடும்.
1: ஒரு விண்கலம் முக்கியமா, ஒரு கிரகம் முக்கியமா?
0: தலைவரே, உங்களை இழக்க நான் விரும்பல.
1: சில நேரங்களில் காப்பாற்றுவதற்காக சிலவற்றை இழக்க வேண்டி வரும்.
0: தலைவரே, இன்னும் நேரம் இருக்கு, வேற வழி யோசிக்கலாம்.
1: ஆரா ஆரா, நம்ம பயணத்தின் நோக்கம் என்ன?
0: உயிர்களை காப்பாற்றுவது.
1: அப்படி என்றால் இன்று நம்முடைய கடமையை செய்ய வேண்டிய நாள் தானே?
0: ஆனா உங்களை இழக்க நான் தயாரா இல்ல.
1: ஒவ்வொரு தலைவரும் ஒரு நாள் தன்னை விட பெரிய ஒன்றுக்காக முடிவெடுக்க வேண்டும்.
2: இல்ல இல்ல, இந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம், நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஏன் உயிரை கொடுக்கணும்? நாங்க தவறு செஞ்சோம், நாங்க தான் பூமியை மாசுபடுத்துறோம், நாங்க தான் போர் செஞ்சோம். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுக்கு நாங்க தான் பொறுப்பு.
1: அருண், ஒரு மருத்துவர் நோயாளியை காப்பாற்றும் போது இந்த நோயை நீ தான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாரு. அதே போல ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சா அது எங்க கடமை.
2: நீங்க வேட்டு கிரக வாசிகளே இல்ல, நீங்க எங்களை விட மனிதநேயம் அதிகமா இருக்கிறவங்க.
3: ஒளி, நீ இன்னும் மாறவே இல்லை. எப்போதும் போல மற்றவர்களுக்காக உன்னை இழக்க தயாரா?
1: உன்னை போல வாழ்வதை விட அப்படியே வாழ்வதில் பெருமை.
3: கருணையால் பிரபஞ்சத்தை காப்பாற்ற முடியாது, சக்திதான் ஆட்சி செய்யும்.
1: இல்லை, சக்தி பயத்தை உருவாக்கும், கருணை நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உன்னை போன்றவர்களுக்கு வெற்றி கிடையாது.
2: நம்ம கையால முடிஞ்ச உதவியை நாம செய்யணும்.
0: எல்லா சயின்டிஸ்டும் ரெடியா இருங்க. ஒளி சொல்ற அந்த ஃப்ரீக்வன்சிய நம்மளுடைய சிஸ்டம்ல

0: திங்க் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் 1% ஆவது உதவி கிடைக்கும்.
1: மக்களே யாரும் பயப்படாதீங்க, இது நம்ம எல்லாரோட பூமி தான். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே செய்தி தான், மக்கள் எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க.
2: எதிரிலே தயார், 3, 2, 1.
3: அங்க கவனிச்சிங்களா, நில அதிர்வு குறையிற மாதிரி தெரியுது.
4: ஆமா ஆமா, அது வேலை செய்யுது.
1: தலைவரே, விண்கலத்தோட மையப்பகுதி சேதமடைஞ்சிருச்சு.
5: எனக்கு தெரியும்.
4: ஒளி ஒளி, உங்க உடம்பு உங்க உடம்பு மறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒளி, என்ன நடக்குது?
5: எங்கள் இனத்தின் ஆற்றல் விண்கலத்தோட இணைந்திருக்கும். விண்கலம் அழிந்தால் நாங்களும்.
6: இல்லை இல்லை தலைவரே.
4: ஒளி, இல்ல இல்ல, நீங்க எங்களை விட்டு போக கூடாது. நாங்க இன்னும் உங்க கூட நிறைய கத்துக்கணும். ஒளி, நீங்க போக கூடாது.
5: அருண், ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு பிரிவு இருக்கும். இயற்கையோட விதி.
4: நீங்க சொன்னீங்களே எப்பவுமே நம்பிக்கை இருக்கும்னு, இப்ப நீங்களே எங்களை விட்டு போறீங்களே. ஒளி,
5: நம்பிக்கை ஒரு மனிதரிடமோ ஒரு உயிரிடமோ இருக்கக்கூடாது. அது ஒரு சிந்தனையில் இருக்க. நான் இல்லாட்டியும் அந்த சிந்தனை உயிரோடு இருக்கும். அதுதான் வெற்றி.
6: தலைவரே, நான் உங்களோட 1000 ஆண்டுகளா பயணம் பண்ணிருக்கேன்.

0: ஆரா, பலவீனம் உடம்புல வரலாம், மனசுல வரக்கூடாது.
1: ஒளி, நீ இன்னும் அந்த பழைய கனவுள்ளதான் வாழ்கிறாய். இந்த பிரபஞ்சம் கருணையால இயங்கவில்லை, சக்தியால் தான் இயங்குகிறது.
0: இல்லை, இன்று இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கிறார். நேற்று வரை சண்டை போட்டவர்கள் இன்று ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உண்மையான சக்தி கிராக்ஸ், உண்மையான சக்தி.
2: தலைவரே, கிராக்ஸோட ஆற்றல் அலை குறைய ஆரம்பிச்சிருக்கு.
3: எப்படி எப்படி குறைய ஆரம்பிச்சிருக்கு?
2: அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
4: தலைவரே, கிராக்ஸ் தாக்கல, அவனுடைய போர்க்கப்பலின் தானியங்கி அமைப்பு தான் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு.
3: அப்படின்னா கிராக்ஸ்னால கூட அதை நிறுத்த முடியாதா?
4: முடியாது, அவனால கண்டிப்பா நிறுத்த முடியாது. ஏனா அவன் கட்டுப்பாட்டை இழந்துட்டான்.
1: இல்லை, தாக்குதலை நிறுத்து, இது கட்டளை.
5: கட்டளை நிராகரிக்கப்பட்டது. முக்கிய நோக்கம் பூமியை கைப்பற்றுதல். செயல்முறை தொடர்கிறது.
1: இல்லை இல்லை, நிறுத்து நிறுத்து.
0: கிராக்ஸ், இதுதான் நான் அப்போதே சொன்னேன். அறிவியலை மனித நேயம் இல்லாமல் பயன்படுத்தினால் ஒரு நாள் அது நம்மையே ஆள ஆரம்பித்து விடும்.
6: ஒளி, இப்போ என்ன செய்யலாம், என்ன நடக்குது?
0: ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த போர்க்கப்பலோட மைய ஆற்றல் கருவியை செயலிழக்க வைக்க வேண்டும்.
3: ஆனா அத செய்ய போவது யாரு?
0: நானும் கிராக்ஸும் தான்.
1: நான் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவறான பாதையில் நடந்திருக்கிறேன், என்னை மன்னிக்க முடியுமா?
0: கிராக்ஸ், உண்மையா மாற நினைக்கிறவனுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மாற்றம் மாற்றம் மட்டுமே போதும்.

0: பூமி எப்பவுமே உங்க நன்றிய நினைவுலயே வச்சிருக்கும்.
1: அங்க பாருங்க, ஆற்றலால நின்னுருச்சு.
2: ஆமா ஆமா, போர்க்கப்பல் மறையுது அங்க.
0: காப்பாத்திட்டாங்க,
3: இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்திட்டாங்க.

அருண் கிராக்ஸும் ஒளியும் அவங்க உயிரையே தியாகம் செஞ்சு இந்த பிரபஞ்சத்தையே காப்பாத்திட்டாங்க. இப்போது நானும்

0: மீனா சொல்லுங்க, ஏதோ கேட்க வந்தீங்களே.
1: அருண், ஒலி உங்ககிட்ட கடைசியா என்ன சொன்னாரு?
0: அவர் சொன்னது ஒரே ஒரு வாக்கியம், பூமியை நேசியுங்கள், அப்போது பூமி உங்களை வாழ வைக்கும்.
1: இனி மனுஷங்க மாறுவாங்கன்னு நம்புறீங்களா?
0: நிச்சயமா நம்புறேன். ஆனா நம்பிக்கை மட்டும் போதாது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும்.
2: நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சயின்டிஸ்டா பேசல, ஒரு சக மனுஷியா பேசுறேன். நம்மளால இயற்கைய வெல்ல முடியாது, அதோட சேர்ந்து வாழ மட்டும்தான் முடியும்.
1: நானும் ஒரு செய்தியாளரா ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னா, இனிமே மக்கள் கிட்ட பயத்தையோ பதற்றத்தையோ ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை கொண்டு சேர்க்காம அவங்க கிட்ட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய உண்மையான செய்திகளை மட்டும்தான் அதிகமா கொண்டு சேர்ப்பேன்னு நான் உறுதியா சொல்றேன்.
0: ரிப்போர்ட்டர் மீனா சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன். ஒரு மனிதன் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனா ஒரு நல்ல செயல் 1000 நல்ல செயல்களுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கும்.
3: பூமியை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆரா நாடகம். எழுதியவர் ஜி ரெஹானா சுல்தானா. நாடகத்தில் பங்கு பெற்றோர்: ஒளியாக எஸ்எம் முத்துகிருஷ்ணன், கிராக்ஸாக எம் சுரேந்தர்குமார், ஆராவாக ஆர் சாந்தினி, அருணாக எல்என்ஜி ரவிசங்கர், ப்ரொஃபஸர் டாக்டர் லலிதாவாக எஸ் எஸ் சுந்தரி, முருகனாக ஏ விக்னேஷ், மீனாவாக பி அஜிதா, ரதியாக டயானா மற்றும் கே ஞானவடிவேல். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
5: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோ ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. திரைப்பட பாடல் ஒன்றை கேட்கலாம்.

இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கலக்கல் நேரம் நிகழ்ச்சியை கேட்க இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

இனிய மாலை பொழுதினை கலகலப்பாக வருகிறது. வைக்கின் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கின் பனியன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
4: இன்றைய கலக்கல் நேரம் எப்படி வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு கலக்கல் நேரத்தில் அதாவது திரைப்படங்களில் சிரிப்பை தரக்கூடிய வகையில் சில உரையாடல்கள்லாம் வரும்ல, அதெல்லாம் நம்ம கேட்கும்போதே நமக்கு அந்த தருணத்துக்கு நம்ம மனசு பறந்தோடி போயிடும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதற்கு எதிர்வினை ஆடுற மாதிரி இல்லை இதுக்கு உகந்த மாதிரி நீங்கள் ஒரு காமெடி சொல்லணும். காமெடி சொல்ல உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக மற்றொரு வேலையும் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு டைலாக நீங்க சொல்லலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்வினையா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாணியில நீங்க சொல்லலாம். காமெடி ஷோவை சீரியஸ் ஆக்காத மாதிரி சொன்னீங்கன்னா சந்தோஷம்தான். இந்த நிகழ்ச்சியில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0-4-3-6-8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2-3-1-2-3-1 என்ற எண்ணில் இணையலாம். 2-9-9-4-8-0 என்ற எண்ணில் இணையலாம். 2-9-9-5-8-0 என்ற எண்ணில் இணையலாம். இது மட்டும் இல்லைங்க, அலைபேசி எண்ணான 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற எண்ணில் இணைஞ்சி நீங்கள் காமெடியை காமெடியாக கலக்கலாம். காமெடி டைலாக் உங்களுக்கு நான் சொல்றதை விட நேயர்கள் சொல்றதுக்கு நீங்க எதிர்வினை ஆடுற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, இப்போ நேயர்களை அழைப்போமா? புரிஞ்சவங்க லைனுக்கு வரலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
5: என்ன
4: காமெடி டைலாகோட வந்திருக்கீங்க?
5: என்ன
4: கண்ண கட்டுது? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம், யார் எங்கிருந்து?
6: சாக்கையிலிருந்து சிவபாலன் பேசுறேன் மேடம்.
4: பேசுங்க. என்ன இவ்ளோ சைலண்டா? காமெடி நேரத்துல சைலண்ட் எதுக்கு?
6: சாக்கை சிவபாலன் பேசுறேன் மேடம்.
4: பேசுங்க.
6: நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: சூப்பரா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கேன் மேடம்.
4: சரி, நம்ம காமெடி டயலாக் வந்துடலாமே.
6: டயலாக் இல்ல மேடம், பொதுவா ஒரு காமெடி ஒன்னு இருக்கு, அதை சொல்லலாமா?
4: இல்ல, பொதுவான டயலாக் அதாவது காமெடி அப்படிங்கறது இப்ப கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரியான பாணியிலேயே போயிடலாம், சரிங்களா?
6: சாப்பிட்டு இருப்பாங்களா, வடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒருத்தர் கேப்பாரு.

0: வடை வந்து பஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்ட்ரைக்குக்கும் இந்த வடைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அடிச்சா மண்ட உடனே இல்லை, அதனாலதான்.
1: சரி சரி, நீங்க வேற மாதிரி ட்ராக கொண்டு போறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட சாமர்த்தியத்தை இங்க பாராட்டலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது வந்து எப்படின்னா, தெரியற அளவுக்கு நீங்க சொல்லலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு டைலாக் சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைலாக் இப்போ ஒரு நேயர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கண்ணை கட்டுதே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு எதிர்வினையா நீங்க ஒரு காமெடி டைலாக் இங்க ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பார்க்கலாமே அடுத்த நேயர் ட்ரை பண்றாங்களான்னு. ஹலோ, வணக்கம். வணக்கம், பாத்தீங்களா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: ஆ, பேரலத்துல இருந்து பேசுறீங்க. காமெடி நேரம், காமெடி நேரமா இருக்குமா?
2: ஆ, காமெடி தான்.
1: என்ன காமெடி?
2: எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன். ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க.
1: சொல்லிட்டாங்களா?
2: ஆமா, எவ்வளவு
1: என்ன சொல்ல போறீங்க?
3: எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணாம பண்ணா இப்படிதான் ஆகும்.
1: எப்படி இப்படி சொதப்பிக்கும் இல்லையா? சூப்பருங்க, சூப்பருங்க. நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிதான் பேசணும், இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யாரு?
4: பஞ்சநதிபுரத்திலிருந்து கமலிஷா பேசுறேன்.
1: கமலிஷா, கலக்கல் நேரத்துக்கு வந்துரு கமலிஷா, எப்படி இருக்கீங்க?
4: கட்டம்
1: சரியில்லை, யாருக்கு சரியில்லைன்னு தெரியலையே. கமலிஷா, கலக்கிட்டீங்க, போங்க. சூப்பருங்க, சூப்பருங்க. பாருங்க, ஒரு குட்டி பிள்ளை எவ்வளோ அழகாக கலக்குறாங்க. அந்த அந்த அந்த அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பை பாருங்களேன், அந்த டைலாக்குக்கு பொருந்துற மாதிரியே சொல்கிறாங்க. இது மாதிரி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்ல. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: நாகை காரப்படையிலிருந்து எழுலட்சம் பேசுகிறேன் மேடம்.
1: பேசுங்க, காமெடி நேரத்தில் கலக்குங்க.
5: மாய படத்தில் மேடம், கோவை சார்ல வந்து வடிகளை அடிக்கிறதுக்கு முடியாருவாங்க.
1: சரி,
5: அப்ப வடிகள் சொல்லுவாரு, கொன்னுட்டாடா அப்படிம்பாரு. ரொம்ப நல்ல காமெடியா இருக்கும் மேடம்.
1: ஓ, நீங்க அந்த காமெடிக்கு போயிட்டீங்க.
5: ஆமா ஆமா,
1: சரி சரி சரி, நன்றி நன்றி. அடுத்த நேயர், ஹலோ.
6: அன்பான வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
6: குத்தால மாரியம்மன் என்எஸ் மோகன்.
1: சொல்லுங்க, என்ன கலக்கல் நேரத்துல சொல்ல போறீங்க?
6: உடம்புலாம் நல்லா இருக்கு, கைகால் மட்டும் கட கட கடன்னு ஆடுதப்பா.
1: பேஸ் மட்டும் சரி,
6: பேஸ் மட்டும் தான் கொஞ்சம் வீக்கு.
1: ஓ, சரி சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க இது?
7: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன், வேதாரண்யம் வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: செல்வ பாரதி, சொல்லுங்க, கலக்கல் நேரத்துல என்ன டைலாக் சொல்லி அசத்த போறீங்க? கலக்கலா
8: என்ன
1: கலக்கல் டயலாக் சொல்ல போறீங்க?
8: மனசு சரியில்லை அப்படின்னா
1: என்ன சொல்லலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு போலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசை நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
9: மாலை வணக்கம் மேடம்.
1: மாலை வணக்கம், சூப்பர். வாங்க, யார் இருந்திருக்கீங்க?
9: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் மேடம்.
1: லதா, லதா கூட லதா பேசுறீங்க?
9: ஆமாங்க
1: மேடம். சொல்லுங்க சொல்லுங்க லதா.
9: சினிமா ஜோக் இல்லைங்க சார், சாதாரண ஜோக் தான்.
1: சாதாரண ஜோக்கா? சரி சொல்லுங்க.
9: எது நடந்தாலும் அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு,

0: எப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அவருடைய பேர் சந்தோஷம். ஒரு பையன் வந்து எங்க அப்பாவோட வாழ்க்கையில ஏற்ற இருக்கும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றேன்னு அந்த பையன் கேக்குறான். அவரு லிப்ட் ஆபரேட்டரா இருக்காரு அப்படிங்கிறான்.
1: கடிஜோக்கெல்லாம் அப்படியே அள்ளி எடுத்து வந்தாச்சு. இன்னைக்கு கடிஜோக்கா தான் இருக்குன்னு நம்பிக்கையோட. சரி, அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ,
2: மாலை வணக்கம். நல்லதே நடக்கும் கூறுவது மேடியூர் பூம்புகா தீரி இளங்கோவன்.
1: ரைமிங்கா பேசுறவர், சூப்பரா பேசுறீங்க. அப்ப கலக்கல் நேரத்தை கலக்குற மாதிரி ஒரு காமெடி டைலாக் சொல்லுங்க பாப்போம்.
2: கண்டிப்பா மேடம்,
1: சொல்லுங்க.
2: வகுப்பாசிரியர் வந்து மாணவியிடம் பார்த்து,
1: என்னங்க என்னங்க,
2: நான்
1: திரும்ப திரும்ப சொல்றேன், நன்றி. நீங்க வந்து அந்த ஒரு டயலாக் எடுத்துட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கடி ஜோக்கா சொல்றீங்க. கடி ஜோக்க கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த சினிமா டயலாக் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி போகட்டுமே, எல்லா நாளும் ஒரே மாதிரி போக வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து இந்த வாரம் அப்படி நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயலாக் ஏதாவது ஒரு காமெடி டயலாக். அது நமக்கு பழக்கப்பட்டு அந்த அந்த நேரத்தில் அந்த சினிமாவில் நம்ம அப்படியே நமக்கு உள்புகுந்துருவோம் பாருங்க. அந்த மாதிரியான டயலாகை சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்ன்ற எண்ணம். அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
3: திருவாரூர் மருதாபாட்டினத்துல ரேவதி ரெங்காவன்.
1: ரேவதி ரெங்காவன், ஒளியளவு குறைச்சா இன்னும் நல்லா உற்சாகமா இருக்கும் எங்களுக்கு.
3: சொல்லுங்க மேடம்.
1: ஒளியளவு குறைச்சா தானே சொல்ல முடியும்.
3: எனக்கு எதுவும் தெரியலீங்களே.
1: ஒன்னும் தெரியலையா? அப்புறம் எதுக்குல்ல?
3: எனக்கு ஞாபகம் எதுவும் வரலங்க.
1: சரி சரி சரி, அடுத்த முறை வாங்க. ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரேங்கன்னு வந்திருக்கீங்க?
4: சித்ரா தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரி, ஒரு காமெடி டயலாக் சொல்லிட்டு போலாமே வந்ததுக்கு.
4: அடிச்சு கூட கேப்பா, எதையும் சொல்லிடாத.
1: இதுதாங்க வேற லெவல், வேற லெவல். அதான அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டீங்க. ஆனா அடுத்த நேயர்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.

0: இது நிகழ்ச்சியை கலக்கலை பார்க்குற மாலை நேரத்தில் வர்ற கலக்கல் நேரம். நம்ம நேயர்கள்லாம் சொன்னோன்னு சும்மா கற்பூரம் மாதிரி பார்த்துக்கிற மாதிரி அந்த டைலாக்குள்ளே ரொம்ப அழகாக போயிடுறாங்க. குட்டி குட்டி பசங்க கூட அசத்துறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஒரு பெண் கூட ரொம்ப அழகாக அவங்களோட இதை வந்து அப்படியே ஸ்பார்க் மாதிரி அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன டைலாகோட வராங்க, அது நமக்கு கலகலப்ப தருதான்னு பார்த்துருவோமா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அமைதியாக இருந்தாலாம் கலக்க முடியுமா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: இளமதி பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க?
1: நல்லா

0: வாய்ஸ் ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கே, நீங்க குட்டி பொண்ணா?
1: சொல்லுங்க மேம்.
0: இல்ல இல்ல, வாய்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, நீங்க குட்டி பொண்ணா எப்படி அப்படின்னு கேட்டுக்கலான்.
1: என்னங்க
0: இப்படி சொல்லிட்டீங்க? ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஜோதி
0: அண்ணப்பன்பேட்டை. கலக்கல் நேரத்துல கலக்கலாம்.
2: ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு, பயங்கரமான ஆளா இருக்காங்களே, முடியல.
0: சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. பாருங்களேன், நம்ம நேர்ல சும்மாவே சொல்லக்கூடாதுங்க, செம்மையா கலக்குறாங்க. நான் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, நம்ம சொல்றத புரிஞ்சுப்பாங்களா சொல்லுவாங்களான்னு நினைச்சேன், அசத்துறாங்க பாருங்களேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் அசீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் அசீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் அசீமா டீ பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் GL மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: GL மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிடல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை காலை 7:30 தஞ்சாவூர் மருத்துவமனை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
12: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
13: அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
12: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
14: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாலை பொழுதை கலகலப்பாக்கி கொண்டிருப்பது கலக்கல் நேரம். இன்றைய கலக்கல் நேரத்தை கலக்கிறதுக்காக நிறைய நேர்கள் வளம் வந்துக்கிட்டே இருக்காங்க, வெயிட்டிங்லேயும் இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, திரைப்படங்களில் ரொம்ப அதிகப்படியாக கவர்ந்து நம்மளை வந்து சிரிக்கிற மாதிரியான டைலாக்லாம் நிறைய இருக்கு இல்லையா, ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி கலக்கல் டைலாகை எடுத்து விடுங்க

0: அப்படின் தான் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எதுக்கு தயக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: ஏர்பட்டினம் தட்சிணாமூர்த்தி பேசுகிறேன் மேடம்.
0: தட்சிணாமூர்த்தி பேசுகிறீங்க, கலக்கல் நேரத்தில் எப்படி கலக்க போகிறீங்க?
1: ஆமாம் மேடம், காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விருந்தாடியெல்லாம் வந்தாங்க.
0: சரி
1: வாங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள பேரன் பேரன் வந்து தலை தலை என்ன எனக்கும் புரியல, வந்தவங்களுக்கும் புரியல. இல்ல இல்ல, நில ராசப்படி கொஞ்சம் கம்மியா இருந்தது, தலையில இடிச்சீங்க பொறுங்க அப்படின்னு தலை தலை அவங்க எல்லாம் சிரிச்சுட்டே உள்ள வந்தாங்க. தேங்க்யூ மேடம்.
0: சின்ன பிள்ளைத்தனமா இருக்கே. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? யாருன்னு சொல்லிட்டு இருந்து சொல்லலாமே.
2: என்ன
0: செந்தில்குமார் சொல்லுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. நான் நீங்க என்ன கேட்டேன்னா, நான் சொல்ல வந்தது சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டயலாக் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. என்ன கொடுமை சார் இது. சும்மா அதிருது இல்ல. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கூடையார் முருகேசன் மேடம்.
0: ஃபாஸ்டா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. ஃபாஸ்டா கலக்கல் நேரத்தை கலக்கற மாதிரி டயலாக். என்ன காமெடி சொல்ல போறீங்க?
4: ஒன்னா
0: சொல்லுவாரு, ஏகப்பட்டது சொல்லுவாரு, நீங்க ஏதா சொல்ல போறீங்க சொல்லுங்க.
4: படித்தவுடன் கிளிக்கவும்,
0: சொன்னவுடன் முடித்திடவும். அப்படி நம்ம முடிச்சிடவுமா? சரி, அடுத்த நேயர் கூப்பிடறதுக்கு முன்னாடி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மாலை பொழுத கலக்கலக்கா ஆக்குற மாதிரி கலக்கல் நேரம் வந்துட்டே இருக்கு. நேர்களும் சுறுசுறுப்பா ரொம்ப அழகா காமெடி சும்மா அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. டைலாகா, அதாவது வடிவேல் சர்வ அதிகமா பயன்படுத்தின டைலாக் தான் இப்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்ப பாக்கலாம் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு, இதா டிஃப்ரெண்டா சொல்றாங்களான்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம். சூப்பருங்க சூப்பருங்க சூப்பர். வணக்கங்க, சொல்லுங்க யார் வந்திருக்கீங்க? சொல்லுங்க.
4: வணக்கங்க.
3: சுத்தம் போங்க, நீங்க ஹலோ சொல்லிக்கிட்டே இருங்க, நான் அடுத்த நேயரை சந்திச்சிடுறேன். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ, ஆக்கூர் மடப்பட்டிலிருந்து நாச்சியா மன்சூர் பேசுறமா?
3: பேசலாமே, பேசுங்களேன்.
5: என்னமா
3: அங்க சத்தம் பேசிட்டு இருந்தீங்களா? சூப்பர் சூப்பர். அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இங்க இருந்து? யாரு எங்க?

0: எங்கிருந்து?
1: சித்தாம்பட்டில இருந்து ரஜினா பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க ரஜினா, கலக்குங்க ரஜினா. காமெடி கமெடியா? கலக்கல் நேரத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம், காமெடி நேரம் எல்லாம் பண்ணல. ஹலோ, வணக்கம். அடுத்த நேயர்.
2: என்ன கைய புடி இருக்கியா?
0: ஆஹா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அடுத்த நேயரை கூப்பிடுவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: புத்தாள்லேருந்து கையில் சண்முகம் பேசுகிறேன்.
0: பேசுங்க.
3: சுரியராஜன் ஒரு படத்தில் மேடம், ஆடுறா ஆடுறா ஆடுறா அம்மா வயலில் ஆடுறா
0: ஆடுறா.
3: ஹலோ மேடம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, நல்லாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பின்னாடி போய் சுரளிராஜன் அவர்களுடைய டயலாக்ஸும் சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாக நேயர்கள்லாம் சூப்பராக பங்கெடுத்து சூப்பராக டயலாக் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாமளும் ரொம்ப உற்சாகமாகவே இந்த கலக்கல் நேரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். நேரத்தெல்லாம் ரொம்ப கலகலப்பா சுறுசுறுப்பா, அதாவது ஒரு சந்தோஷமான தருணமா நம்ம வச்சுக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மள வாழ்க்கையில அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு வழிவகையை நமக்கு தரும். இப்போ ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க, அவங்க என்ன சந்தோஷமான டயலாகோடு வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வந்தாங்க, பேசினாங்களா பாத்தீங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? காளிதாஸ். ஒரு சூப்பர் டயலாக் அடிச்சுட்டு போங்களேன்.
4: இப்பவே கண்ணை கட்டுது.
0: கண்ணை கட்டிடுச்சா? சரி, நல்லா திறந்து வானத்தை பாருங்க, கண்ணெல்லாம் கட்டல யாரும். அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
5: அம்மா, பிளேத்ராசில் ஆரோக்கிதாஸ்.
0: ஆரோக்கிதாஸ் பேசுங்க. ஆரோக்கிதாஸ்
5: வரும் ஆனா வராது.
0: வரவே வராதா? நமக்கு காமெடி சூப்பருங்க. நிறைவான நேயர், ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: இந்த நிகழ்ச்சியோட கலக்கல் நேரத்தோட நிறைவான நேயர், நீங்க சூப்பரான ஒரு டயலாகோட முடிங்க. பேசுங்க. என்னங்க கடைசியில இப்படி சொல்லிட்டு போறீங்க? அப்ப நீங்க நிறைவான நேயரா இருக்க கூடாது, இன்னொரு நேயரா கூட்டுருவோம். ஹலோ, வணக்கம். பங்கெடுத்து சூப்பரா டயலாக் சொன்னீங்க, அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பல பேருக்கு சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ அந்த சந்தோஷமான தருணத்துக்கு கண்டிப்பா அவங்கள பயணம் பண்ண வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவோம். இதுல பங்கு கொண்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவடைது. இது எந்த நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கிய கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.

0: Onions and Briefs.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. அந்தி வேளையில் இறை தேடலில் பக்தி ஒளி ஏற்ற வருகிறது.

மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும். சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது உலக

பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில்.

0: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூட்டு அருகில் மயிலாடுதுறை.
2: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

ஆம் நேயர்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தேவியின் அருளால் பிறந்தது. ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில் அங்கு பிறந்தது மாதா வைஷ்ணவோ தேவி திருக்கோயில். வைஷ்ணவ தேவி கோயில் என்பது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் வைஷ்ணோ தேவி மலையில் அமைந்துள்ள இந்து கோயிலாகும். சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் பெயர் பெற்ற புண்ணிய தலமான இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற தெய்வ மாதா ராணி வைஷ்ணவி தேவி போன்ற பெயர்களால் வழிபட்டு வரப்படுகிறது.

திரேதா யுகத்தில் தீமை மற்றும் கொடுங்கோன்மை ஆட்சியால் பூமி சுமையாக இருந்தபோது முப்பெரும் தேவியருள் வாணி சரஸ்வதி துர்க்கை வைஷ்ணவி இந்த தேவிகளில் ஒருவராக வைஷ்ணவி தேவியை உருவாக்கினர். ஒளிப்பிழம்பு வடிவிலான தேவி திருகூட மலை உச்சியில் உள்ள குகையில் தோன்றினாள். இதனால் அவள் மனித அவதாரம் எடுக்க முடிவு செய்தாள். அதன்படி இந்தியாவில் தெற்கு பாகத்தில் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் கிடைக்காத வாழ்ந்து வந்த ரத்னாச்சாரியார் சம்ரிதி தேவி தம்பதியருக்கு வீட்டில் அன்னை வைஷ்ணவ தேவி குழந்தையாக பிறந்தார். குழந்தை பருவத்தில் அன்னை வைஷ்ணவ தேவி திரிகுடா என்னும் பெயரால் அழைக்கப் பெற்றார். விஷ்ணுவின் தீவிர பக்தரான ரத்னாகர் அவரது குழந்தை பெருமாளின் அவதாரமாக உணரப்பெற்றார்.

முப்பெரும் தேவியர் லக்ஷ்மி, அதாவது ரேமா, உமா, காளி, வாணி, சரஸ்வதி ஆகிய மூன்றின் வடிவம்தான் இந்த வைஷ்ணவா தேவி. இந்த தேவிதான் அந்த குழந்தையாக பிறந்தது.

குழந்தையின் பெயரை வைஷ்ணவா தேவி என அன்புடன் அழைத்து பெருவிழா எடுத்தார். திருக்குடாவிற்கு 3 வயது. அந்த நிலையிலும் தெய்வீக தன்மையோடு விளங்கியது சிறப்பாக இருந்தது. அந்த குழந்தை 9 வயது நிரம்பியதும் அவர் கடற்கரை அருகே கடும் தவம் மேற்கொள்ள தந்தையிடம் அனுமதி கேட்டார். திரிகுடா ராமன் ரூபத்தில் விளங்கும் பெருமாளை மிகவும் தீவிரமாக வழிபட்டார். ராமர் தனது படைகளுடன் சீதையை தேடிக்கொண்டு கடற்கரை ஓரமாக வந்தார். அவரது கண்கள் ஆழ்ந்த தேடுதலில் இருந்தது.

சுப்புராமனிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தார். அப்பெண் தன்னை கணவராக ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினார். ராமன் அவளிடம் இந்த அவதாரத்தில் அவர் தனது மனைவியாக, அதாவது சீதையாக மட்டுமே நேர்மையான கணவராக இருக்க உறுதி பூண்டிருந்தார். இதை அப்பெண்ணிடம் அறிவிக்கவும் செய்தார். இருந்தாலும் என்றென்றும் ஒரு நாள் அவரை மணந்து கொள்ளுவேனா என்று வாக்களித்தார். அதே சமயத்தில் ராமன் திரிகுடாவில் வட இந்தியாவில் நிலை கொண்டுள்ள மாணிக்க மலையில் அமைந்த திரிகுடா மலைத்தொடரில் உள்ள குகையில் தவம் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் அப்பெண்ணை. அன்னை அவர்கள் நவராத்திரியில் பொழுது ராமர் ராவணனுக்கு எதிராக வெற்றி காண்பதற்காக நோன்பு மேற்கொண்டார். இந்த தொடர்பை நினைவு கூறுவதற்காகவே நவராத்திரியில் 9 நாட்களில் மக்கள் ராமாயணத்தை படிக்கும் பழக்கத்தை மேற்கொண்டனர்.

காலகட்டத்தில் கடும் தவத்தில் ஈடுபட்ட தேவியை நோக்கி ராமன் வலம் வந்தார். முதியவர் ரூபத்தில் வந்த இறைவனை கண்டுகொள்ள இயலாத அத்தேவி அப்பெருமானை நிராகரித்தார். பின்னர் உண்மை உருவில் வெளிவந்த இறைவன் இப்பிறவில் ஏகபத்னி விரதம் பூண்டிருப்பதாகவும் கலியுகத்தில் தான் மீண்டும் கல்கி அவதாரம் எடுக்கப் போவதாகவும் அப்போது அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் வரமளித்தார். மேலும் திரிகுடா மிகவும் புகழ்பெற்ற அன்னை வைஷ்ணவோ தேவியாக மாறுவார் என்றும் என்றென்றைக்கும் அமரராக நிலைத்திருப்பார், அனைத்து உலகமும் அன்னை வைஷ்ணவ தேவியின் புகழை பாடுவார்கள் என வரமளித்தார் இறைவன்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: சத்தியின் திருவிழாவில் நேயர்கள் இனி கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆடி மாத சிறப்பு தொடராக இடம்பெறுவது இடம்பெற்றது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீர் காஷ்மீரா திருக்கோயில்.

0: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 1.3.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்கள் இனி கேட்கலாம் விமலா டைட்டஸ் குரலின்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: நேர்களின் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
3: பாட்டு.
1: மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: தார்பாய்கள், கிரீன்னஸ், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
8: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆறு பேருக்கு சேமிப்பு பெருக்கு.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: இணைந்திருங்கள், மகிழ்ந்துங்கள், பக்தியோடு கிளைத்திருங்கள். இது சக்தியின் திருவிழா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியார் ஜுவல்லர்ஸ் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிய சக்தியின் திருவிழா. என் நிகழ்ச்சியின் விளம்பரத்தார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை. பாடல் தருபவர் தருமபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள்.

மன்னன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான்.

காலத்தியான் கொன்றை போதின் உள்ள காலத்தியான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றின் உள்ளான் காற்றின் உள்ள

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடன் மன வலிமையுடனும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் ஆரோக்கியமான மற்றும் போதைப் பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். இப்பயணத்தின் போது கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் தப்தபாணி ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள கல்வி, கலாச்சார மற்றும் அலுவல் ரீதியான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை கட்டாக்கில் உள்ள ஜகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளார். வரும் 4ஆம் தேதி தப்தபாணி அருகே உள்ள மகா கந்துனி தேவி கோவிலில் தரிசனம் செய்கிறார். குடியரசுத் தலைவரின் இந்த பயணத்தின் போது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவனேஸ்வர் மற்றும் கட்டாக்கில் சுமார் 40 காவல் படை பிரிவுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். புதுடில்லியில் இன்று காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற விக்ஷித் பாரத் சங்கல்ப் அபியான் திட்டத்திற்கான போதை முக்தியுவத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், இளைஞர்கள் எப்போதும் போதைப் பொருள்களிலிருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். போதை

0: பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான 100 வார கால நாடு தழுவிய ஜன் பாகிதாரி பிரச்சாரத்தின் மூலம் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பொதுமக்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாராந்திர நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். போதைப் பொருள் பழக்கம் இளைஞர்களை இலக்குகளிலிருந்து திசை திருப்பி குடும்பங்களை அழிப்பது மட்டுமல்லாமல் தேசத்தின் வலிமையையும் பலவீனப்படுத்துகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் அதன் பின் விளைவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சரியான நேரத்தில் நிபுணர்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் ஆரம்ப நிலையிலேயே எச்சரிக்கை அறிகுறிகளை கண்டறிந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆதரவளித்து குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையான உரையாடல் கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சமூக தனிமை, வழக்கத்திற்கு மாறான நடத்தை, உரையாடல்களை தவிர்த்தல், இரவு நேரங்களில் வெளியே தங்குதல், அடிக்கடி பணம் கேட்டல் போன்ற குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். மேலும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் போதைப் பொருள் பழக்கத்தின் அபாயங்கள் குறித்து மாணவர்களுடன் விவாதித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார். நாடு முழுவதும் 28,000 இடங்களிலிருந்து 1,00,000 அதிகமான இளைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நாட்டு மக்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் இடையே பிணைப்பை வலுப்படுத்தும் இராணுவ ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங்கும் பங்கேற்றார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வீரர்களுக்காக ஓடுங்கள், வீரர்களுடன் ஓடுங்கள் என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் பொதுமக்களுக்கும் ஆயுதப்படைகளுக்கும் இடையிலான பிணைப்பை வலுப்படுத்த இந்த ஓட்டம் ஒரு தனித்துவமான தளமாக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 79வது ஆண்டு சுதந்திரத்தை நினைவுகூரும் வகையில் NCC எனும் தேசிய மாணவர் படை இன்று புதுடெல்லியில் சைக்ளோத்தான் 2026 ஏற்பாடு செய்தது. பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் முன்னிலையில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்த சைக்ளோத்தானை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் தொடங்கிய இந்த சைக்கிள் பேரணி தேசிய தலைநகரின் முக்கிய இடங்கள் வழியாக பயணித்து அதே மைதானத்தில் நிறைவடைந்தது. தூய்மையான இந்தியா, பசுமையான இந்தியா, ஆரோக்கியமான இந்தியா என்ற கருப்பொருளின் கீழ் இந்த பேரணி நடைபெற்றது. NCCயின் அடித்தளமாக விளங்கும் தேசபக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் அடிப்படை ஒழுமியங்களை வலுப்படுத்துவதோடு உடற்தகுதி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் ஆகியவற்றை இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடெல்லியில் துவங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள்.
1: வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படும் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த கண்காட்சி வரும் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கண்காட்சி தற்கால ஜவுளி கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் கைவினை குழுக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சிறந்த தளமாக விளங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆய்வு சார்ந்த படைப்புகள், கலைஞர் மற்றும் கைவினைஞர் கூட்டு பணிகள் மற்றும் ஜவுளி தயாரிப்பின் சமூக வரலாற்று மற்றும் கலாச்சார சூழல்களை இந்த கண்காட்சி எடுத்துக்காட்டும் வகையில் அமையும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது.
0: இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் காந்தியவாதியுமான பிங்கலி வெங்கையா நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக

தமிழக பதிவில் பிங்களி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி நாட்டின் பெருமையை பறைசாற்றுவதாக தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிங்களி வெங்கையா வடிவமைத்த தேசிய கொடி மூலம் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். 2047 விழிப்புணர்வு உள்ள பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினர் மூலமே சாத்தியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற போதைப்பொருளற்ற பாரத இயக்கத்தில் உரையாற்றிய அவர், இந்த இயக்கம் வெறும் அரசின் முயற்சி மட்டுமல்ல, நாட்டின் இளைஞர்கள் போதைப்பொருள் எனும் தீங்கிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு மக்கள் இயக்கம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மாணவர்கள் போதைப் பொருட்களிலிருந்து விலகி சக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த இயக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி போதைப் பொருளற்ற பாரத இயக்கத்தை காணொலி வாயிலாக தொடக்கி வைத்த நிகழ்ச்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு போதைப் பொருள் இல்லா இந்தியாவிற்கான உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் வாசித்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, தலைமைச் செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான், மை பாரத் திட்ட மாநில துணை இயக்குநர் திரு திரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆய்வு செய்தார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நுழைவுத் தேர்வு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. நிறைவு நாளான இன்று சைக்கிளிங், ஜூடோ போட்டிகளில் இந்திய வீரர்கள் களம் காண்கின்றனர். 74 நாடுகளைச் சேர்ந்த 2729 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பாரா விளையாட்டுப் போட்டிகளில் 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று இந்திய வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக நாளை ஒடிசா செல்கிறார். நாட்டின் இளைஞர்கள் உடல் தகுதியுடனும் மன வலிமையுடனும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளி அமைச்சகம் வரும் 5ஆம் தேதி துணிக்குள் உலகங்கள் நெசவு முறையின் புதிய ஒழுங்குகள் என்ற கண்காட்சியை புதுடில்லியில் துவங்க உள்ளது. 2047 ஆரோக்கியமான மற்றும் போதைப்பொருள் பழக்கமற்ற இளம் தலைமுறையினரை உருவாக்குவதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னைக்கு விளம்பரதாரர்

0: அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்க்கையில பல்வேறு ஆசைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி பெரிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னா பசிங்க. இந்த பசி வந்துட்டா எல்லாம் பறந்து போயிரும் சொல்லி சொல்றாங்கல்ல, அந்த பசி மிகவும் கொடுமையானது. அந்த பசி பற்றி பல்வேறு வகையான பாடல்கள், கவிதைகள் தொடர்ந்து தமிழ்ல எழுதப்பட்டுட்டே இருக்கு. இந்த பசியால பாடுற மக்களை பத்தி சிந்திச்ச வள்ளலார் மாதிரியான பெரிய ஞானிகளும் இருக்கிறாங்க. சினிமாவில கூட பசி பத்தி நிறைய செய்திகள் வந்திருக்கு. தமிழ் மூதாட்டி ஔவையார் வயிறோட பேசுறாங்க. வயிற்றுக்கிட்ட தன்னுடைய ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாங்க. என்ன கேக்குறாங்க, வயிறே நான் உன்ட்டு பேசுறேன், சில விஷயங்கள் கேக்குற உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி ரொம்ப ஆதங்கமா இருக்கு. என்ன கேள்வி? வயிறே ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்ல, சும்மா இரு, நாளைக்கு நாளானிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. சரி, உனக்கு பசிக்கும், இந்த உடல் இயக்கங்கள் இருக்கு, அது மூலியமா நிறைய செயல்பாடுகள் இருக்கு, அதனால நீ பதட்டப்படுற. ரைட்டு, ஒரு நாள் நிறைய உணவு கிடைக்கிற இடத்துக்கு போறோம், ஒரு விருந்துக்கு போறோம், அங்க நிறைய சாப்பாடு கிடைக்குது, ரெண்டு நாளைக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கன்னா அதுவும் சாப்பிட மாட்டேறியே, நீ அதையும் கேட்க மாட்டற, உன்னோட வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு வருத்தப்பட்டு சொல்றாங்க. என்ன கேள்வியது? ஒரு நாள் உணவை ஒளி என்றாய் ஒளியாய், இரு நாளுக்கு ஏழென்றாய் ஏழாய், ஒரு நோவும் என் நோவரியாய், இடும்பியகுர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறியுதுங்கிறாங்க. என்னோட அந்த கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? தினந்தோறும் உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? ஒரு நாள் வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நாள் நீ இருக்கிறத வச்சு சாப்பிடுனாலும் மாட்டுற, இல்லாத வச்சு சாப்பிடும் சொல்றாங்க. இது வெறுமனே வயிறுக்கு பசிக்கான பாட்டா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் அப்படி இல்லைங்க, அதை வேற மாதிரி சிந்திக்கலாம். எப்படி சிந்திக்கலாம்? மனித வாழ்க்கையில ஒரு அடிப்படை உண்மை என்ன தெரியுமா? நாம் உடலுக்கு தினமும் தேவையானதை அளிக்க வேண்டும். நேற்றைய உணவு இன்றைக்கு பயன்படாது, அதனால அந்த சக்தி கிடைக்காது. இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி நாளைய வெற்றிக்கு, நாளைய கனவுக்கு இன்னைக்கு நம்ம உழைக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சி வேணும், ஒவ்வொரு நாளும் கற்றல் வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு நற்செயல் வேண்டும். அதுவே வாழ்க்கை முறைய முன்னேற்றம். அதுதான் உண்மையான உணவுங்க. நாம வயிற்றுக்கு எப்படி ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுமோ அது மாதிரி நம்முடைய வெற்றிக்கு, இந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கணுங்க. பசியும் வழியாக பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் தொடர்ச்சியான முயற்சியின் அவசியத்தை நம்ம கற்றுத்தர்ற இந்த சின்ன பாட்டு, பசி தினமும் வருவது போல முயற்சியும் தினமும் தொடர வேண்டும், அப்போதுதான் வெற்றி நம்மை தேடி வருங்கிறாங்க. இன்னொரு இலக்கிய சிந்தனையோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். நேர்கள் இதுவரை கேட்டது அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதர மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.
5: உங்கள் SMRT 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு. பை 1 கெட் 1 ஆஃபர் இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் SMRT 10 ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி

0: இருக்கு, சேமிப்பு இருக்கு. சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமா டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு. அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நேர்கள் இனி கேட்கலாம் இன்று நம்ம நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக வருவது லைட் ஹவுஸ். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜ் ஜுவல்ஸ், தனிஷ் ஜுவல்லரி. ஆறு 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ கோடை வெயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை. நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ், இனி தொடரவிருப்பது.
6: சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
7: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
6: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்லையா? நோ ஷேரிங்.
7: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை ஒட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே

0: கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார்.
1: இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக வந்து செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான் இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு வருஷமும் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வுக்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டு போடுறாங்க.
0: மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம்சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தாா்.

0: மாவட்ட செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் என்னும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலையின் 100.3. நேரம் 6:40.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜந்தன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க காரைக்கால் உங்கள் கடை. நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10

0: வரை செயல்படுகிறது.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: தொடர்புக்கு 8925936936.
2: நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முக பிரியா அவர்கள். உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையறத தான் நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? தண்ணி மட்டுமே தேவையான அளவுக்கு எடுத்துட்டா போதுமா, இல்ல வந்து ஃபுட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா?
3: டீஹைட்ரேஷனா மெயினா உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மி ஆகிறது தான். அது என்னன்னா, நமக்கு தெரியற அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். இப்ப வந்து சாதாரணமா நம்ம தோல்ல வேர்க்கறத விட இந்த வெயில் காலத்துல அதிகமா வேர்வை இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலா வந்து ஒரு 1.5 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம். இந்த கோடை காலத்துல

0: வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள். உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையறத தான் நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? தண்ணி மட்டுமே தேவையான அளவுக்கு எடுத்துட்டா போதுமா, இல்ல வந்து ஃபுட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா?
1: டீஹைட்ரேஷனா மெயினா உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மி ஆகிறது தான். அது என்னன்னா, நமக்கு தெரியற அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். இப்ப வந்து சாதாரணமா நம்ம தோல்ல வேர்க்கறத விட இந்த வெயில் காலத்துல அதிகமா வேர்வை இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலா வந்து ஒரு 1.5 liters ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம். இந்த கோடை காலத்துல 2-2.5 liters வரைக்குமே நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சது எப்போதும் போல நம்ம சொல்ற மாதிரி அந்த தண்ணிகளை எடுத்துட்டாலே போதுமானது. பட் வந்து இந்த சமயத்துல அதிகமா வேர்க்கிறதுனால கொஞ்சம் மினரல்ஸ் ஆடட், மினரல் வாட்டர் கிடையாது, தாது உப்புகள் சேர்ந்தது, பழங்கள், பழச்சாறுகள் அந்த மாதிரி இருக்கிறதும் எடுத்துக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போனிச்சுன்னா ORS சொல்ற ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸும் எடுத்துக்கலாம்.
0: தண்ணி 2-2.5 liters குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு, எல்லாருக்குமே பொருந்துமா?
1: பெரியவங்க கண்டிப்பா 2-2.5 liters வரைக்கும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க அவ்வளவு குடிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 1.5 liters அளவாவது டெய்லி தண்ணி குடிக்கிறாங்க, அந்த அளவு எடுத்துக்கிறாங்களான்னு பெரியவங்க கண்காணிச்சிடணும்.
0: இப்போ ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து அந்த 1.5 liters கணக்கு வந்துருமா?
1: ஆமா, எல்லாமும் சேர்த்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதுலயுமே வந்து தண்ணி கண்டென்ட் இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம தண்ணியாவும் குடிக்கிறது, ஜூஸ் பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து அவங்க ஒரு 1.5 liters வரைக்கும் எடுத்துக்கிறது நல்லது சின்ன குழந்தைங்க. பெரியவங்க அதுவே ஒரு 2-2.5 liters வரைக்கும் எடுத்துக்கிறது நல்லது இந்த கோடை காலத்துல.
0: தாகம் இருந்தா தான் தண்ணி குடிக்கணுமா, இல்ல வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு எப்பயுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது நல்லதா டாக்டர்?
1: சின்ன குழந்தைங்க விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது ஒரு, இப்ப ஸ்கூல் போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லஞ்ச் பிரேக், இன்டர்வல் பிரேக் அப்படி குடிப்பாங்க. இவங்க விளையாட்டுட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இதுவா எடுக்க மாட்டாங்க. பட் பேரண்ட்ஸ் அதை இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரெகுலரா அவங்க அந்த அளவு தண்ணி குடிக்கிறாங்களா பாத்துக்கணும். பெரியவங்க வயசானவங்களா இருந்தாலும் அவங்க வந்து இந்த 2.5 liters அளவுக்கு தண்ணி வந்து தாகம் இருக்குதோ இல்லையோ நம்ம அடிக்கடி நம்மள வந்து தண்ணி எடுத்துக்கிறது நல்லது இந்த வெயில் காலத்துல.
0: நம்ம பொதுவாகவே கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இந்த வெப்பத்தினால அதிகமாக வர்றதுனால வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போயிட்டு அவங்க வந்து மயக்கமாகி விழுறது, பிபி கம்மி ஆகிறது அந்த மாதிரி. அது வந்து 2 வகைப்படும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இல்லைன்னா எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் சொல்லுவோம். எண்டோதெர்மிக்னா நம்ம உடம்புக்குள்ளேருந்தே அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால, அதிகமாக வேலை செய்கிறதுனால வர ஹீட்னால மசில்ஸ் வீக் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் நிலைமைக்கு போகிறது. இன்னொன்று எக்ஸோதெர்மிக்ங்கிறது இந்த மாதிரி கோடை காலத்தில் அதிகமாக வெயிலில் வயசானவங்க ரொம்ப நேரம் அந்த வெயிலில் நிற்கிறது, கூட்ட நெரிசலில் இருக்கிறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு போகும்போது நம்மளோட டெம்பரேச்சர் வந்து 104 degrees மேலே போச்சுன்னா அவங்க வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கிங் நிலைமைக்கு போவாங்க. அதுவுமே வந்து அவங்க மயக்கமாகி விழுறது, பிபி கம்மியாகிறது, அது கோமா ஸ்டேஜுக்கு வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரியவங்க வெளியில் போகும்போது அவங்களுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பான முறைகளை வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தி மோஸ்ட்லி அந்த வெயிலில் போகாமல் தடுத்துக்கிறது நல்லது. அப்படியே இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம காலில் செருப்பு போடுறது எப்படி இப்போ ரொம்ப யூஸ்வலாக நம்ம ஆக்கிட்டோமோ அதுமாதிரி கையில் ஒரு வாட்டர் பாட்டில், குடை எடுத்துக்கிறது, நிழலில் இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சன்லைட் வந்து எக்ஸ்போஷர் டைரக்டாக படுறது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கோடை வெயிலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி. சண்முகப்பிரியா அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுரஜந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க காரைக்கால் உங்கள் கடை, நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ்.

0: பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
4: மனதோறும் இழு மகிழ் வலைது காரைக்கால் 100.3 பண்பலை. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், சிந்தனை தொழில் அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இன்றைய இசை தூரிகை மலர்களால், அதுவும் ரோஜா மலர்களால் தூரிகை எழுத வருகிறது.

0: நேயர்கள் கேட்டது உன்னிகிருஷ்ணன் பாடிய ஏஆர் ரஹ்மான் இசையில் காதல தினம் படத்திலிருந்து.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
4: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
3: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
4: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
3: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரியசர் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
10: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் என்னை வழங்கும் என் சொல்லமது.
11: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை

0: 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டது சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தலைப்புகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இசைத்துறையில் நிறைவான பாடல், நிறைவான ரோஜா, கண்ணுக்குள் நிலவு. உன்னிகிருஷ்ணன் அனுராதா குரலில், இளையராஜா இசையில்.

0: ईपीएफओ और ईएसआईसी को इसमें कंटिन्यू रखा गया है, और जो ये सारे चीज़ें प्रोविडेंट फंड, इंश्योरेंस, मैटरनिटी बेनिफिट्स और वेलफेयर स्कीम्स को कवर करें। सो इसमें भी दो अथॉरिटीज बनाई गई हैं, कॉम्पिटेंट अथॉरिटीज और अपेलेट अथॉरिटीज, जो ग्रेचुटी से संबंधित समस्याओं को सुनेंगी और सुलझाएंगी। इसमें भी सेम इंस्पेक्टर कम फैसिलिटेटर का सेम सिमिलर प्रोविजन है, और अपेलेट अथॉरिटी भी इसमें अलग से दिया गया है कि जो ये जो बेनिफिट्स होंगे वो अपेलेट अथॉरिटी, अगर मान लीजिए आप सेटिस्फाई नहीं हैं इंस्पेक्टर के इंस्पेक्शन रिपोर्ट से या किसी से, तो आप अपेलेट अथॉरिटी में अपील कर सकते हैं। ये ओएसएच कोड एक इम्पोर्टेंट कोड है कि जो आपका जो वर्क प्लेस है, बेसिकली ये आपको एक प्रिवेंटिव प्रोटेक्शन देता है कि आपका वर्क प्लेस कैसा होना चाहिए, उसके लिए आपने किस प्रकार की सावधानियाँ रखनी चाहिए, वर्कर के हजार्ड्स को आप कैसे आप कम कर सकते हैं, ये पर्टिकुलर कोड उस बारे में बात करता है। तो इसमें भी इंस्टीट्यूशनल मैकेनिज्म दिया गया है, नेशनल लेवल का बोर्ड बनेगा एडवाइजरी बोर्ड, उसी तरह स्टेट लेवल का भी एडवाइजरी बोर्ड बनेगा। इसमें इम्पोर्टेंट जो प्रोविज़न है, सेफ्टी कमेटी एक बनेगी उन ऑर्गेनाइजेशन में जो 500 से ज़्यादा वर्कर्स हैं जहाँ पे, और माइंस के लिए अलग से सेफ्टी कमेटी बनेगी, क्योंकि माइंस में अलग तरह का हजार्ड्स है और बाकी इंडस्ट्री में अलग तरह का हजार्ड्स है, तो दोनों के लिए अलग अलग तरह की कमेटीज़ का प्रावधान किया गया है, जो वर्कर्स जिस एनवायरनमेंट में काम कर रहा है उस एनवायरनमेंट को किस प्रकार से सुरक्षित बनाया जाए। और इसमें डेजिग्नेटेड अथॉरिटीज़ और अपेलेट अथॉरिटीज़ का सिमिलर प्रोविज़न है जैसे आप पिछले कानूनों में देख रहे हैं। इंस्पेक्टर कम फैसिलिटेटर का भी सेम ही इसमें प्रोविज़न है, मतलब आप देखेंगे कि बाकी तीन कोड में और इंडस्ट्रियल रिलेशंस कोड जो एक बड़ा एम्बिट है, और बाकी तीन कोड में इंस्पेक्टर कम फैसिलिटेटर के जरिए आप प्रिवेंटिव चीज़ों को कर लेंगे इनकी इंस्पेक्शन रिपोर्ट के हिसाब से।
1: You were listening to a talk on grievance redressal and institutional mechanism in India's new labor codes by Govind Ram, Deputy Secretary, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: Akashvani. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி எராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து பேராசிரியர்கள் மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒவ்வொரு கல்லூரி வளாகங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நண்பர்கள் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு நட்புணர்வை பேணுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு நல்ல நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகள் நடுவதை வாடிக்கையாக கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன் மூலம் வருங்கால சந்ததியினருக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6.97 கோடி டன்னாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 7.51% அதிகமாகும் என்று நிலக்கரித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக நலனுக்காக பாடுபட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொலைநோக்கு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 7% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் பயணியர் வாகனங்களின் விற்பனை 24.1% அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி 15

0: 5.5% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவையும் 11.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக இன்று பெங்களூருவில் தமது தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பது தமது அரசின் கடமை என்றும் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் செமிகண்டக்டர் துறையும் வருங்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பிரிவினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கல்வி முறை மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வலியுறுத்தினார். பஞ்சாபில் மக்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆம் ஆத்மி அரசு தவறிவிட்டதாக ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி கூறியுள்ளார். ஃபரித்கோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹரியானாவில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமது அரசு நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்கு 5,000 கோடி ரூபாயை தமது அரசு ஒதுக்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு நயாப் சிங் சைனி குறை கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலன் சார்ந்த எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தமது அரசு தயாராக உள்ளதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். இந்த கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதலாக 4,597 கோடி ரூபாயை ஆந்திராவிற்கு வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வழக்கமான வரி பகிர்வை விட கூடுதலாக இந்த தொகை வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக ஆந்திர மக்களின் சார்பில் பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அஸ்ஸாமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல்கட்டமாக சுய விவரங்களை பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கின. குவஹாத்தியில் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது சுய விவரங்களை பதிவேற்றம் செய்தார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், அனைவரும் இப்பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அம்மாநில காவல்துறை தலைவர் திரு முகேஷ் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு இம்பால் மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு முகேஷ் சிங் வலியுறுத்தினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது 9 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக தாய்ப்பால் வாரம் தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நேற்று தொடங்கியுள்ள இந்த ஒருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சி 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 33 மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்களுக்கு 8,22,00,000 ரூபாயை விடுவித்துள்ளது. இதில் 2,43,00,000 ரூபாய் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமத்தின் அரிசி ஆராய்ச்சி மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 41 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சுரபயா மகாசர் இடையே 271 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த படகு மதுரா தீவு அருகே தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோவில் எபோலா பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1587 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 3000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக உலக சுகாதார அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 கலேயில் தொடங்குகிறது. 17 உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 6,97,00,000 டன்னாக அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியாவில் நேரிட்ட படகு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: நேயர்கள், இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
9: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியின் மேலும் விளம்பரதாரன் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: சூப்பர் கோல்ட், உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
11: உழவர்களுக்கு
12: அக்கா, இந்த கோடை காலம்னாலே அங்கங்க தண்ணி இல்லாம மனுஷங்க கஷ்டப்படுறதோட கால்நடைங்க தான் அதிக கஷ்டப்படுதுங்க.
13: பின்ன இல்லையா சுபா? ஆனா இப்படி நம்மளா

0: தண்ணி இல்லை, வறட்சியா இருக்குன்னு புலம்புறமே தவிர அதுக்கான வழியை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதே இல்லையே.
1: இதுக்கு ஒரு தீர்வுனா குளங்குட்டை வெட்டுறதுதான். அதை நம்மளா பண்ண முடியும்?
0: சுபா, இதுக்கு தீர்வு நீ சொல்ற மாதிரி குளங்குட்டையா இருக்கலாம், ஆனா அதை விட இன்னொரு தீர்வும் இருக்கு சுபா, அதை நீயும் நானும் செய்ய முடியும்.
1: அப்படின்னா சொல்லுங்கக்கா, செஞ்சிருவோம்.
0: நம்ம ஊர்ல அது நகரமா இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிலம் தரிசா கிடந்தா அங்க என்ன இருக்கு சொல்லு?
1: தரிசுல என்ன இருக்கும்? களமண்டி கிடக்கும்.
0: களமண்டி கிடக்கிறது பிரச்சனை இல்ல சுபா, காலத்துக்கும் அழிக்கவே முடியாதபடி புதரா வளர்ந்து கிடக்கும் களை, அத நீ பாத்திருக்கியா?
1: அக்கா அப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: என்ன சுபா, உனக்குமா தெரியல இந்த சீம கருவேலன் செடிய நீ பார்த்ததில்ல? அதை பத்தி தான் சொல்றேன் சுபா.
1: ஓ, வேலி காத்தானா சொல்றீங்களா?
0: நீ சொல்ற மாதிரி அது வேலியை காக்கும் சுபா, ஆனா நிலத்தை காக்காது, நிலத்துல உள்ள நீரை காக்காது, அது உனக்கு தெரியுமா?
1: என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க?
0: இன்னும் மோசமா கூட சொல்லலாம் சுபா, அந்த அளவுக்கு அதுல கெடுதல் நிறைஞ்சு கிடக்குது. இதோட வரலாறு உனக்கு தெரியுமா?
1: என்னக்கா அதான் கெடுதல்னு சொல்றீங்க? என்னமோ நாட்டுக்கு நல்லது செஞ்ச தலைவரோட வரலாறை பத்தி கேக்குற மாதிரி கேக்குறீங்க.
0: சுபா, ஒரு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அது நல்லதை பத்தி தான் அப்படின்றது இல்ல சுபா, கெடுதல் இருந்தாலும் அதை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா வேலிக்காவும் சமையலுக்கு விறகாவும் பயன்படும்ன்ற நம்பிக்கையில தான் 1950 ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து கொஞ்சம் விதைய இந்தியாவுக்கு கொண்டு வந்து தூவி வளர்த்தாங்க இத. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல குறிப்பா தமிழகம் முழுவதுமே இந்த முள் மரம் தான் பரவி கிடக்குது.
1: ஏங்கா, நிலம் தரிசா இருக்கிறதுக்கு பரவி கிடந்தா இப்ப என்ன? அதான் விறகுக்காகுது வேலிக்காகுதுல்ல
0: சுபா, இதோட நச்சுத்தன்மை தெரியாம பேசுற சுபா. அமெரிக்கா மாதிரி உள்ள நாடுகள்ல இத முற்றிலுமா அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சு வேளாண் கண்காட்சியில மட்டுமே இத வச்சிருக்காங்களாம். நம்ம பக்கத்துல கேரளா மாநிலம்ல அங்க கூட இத வேரோட புடுங்கி வளராத வண்ணம் எப்படி பாதுகாக்கலாமோ அப்படி பாதுகாக்கிறாங்களாம்.
1: சரிக்கா, இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே.
0: இதோட முக்கியமான பிரச்சனையே பூமியில இருக்கிற தண்ணி மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல்ல இருக்கிற தண்ணிய கூட உறிஞ்சிற தன்மை இந்த சீம கருவேலனுக்கு இருக்குன்னா நம்புவியா சுபா?
1: என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க.
0: சுருக்கமா சொல்லணும்னா இது விவசாயத்தை தழைக்க விடாம நிலத்தை வீணடிக்குது. இந்த செடிகள்ல இருக்கிற முட்களோட தன்மை நஞ்சு மிகுந்ததா இருக்கிறதுனால விலங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் அது குத்துனா ஆபத்துகளை ஏற்படுத்துது. அதுக்கடியில எந்த செடிகொடியுமே வளர விடாம கிட்டத்தட்ட பாலை நிலமா ஆக்கிடுது. இன்னொரு படி மேல சொல்லணும்னா இந்த தாவரத்தை மற்ற தாவரங்களோட சேர்த்து கால்நடைகள் உண்ணுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுங்களுக்கு வயிறு கோளாரோட சில நேரம் உயிரிழப்பே ஏற்படுது.
1: ஓ, ஒட்டு மொத்தமா பாக்கும்போது இந்த மரமே விஷத்தன்மை உள்ளது தானக்கா?
0: அதுல சந்தேகமே வேணாம் சுபா. இப்ப சொல்ல நாம என்ன செய்யணும்னு?
1: இனிமே நம்ம வீட்டை சுத்தி ஒரு கருவேலன் செடிய பார்த்தா கூட அத வேரோட புடுங்கி அழிக்கணும்.
0: சரி, அதுவே மரமா இருந்தா
1: வெட்டிட வேண்டியதுதான்.
0: அதுதான் கூடாது சுபா. அதோட வேரோ விதையோ மண்ணுல எந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம 10 இருந்தா கூட மீண்டும் அது தழைச்சி காத்துல உள்ள ஈரப்பதத்தையே கிரகிச்சு அது செழிப்பா மீண்டும் வளர்ந்துரும்.
1: அப்ப இத வேரோட களையறதுதான் ஒரே வழி இல்லையாக்கா?
0: கண்டிப்பா சுபா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் KMC காரைக்கால் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான

0: டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
2: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: பூங்கொடி, பூங்கொடி, என்னமா பண்ணிட்டு இருக்க?
5: பார்த்தா தெரியல, ரேடியோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கங்கா.
4: ஏன், என்னாச்சு?
5: காலையில வரைக்கும் நல்லா தங்க ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம விவசாய நிகழ்ச்சி கேக்குற நேரம் வர ஆயிடுச்சு, இந்த சமயத்துல இந்த ரேடியோ ரிப்பேர் ஆயிடுச்சு.
4: ரேடியோ ரிப்பேர் ஆனா என்ன பூங்கொடி, அத கொஞ்சம் தள்ளி வையே. உன்னோட போனை எடு, நியூஸ் ஆன் ஏர் ஆப்ப ஓபன் பண்ணி நம்ம நிகழ்ச்சியை கண்டிப்பா கேட்கலாம்.
5: ஆமால, இத மறந்தே போயிட்டேன்.
4: அது சரி பூங்கொடி, வானொலியில நிகழ்ச்சி வர நேரம் வர ஆயிட்டு, யாரு இன்னைக்கு எதை பத்தி நிகழ்ச்சியில பேச போறாங்க?
5: அக்கா, இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, சுயதொழில் செய்து சாதனை படைத்த ஒரு பெண்மணியை பத்தி தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம்.
4: அப்படியா, உங்க பேரு சொல்லு பூங்கொடி.
5: காரைக்கால் மாவட்டம் நிரவி டி கௌசல்யா அப்படின்றவங்க தான் பேச இருக்கிறாங்களாம்.
4: சரி பூங்கொடி, நான் சொன்ன மாதிரியே போன் ஆன் பண்ணு, நம்ம நிகழ்ச்சியை கேட்போம்.
6: வணக்கம் நேர்களே, உணவளிக்கும் கரங்களை போற்று. இன்றைய விவசாய நிகழ்ச்சியில நம்மோட விவசாய உபத்தொழில் செய்து வர ஒரு பெண் தொழில் முனைவோரை சந்திக்க இருக்கிறோம். அவங்க எப்படி அவங்க தொழில் தொடங்கிய பயணம், சந்தித்த சவால்கள், வெற்றியோட அனுபவங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா.
7: வணக்கம்.
6: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்கம்மா.
7: என்னோட பேர் கௌசல்யா. நான் பேசிக்கா ஒரு பிடெக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு தனியார் வங்கியில மேலாளரா வேலை பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கக்குள்ளதான் என்னோட சின்ன வயசுல இருந்து இருந்த டுவர்ட்ஸ் பேஷன், இந்த கேரி பேக்கை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அதை யோசிக்கக்குள்ளதான் எனக்கு இந்த ஜூட் பேக் ஐடியா வந்து வண்டலூர்ல சென்னையில ட்ரைனிங் போய் கத்துக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கே ரிட்டர்ன் இங்க வந்துட்டு நான் என்னோட இண்டஸ்ட்ரி, ஜூட் பேக் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்.
6: பிடெக் படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, திடீர்னு நெகிழி பையோட அதிக பயன்பாடுறதுனால ஜூட் பேக் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்றீங்க. எத்தனை வருஷமா சென்னையில பணிபுரிந்துட்டு இருந்தீங்க?
7: 8 வருஷமா இருந்தேன்.
6: அங்க அதிகமா நெகிழியோட பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால நீங்க
7: எனக்கு வந்து இந்த நெகிழியோட இம்பாக்ட் சென்னை போனதுனால மட்டும் கிடையாது, அது எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து இங்க இருக்கக்குள்ளேயே இருந்தது. ஸ்கூல்ல எப்ப சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு ஞாபகம் இல்ல. சோ கேரி பேக்கோட டிராபேக்ஸ் என்ன, அதோட அபாயம் எல்லாம் என்னன்றதை எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கு. சோ அப்பத்துல இருந்து எனக்கு அந்த கேரி பேக் யூஸ் பண்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறத அதுலாம் வந்து துணி போய் தச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் வேலை அப்புறம் கல்யாணம் அப்படியே போயிருச்சு. திரும்ப ரிட்டர்ன் நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஒர்க் ப்ரெஷர்னால ரிசைன் பண்ணிட்டேன். சோ நம்ம சும்மா இருக்க முடியாது, ஏதாவது செய்யணும். சோ அப்ப ஏன் நம்ம இதுவே திரும்ப செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ராப்பரா செய்யலாம். அப்ப ஏதோ சின்ன பிள்ளைய விளையாட்டா பண்ணிட்டு இருந்தோம், ப்ராப்பரா பண்ணலாம்னு சார் ட்ரைனிங் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு. சோ அதுக்கப்புறம் அவங்க சென்னையில ஏன் ஸ்டார்ட் பண்ணல, நீங்க ஏன் திரும்ப சொந்த ஊர் வந்துட்டீங்க அப்படின்னா, சென்னையில எக்ஸ்பென்ஸ் அதிகம், ரெண்டா இருக்கட்டும் அட்வான்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம வந்து நேட்டிவ் கிங் வந்தாச்சு, நம்ம சொந்த வீடு, சோ ரெண்டு பிரச்சனை அட்வான்ஸ் பிரச்சனை இருக்காது. அதனால நானும் என்னோட பசங்களும் இங்க வந்துட்டோம். சார் அங்க 15 நாள் இருப்பாங்க, இங்க 15 நாள் இருப்பாங்க, அவங்க ஒர்க் நேச்சர் அப்படி. சோ நான் இங்க இருக்கக்குள்ள இங்க அதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணி, இன்னொன்னு நிறைய லேடிஸ்க்கு என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது.

0: இப்போ எங்கிட்ட ஒரு 5-7 பெண்கள் வேலை செய்யறாங்க. 5 பேர் ரெகுலரா வருவாங்க, 2 பேர் ஆர்டர் டைம்ல மட்டும் வருவாங்க. அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு பெஸ்ட் என்ன பண்ண முடியும், கேரி பேக் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணா மட்டும் பார்த்தாது, அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட இந்த ஜூட் பேக்கோட ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு விஷன்.
1: ஒரு தொழில் முனைவராக ஆகிறதுக்கு உங்களுடைய நோக்கம், இந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தீங்கன்னு அதை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போது இந்த தொழில் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன்னு சொன்னீங்களா, அந்த ட்ரைனிங் வந்துட்டு இப்பயும் ரன்னிங்கில் இருக்குங்களா?
0: அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
1: அந்த நேம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அது வந்து பீப்புள்ஸ் பேக்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணி தான் அவங்களை கண்டுபிடிச்சேன். சென்னையில் நான் இருந்த இடத்துக்கும் ட்ரைனிங் கேட்டதுக்கும் 25 கிலோமீட்டர், அதை டிராவல் பண்ணி போய் தான் நான் கத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஆன்லைன்லயும் சொல்லி தராங்க, இப்ப நேரா போனாலும் பயிற்சி கொடுக்கறாங்க. அவங்க கிட்ட நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய யூடியூப் பார்த்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நம்மளா புதுசு புதுசா ஐடியா கண்டுபிடிச்சு தைக்கிறது தான்.
1: இப்போ அந்த ஜூட் பேக் மட்டும் தான் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஒரு யோசனை எப்படி வந்தது?
0: ஜூட்டு சணல் மட்டும் இல்லாம காட்டன், இது ரெண்டுமே தான் பண்றோம். சணல் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நாள் இருக்கும், காலம் நிறைய இருக்கும், தைக்கிறதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், சஸ்டைனபிள்.
1: புரியுது. இப்போ ஏதாவது சின்ன ஒரு காய்கறி வாங்க போறோம்னா இருந்தாலுமே ஒரு நெகிழி பை தந்துடுறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த டைம்லலாம் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. பெரிஷபிள், இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முதற்கொண்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஒரு பை போட்டு தான் வச்சிருக்காங்க. அந்த குறைக்கிறதுக்கு நீங்க பேப்பர் பேக்கும் பண்றதா சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பேப்பர் பேக் வந்துட்டு எந்த சைஸ்ல பண்ணுவீங்க? உங்களோட மூலப்பொருட்கள்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு எங்கிருந்து வாங்குவீங்க நீங்க?
0: இந்த சணல் பை பொறுத்த வரைக்கும் மூலப்பொருள் வந்து நான் கல்கட்டா, ஆந்திரா, சென்னை, இந்த 3
1: எனக்கு
0: என் பசங்களுக்காக நான் இதையும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால அதையும் இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
1: ஒரு 6 மாதம் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்களா நீங்க?
0: அது 1 மாசம் ட்ரைனிங் தான்.
1: சுய உதவி குழு மூலமா வந்துட்டு இந்த திட்டத்துக்கு வந்தீங்களா இல்ல நீங்க இண்டிவிஜுவலா நீங்க போய் சேர்ந்தீங்களா?
0: நான் தனியா தான் இதை முதல்ல ஆரம்பிச்சு. காரைக்காலுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுய உதவி குழுல எப்படி எல்லாம் இதை கொண்டு போவாங்க என்னமும் இல்லாம தான் வந்திருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் ஆரம்பத்துல இருந்து சுய உதவி குழுல இருந்தேன். திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணக்குள்ள இந்த நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்றதை எனக்கு விளக்கமா சொல்லி இருந்தாங்க. வீடியோ ஆபீஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஸ்டால்ஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த கார்னிவல்ல ஸ்டால் கொடுத்திருந்தாங்க, தீபாவளி பஜார், பொங்கல் பஜார், இது எல்லாமே ஃப்ரீ ஸ்டால் கொடுப்பாங்க. அங்கே எல்லாமே வந்து சேல்ஸ் நல்லா இருக்கு. இங்கே லோக்கல்ல எனக்கு ரீச் ஆகிறதுக்கு வீடியோ ஆஃபீஸ் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. குழுலேருந்து எனக்கு லோன் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம்ஸ் அண்ட் சப்சிடிஸ் நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேயும் இருக்கு. ஜேஎல்ஜி மூலியமா ஸ்டார்ட் அப் ஃபண்ட் 1.5 லட்சம் போல கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நம்மளோட பிசினஸ் நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரிங்க. இப்போ நீங்க வெளி மாநிலங்கள்ல தான் உங்களோட மூலப்பொருட்கள் வாங்குறீங்க இல்லைங்களா, இப்போ அந்த ஜூட் பேக் தயாரிக்கிறதுக்கு அது மட்டும் போதுமானதுங்களா இல்ல வேற என்னென்ன அதுக்கு மூலப்பொருட்கள் தேவைப்படுங்க?
0: வேல்யூ ஆடட் தான். நம்ம ஜூட்டை வந்து அது பயிரா கோரப்பில் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி தண்ணியில போட்டு ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சணலாம் மாத்தி வச்சிருப்பாங்க. அதை வாங்கி தான் நம்ம கட் பண்ணி தைக்கிறோம். அதுல வந்து என்ன என்னென்ன ஆட் பண்றாங்கன்னா கலரு, டிசைன் டிசைனான பிரிண்ட்டு, இதெல்லாம் போட்டு தான் அதை இன்னும் வந்து மதிப்பு கூட்டு பண்ணி நமக்கு கொண்டு வராங்க. அதை நம்ம வாங்கி கஸ்டமருக்கு என்ன மாதிரி தேவைப்படும், ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வாங்குவாங்க, இல்லை லஞ்ச் பேக்குக்கு வாங்குவாங்க, இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கான பேக்ஸு. இது நார்மல் பேக்கை விட இது லைஃப் கொஞ்சம் நல்லா வரும்ன்றதுனால இதை வாங்குவாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி தச்சுக்கலாம்.
1: சரி, இப்போ இந்த ஜூட் பேக் பையில நீங்க அதாவது லஞ்ச் பேக்கு, அப்புறம் ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக்கு, வேற என்னென்ன மாடல்ஸ்ல நீங்க தயாரிச்சு வச்சுட்டு இருக்கீங்க?
0: இப்போ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 மாடல் பேக் நம்ம வச்சிருக்கோம். ஸ்லிங் பேக்லயே ஒரு 4 வெரைட்டி ஆஃப் ஸ்லிங் பேக், லஞ்ச் பேக், ஹேண்ட் பேக்லயே 3 டைப் ஆஃப் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு, அப்புறம் கிராசரி பேக் நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ கிட்ட தூக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பை, அதுல இருந்து பெரிய டூல்ஸ் பேக், லக்கேஜ் பேக், டிராவல் பேக்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 20 வகையான பேக் ஐட்டம், பென்சில் பவுச்ல இருந்து பெரிய லக்கேஜ் பேக் வரைக்கும் நம்ம செய்யறோம்.
1: இப்ப திருமண நிகழ்ச்சியில பாப்போம், சீட் பவுச் போட்டு தராங்க, அதே மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் பண்றப்போ நீங்க பண்ணிருக்கீங்களா?
0: நம்ம நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மக்கள் வந்து அவங்களுக்குமே இப்ப நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம நார்மலா எந்த பொருள் கொடுக்கறது, இதை வந்து பையன் கொடுக்கறதே இப்ப வந்து அதிகமா வரவேற்கத்தக்கதா நிறைய பேர் இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 1 வருஷத்துலயே நான் கிட்டத்தட்ட 12,500 பை கிட்ட இது வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: சரிங்க. இப்போ இந்த சணல்

0: குப்பை வந்துட்டு ஒரு பக்கம்னா, வேற ஏதாவது ஒரு மூலப்பொருள் வச்சுட்டு பேக்ஸ் தயாரிச்சிருக்கீங்களா, இல்ல சணல் பையில மட்டும்தான் நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்களா?
1: இது நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணது பை தைக்கிறதுக்கு. நான் அட்டன் பண்ண ட்ரைனிங்கை வச்சு எல்லா விதமான பையும் தைக்கலாம். ரெக்ஸன் யூஸ் பண்ணலாம், நான் ஓவன் யூஸ் பண்ணலாம், சணல் யூஸ் பண்ணலாம், கிளாத் யூஸ் பண்ணலாம். மெக்கானிசம் ஒண்ணுதான், நான் பயன்படுத்துற பொருள்ல தான் என்னோட தொழிலோட வேறுபாடு இருக்கு. நான் முழுக்க முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லின்றத மட்டும்தான் என்னோட டேக்லைனா எடுத்திருக்கேன். நம்ம கிட்ட காட்டன் ஜூட்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். நான் ஓவன் யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நிறைய பேர் வந்து அந்த நான் ஓவனை துணிப்பையனே நம்ம நம்பிட்டு இருக்கோம், அது துணிப்பை கிடையாது, அதுவும் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். அதே மாதிரி ரெக்ஸின் லெதருமே இப்ப ஒரிஜினல் லெதர் கிடையாது, 90% கிட்ட சிந்தட்டிக் லெதர் தான் இருக்கு. சோ அதனால அது எதுவுமே நான் பயன்படுத்தாம ஜூட்டு காட்டன் இது ரெண்டுத்த மட்டும் தான் பயன்படுத்தி நம்ம பேக் வந்து தயாரிக்கிறோம். ஜிப்பரை தவிர மித்த எல்லாமே வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல் தான்.
0: இப்போ நீங்க தயாரிக்கிற இந்த பை எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு உபயோகிக்கலாங்க?
1: இயற்கையான பொருள்னாலே அதுக்கு வந்து வேலிடிட்டி கம்மியா தான் இருக்கும். செயற்கையான பொருளுக்கு மட்டும்தான் லைஃப் லாங் லாஸ்டிங்கா இருக்கும்.

0: பயன்படுத்தி நம்ம பேக் வந்து தயாரிக்கிறோம். ஜிப்பரை தவிர மித்த எல்லாமே வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியல் தான்.
1: இப்போ நீங்க தயாரிக்கிற இந்த பை எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் உங்களுக்கு உபயோகிக்கலாங்க?
0: இயற்கையான பொருள்னாலே அதுக்கு வந்து வேலிடிட்டி கம்மியா தான் இருக்கும். செயற்கையான பொருளுக்கு மட்டும்தான் லைஃப் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இது வந்து குறைஞ்சது நம்ம வச்சிருக்கிறத பொறுத்து 6 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் தாராளமா உழைக்கும்.
1: ஒன்ஸ் நம்ம துவைக்கிறப்போ அந்த கலர் ஃபேட் ஆகிடாதுங்களா, இல்ல அதோட நூல் வந்து விட்டு போகிடுது?
0: இது வந்து நம்ம எப்படி வந்து ரொம்ப தண்ணியில ஊற வச்சுலாம் நம்ம இதை துவைக்க முடியாது. சும்மா தண்ணியில டக்கு நனைச்சு காய போட்டுலாம், இல்ல ஈர துணி வச்சு தொடச்சு மெயின்டைன் பண்ணோம்னா இது லைஃப் நல்லா இருக்கும். இதே வந்து ஆக்ஸ்ஃபோர்டு இந்த மாதிரி வேற வேற டைப் ஆஃப் ஜூட்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு கூட வாஷ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்னாகாது.
1: ஓ, டைப்ஸ் ஆஃப் ஜூட்ஸ் வேற இருக்கு.
0: அது ஆக்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க, வயலோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீவிங் காட்டன்லயே திக்கு காட்டன் மாதிரி இருக்கும் ஜூட்ல.
1: இப்ப நீங்க என்ன ஜூட் பயன்படுத்துறீங்க?
0: நம்ம என்னால எந்தெந்த ஜூட் வகையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ, அது எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: இப்போ ஒரு ஜூட் பேக், இப்ப நிறைய வெரைட்டி சொன்னீங்க இல்லைங்களா, லஞ்ச் பேக்ல இருந்து ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக்னா, இப்போ ஒரு ஜூட் பேக் தயாரிக்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் பிரைஸ் எவ்வளவு இருக்குங்க?
0: என்னோடது ஸ்டார்டிங் நம்ம பென்சில் பவுச்சில இருந்து சின்னதுலேருந்து ஆரம்பிச்சோம். பென்சில் பவுச் 50 ரூபாயில இருந்து அதிகபட்சம் நம்ம கிட்ட 1000 ரூபாய் வரைக்கும் பேக் இருக்கு. அதுக்கு மேலேயும் இருக்கு. நம்ம ஆனா இங்க நான் இந்த சரௌண்டிங்ஸ் பொறுத்ததுனால நான் லிமிட்டேஷன் பண்ணி வச்சிருக்கிறது 50 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 1000 ரூபாய். ஹேண்ட் பேக் ஸ்லிங் பேக் எல்லாமே 400 ரூபாய் 350 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் இருக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: பூங்கொடி, சம்பா நெல் சாகுபடி குறித்து அரியலூர் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் திருமலைவாசன் அவங்க நிகழ்ச்சியில எல்நினோ காலமாற்றம் குறித்து பேசினதை கேட்டியா பூங்கொடி?
3: ஆமாக்கா, இந்த எல்நினோ மாற்றத்தினால நீர் மேலாண்மைய எப்படி பக்குவமா விவசாயத்துக்கு பயன்படுத்துற யுக்தியே சொல்லிருக்காங்கன்னு சொல்லலாம்.
2: கடந்த சம்பா நெல் சாகுபடியில எல்நினோ காலமாற்றத்தினால தகுந்தபடி எது மாதிரியான நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்து உற்பத்தி செஞ்சா நல்லா இருக்குங்கறத பத்தியும் நிறைய மகசூல் கொடுக்குங்கறத பத்தியும் அவங்க சொன்னாங்க, கேட்டியா?
3: சரி சரி செல்வியக்கா, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதியை எப்ப கேக்குறது?
2: வா பூங்கொடி கேப்போம்.
3: காய்கறி கடைகளையோ இல்ல வேற ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லயோ எனக்கு வந்துட்டு ஜூட் பேக் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கொடுங்க.
4: நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போய் இங்க லோக்கல்ல யாருக்கிட்டயுமே நான் அப்ரோச் பண்ணல. நம்ம வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். லோக்கல்ல வந்து நான் அதுக்கு இன்னொரு சர்வீஸ் மைண்டட் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா, வெறுமனே வந்து பிளாஸ்டிக் பேக் பயன்படுத்தாதீங்க சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லை. எல்லாருக்குமே அதோட விளைவு என்னன்றது தெரியும், யாருக்குமே தெரியாம இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு போய் வாங்குவாங்க, கையில பை இருக்காது, கடைக்கார கொடுப்பா வாங்கிட்டு வந்துருவோம். இட் ஹேப்பன்ஸ், எல்லா இடத்துலயுமே நடக்கிற விஷயம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எங்க குறைக்கணும், என்னத்தை தான் பேன் இருந்தாலும் கடைக்காரங்க பயன்படுத்ததான் செய்வாங்க. என்ன பண்றதா இருக்கேன் அப்படின்னா, நம்ம கிட்ட பழைய யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாருக்கிட்டயுமே இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி அதுல பை தச்சு கடைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டா கேரி பேக் பதிலா அந்த பைய அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ட்ரையலா நான் எங்களோட ஊர்ல இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். அதோட ரிசல்ட் பொறுத்து அதை ஃபுல்லா காரைக்கால் ஃபுல்லா பயன்படுத்துறது ஐடியால இருக்கும்.
3: இதனால நிறைய இல்லத்தரசிகளுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ இது விவசாய நிகழ்ச்சி இல்லைங்களா? அதாவது நெல் அறுவடை பண்றதுக்கு நெல்லை சேகரிக்கிறதுக்கு ஒரு சாக்கு பைய தான் வைப்பாங்க. அப்போ அந்த நெல்லுக்கு அந்த சணல் பைக்கு பதிலா ஜூட் பேக் யூஸ் பண்றதுக்கு ஏதாவது நீங்க அந்த அளவுக்கு கேபபிலிட்டி வச்சிருக்கீங்களா?
4: அந்த அளவுக்கு பண்ணலாம், பட் என்னன்னா அந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்காது, விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம கல்கட்டால இருந்து தான் மெயின் சோர்ஸ் வருது. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஸ்டிச்சிங் காஸ்ட் எல்லாமே அதிகமாயிருந்ததுனால அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு இங்க வந்து எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றதுனால அந்த அளவுக்கு பெருசா இன்னும் யோசிக்கல.
3: சரிங்க, இப்போ கம்பேர் டு பிளாஸ்டிக் அண்ட் ஜூட் பேக்ல என்னென்ன பயன்கள் இருக்குங்க?
4: பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியுமானா எனக்கு தெரியாது, அது நடக்குமானு எனக்கு தெரியாது, பட் அதோட யூசேஜ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்ல

0: பிளாஸ்டிக்குமே நம்ம பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பிளாஸ்டிக்கே இல்லைனாலும் நம்மளால எதுவுமே சர்வை பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பிளாஸ்டிக் இப்போ நம்ம வாழ்க்கையில அங்கமாயிடுச்சு. நான் சொல்றது நெகிழி பை மட்டும்தான், ஏன்னா அதுதான் எல்லா இடத்துலயும் போய் நீர்நிலையில அடைச்சிக்கிறது, மிருகங்களுக்கு வயிற்றுக்குள்ள போறது, பிரச்சனை ஏற்படுத்துறது, நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பிளட்ல வர அளவுக்கு தீங்கு ஏற்படுத்துறது அந்த நெகிழி பை தான். அந்த நெகிழி பைக்கு மாற்ற பை ஒன்னு இருக்கணும். அதுக்கு ரெண்டு விஷயம், ஒன்னு நமக்கு செல்ஃபா அவேர்னஸ் இருக்கணும். நம்ம எங்க போனாலும் ஒரு பை கையில எடுத்துட்டு போற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஒரு போன் வெயிட்டை விட பையோட வெயிட் கம்மி தான். அதை நம்ம ஒரு வண்டியிலயோ இல்ல ஒரு ஹேண்ட் பேக்லயோ ஏதோ ஒரு பேக்ல எப்பவுமே ஒரு பை வச்சுக்கிறது மாண்டட்டரியா. நம்ம செல்ஃப் டிசிப்ளின்ல கொண்டு வரணும். அப்பதான் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரொடக்ஷனை நிறுத்திடலாம், வராதுன்றது ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது நடக்குமானா அது எனக்கு தெரியாது. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, நம்ம எப்போவுமே பை எடுத்துகிட்டு போகிறத நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி போடுற குப்பையை குப்பை தொட்டியில் போடணும். சின்ன சின்ன விஷயம் தான். இப்போ நம்ம பாதிக்கப்பட்டதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அந்த பிளாஸ்டிக் பேக் வந்து நிற்கிறதுக்கு காரணம் நம்ம தவற விட்ட சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம வீட்டில் நம்ம கண்ட இடத்துல குப்பை போட மாட்டோம், அதே நம்ம ரோட்டில் போட சொன்னால் போடுவோம். நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கன்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். தைக்கிறதுக்கு நான் பயிற்சி கொடுத்து நான் சம்பளம் கொடுக்க ரெடியாக இருக்கேன், பயிற்சி கொடுக்க ரெடியாக இருந்தாலும் எனக்கு வரத்துக்கு ஃபஸ்ட்டு ஆளுங்க கிடைக்கல. அப்புறம் ஆட்கள் கிடச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்னொன்று வந்து நம்ம காரைக்காலில் இருக்கிறனால இந்த ரா மெட்டீரியல் சென்னையில் மட்டும்தான் கிடைக்குது. ஏதாவது எமர்ஜென்சினா அதுக்கு தேவையான பொருள் எதுவுமே எனக்கு இங்கே காரைக்காலில் கிடைக்காது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு. எதாக இருந்தாலும் வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக்கும் அவ்வளோ வச்சுக்க முடியாது. இது ரெண்டு தான் இப்போதைக்கு நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய சவால்.
1: சரிங்க, இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்குற இல்லத்தரசிகள் என்னன்னா கண்டிப்பா உங்களோட யூனிட்டுக்கு வந்துட்டு வேலை கேட்பாங்க.
0: கண்டிப்பா.
1: இப்போ ஜூட் பேக் மட்டும்தான் நீங்க உற்பத்தி பண்றீங்களா இல்ல பருத்தி பைகளையும் பண்றீங்களா?
0: பருத்தி பையும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான மூலப்பொருள் நம்ம ஈரோடு திருப்பூர்ல இருந்து வாங்குறோம். அதுவும் மக்களோட ரெக்குவயர்மெண்ட், அவங்களுக்கு எந்த சைஸ்ல வேணும் எந்த மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி துணி பை பிரிண்ட் போட்டு சில பேர் அவங்க கடைக்கு பிராண்டுக்கு வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா பேக், அந்த மாதிரி பையும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்.
1: இப்ப பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? நம்ம விவசாயிகள் கிட்ட
0: தறி இங்கி அவ்வளவா இல்லாத காரணத்தினால நம்ம ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்கு. மொத்தமா வாங்கக்குள்ளயும் நமக்கும் மில்லுல இருந்து நேரடியா வாங்கக்குள்ள நமக்கு வந்து விலையும் கட்டுப்படி ஆகணும்ல, இதெல்லாம் பார்க்கக்குள்ள அங்க போய் வாங்க வேண்டியதா இருக்கு.
1: சரிங்க, இப்ப இந்த தொழில தொடங்குறப்போ உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் இருந்ததுங்களா?
0: இப்ப வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனாலதான் என்னால ரன் பண்ணிட்டே இருக்க முடியுது. என் அம்மா அப்பா பசங்களா இருக்கட்டும், முக்கியமா என்னோட கணவர், இவங்க எல்லாரோடைய சப்போர்ட்னாலதான் என்னால இந்த தொழில ஆரம்பிக்கவே முடிஞ்சது. ஏன்னா ஒரு பேங்க் மேனேஜர் வீட்டு பக்கத்துலயே பிரான்ச், ரொம்ப தூரம் டிராவல்லாம் பண்ண வேணாம், மாசம் ஒரு 60-65,000 சம்பளம். அதை விட்டுட்டு நான் இப்போ பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னக்குள்ள ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து ஹெசிடேட் பண்ணாங்க தான், எதிர்ப்பு இருந்தது தான் வீட்டில். அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டு பண்ண வேண்டாம் இதெல்லாம் சரி வராதுன்னு என் கணவர் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. என்ன பண்ணுவோம் பண்ணேன். அவங்க சப்போர்ட் இருக்கிறனால மட்டும்தான் என்னால் இப்பவும் ஸ்டில் என்னால் ரன் பண்ணிட்டு இருக்க முடியுது.
1: இல்லை, இந்த சணல் பை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இயந்திரங்கள்லாம் தேவைப்படும், இது எங்கே வாங்குறீங்க?
0: எல்லாமே வந்து மறுபடியும் சென்னையில இருந்து தான் வாங்குறோம், இங்க கும்பகோணத்துல இருந்து வாங்குறோம். நம்ம நார்மல் தையல் மிஷின் மாதிரி தான், பெரிய பவர் மிஷின். அதுல வந்து உலக்கையை மட்டும் நம்ம மாத்திட்டு நீடில் சைஸ், நம்ம துணி தைக்கிறதுக்கெல்லாம் 12-14 பயன்படுத்துவோம், இதுல வந்து 18-21 அந்த மாதிரியான நீடில் உலக்கையை மாத்திட்டு நம்ம பயன்படுத்துற நார்மல் படல் மிஷின் மாதிரி பவர் மிஷின் யூஸ் பண்ணலாம்.
1: இந்த மிஷின் காஸ்ட் எல்லாம் எவ்வளவு வரும்?
0: 25,000-30,000 வரும்.
1: அவ்வளவுதானுங்களா?
0: ஒரு மிஷினோட காஸ்ட் அவ்வளவுதான் வரும், பிளஸ் நம்ம ஸ்டெபிளைசர் போட்டுக்கிறது.

0: இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு இல்லத்தரசி இந்த தொழிலுக்கு வரணும்னா எவ்வளவு முதலீடு பண்ணணுங்க?
1: ரொம்ப இல்ல, ஒரு 30,000 இருந்தா போதும். தாராளமா ஒருத்தர் தனியா அவங்க வீட்டுல அவங்க மட்டுமே வெறும் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். 25,000 மிஷின், 5,000 ரா மெட்டீரியல், யூடியூப்ல வீடியோ பார்த்து கத்துக்கிறது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், என்ன நம்ம செய்யணும்ன்ற இன்டென்ஷன் வேணும், அவ்வளவுதான்.
0: இந்த பைகள் எல்லாம் இங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க? சமூக வலைத்தளங்கள் மூலமாவா இல்ல உங்ககிட்ட நேரடியா வாடிக்கையாளர் வந்து வாங்கிட்டு போறாங்களா?
1: நம்ம ரெண்டுமே பண்றோம். நேரடியா வந்து யூனிட் பார்த்து வாங்குறவங்களும் வாங்குறாங்க. முக்கியமா பண்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சமூக வலைத்தளங்கள் மூலியமா தான் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உள்ள காலகட்டத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணா மட்டும்தான் நம்ம எல்லா இடத்துமே ரீச் பண்ண முடியும்.
0: கண்டிப்பா.
1: சோ அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதை பயன்படுத்தி தான் ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்குமே செல் பண்ணிட்டு இருக்கேன். நேரடியா இப்போ காரைக்கால்ல பீச்ல கார்னிவல்ல போட்டிருந்தோம், 3 நாள் ஸ்டால் கொடுத்திருந்தாங்க. 3 நாள் எனக்கு 2 நாள் எல்லா ஸ்டாக்குமே முடிஞ்சிருச்சு. 3வது நாள் நைட்டு உட்காந்து விடிய விட தச்சு அடுத்த நாள் காலையில எடுத்துட்டு வந்தெல்லாம் சேல் பண்ணதெல்லாம் இருக்கு. வாங்கின கஸ்டமர் இல்லை. என்னன்னா என்ன பியூட்டினா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 நாள் வாங்கி அது குவாலிட்டி பார்த்து அடுத்த நாள் கண்டினியூஸாக வந்து வாங்கினாங்க. நான் ஸ்டால் போட்டிருக்கிறத தெரிஞ்சு நான் எங்கே ஸ்டால் போட்டிருக்கேனோ அங்கே வந்து வாங்கின கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸும் இருக்குது. ஒரு விஷயம், தரமான பொருள் கரெக்டான ப்ரைஸில் நம்ம கொடுத்தோன்னா மார்க்கெட்டிங் இஸ் சிம்பிள். அது ரீச் ஆகிறதுக்கு டிலே ஆனாலும் ப்ராப்பரான கஸ்டமருக்கு அது போய் கண்டிப்பாக ரீச் ஆகும்.
0: நிச்சயமா. வாழ்த்துக்கள். நீங்கள் வந்துட்டு உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போது உங்களை மாதிரி ஒரு இல்லத்தரசி இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்றதாங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அவங்களுக்கு?
1: கண்டிப்பாக. இப்போ வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டி ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. இப்போ இங்கே வந்த வரைக்கும் இங்கே மக்கள் எல்லாருமே என்ன இருக்காங்க, நம்ம அம்மாவாக இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும், பீங்க ஒரு இல்லத்தரசி அவங்களோட மெயின் கடமையே என்னன்னு பார்க்குறாங்க. காலையில் சமைக்கணும், லஞ்ச் கொடுக்கணும், வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், வீடை கிளீனாக வச்சுருக்கணும். ஸோ அவங்க வந்து அவங்களையுமே கவனிச்சுக்கிறது கிடையாது. அதை தாண்டி அவங்களோட ஆம்பிஷன்ஸ்லாம் எதுவுமே இப்போ அவ்வளோவா வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு இல்லாமல் கிடையாது. இல்லத்தரசிகள் இல்லத்துக்கு மட்டும் அரசிகளாக இல்லாமல் அவங்களும் நாட்டுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். வீடை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி நாட்டையும் பார்த்துக்கிறதுக்கு எல்லா இல்லத்தரசியும் வெளியில வந்தா மட்டும்தான் நம்ம நாடு வல்லரசு நாடா மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய சமைப்பை தயாரிக்கிற முறைகளை இங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. உழைப்பும் தன்னம்பிக்கையும் வந்துட்டு இருந்தால் எந்த துறையிலுமே பெண்கள் சாதிக்க முடியும்னு உங்க உதாரணமா எனக்கு திகழ்ந்துட்டு வராங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நம்ம விவசாய பெருமக்களா இருக்கட்டும், நேர்களா இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா உங்களை அலைபேசி மூலமா தொடர்பு கொள்வாங்க. உங்க அலைபேசி எண் கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா கொடுக்கலாம்.
0: குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, காரைக்கால் மாவட்டம் நிரவி ஆர் கௌசல்யா அவங்களோட அலைபேசி எண் 9789527377. மீண்டும் ஒரு முறை 9789527377. மிக்க நன்றிங்கம்மா.
1: எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கு வந்து என்னோட சணல் பையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்களுக்கு நெகிழி யூஸ் பண்ணாம பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி அக்கா. இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை டாக்டர் திருமலைவாசன் சம்பானல் சாகுபடியில நாற்றாங்கல் முறையே எப்படி புதுமையா பண்ணலான்னு புரியும்படி சொல்லிருக்காங்க.
2: அது மட்டுமா பொங்கடி, சாகுபடிக்கு தகுந்த மாதிரி எப்படி மண்ணை வளப்படுத்துறது, பயிர்கள்ல ஏற்பட பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு என்ன பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம், இப்படி அதிகமான செய்திகளை நல்ல தகவலை எல்லாம் சொல்லியிருக்காங்க.
0: செல்வியக்கா, எல்லினோ மாற்றத்தினால இயற்கை விவசாயமும் சுலபமா பண்ணலான்னு இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றி சிறு தகவல்கள். இந்த திட்டம் பல விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணமாக அமையும். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயிகளின் உழைப்பால் தான் நம் தட்டில் தினமும் உணவு வருகிறது. அந்த உழைப்பை மதித்து விவசாயிகளுக்கு நிதி ஆதரவாக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கிய திட்டம் தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அதாவது PM கிசான். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்குவது. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பயிர் சுழற்சியின் முடிவிலும் எதிர்பார்க்கப்படும் பண்ணை வருமானத்திற்கு ஏற்ப பயிர் ஆரோக்கியம் மற்றும் பொருத்தமான மகசூலை உறுதி செய்ய பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவது நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் ₹6,000 வழங்கப்படுகிறது. இந்த தொகை ஒரு முறையில் அல்லாமல் 3 தவணைகளாக ஒவ்வொரு தவணையும் 2,000 வீதம் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த திட்டம் கடன் வழங்குபவர்களின் பிடியில்

0: நிற்காமல் அவர்களை பாதுகாக்கும் நோக்கமும் மேலும் விவசாயிகள் நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்யவும் உதவுகிறது. கிசான் கிரெடிட் கார்டு, இது விவசாயிகளின் சாகுபடி மற்றும் பிற தேவைகளுக்கு நெகிழ்வான மற்றும் எளிமையான நடைமுறையுடன் ஒற்றை சாளரத்தின் கீழ் வங்கி அமைப்பிலிருந்து போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் ஆதரவை வழங்குவதே கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் நோக்கமாகும். PM கிசான் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அடையாளத்தை சரிபார்க்க EKYC சேவை அவசியமாகும். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெற தங்கள் அடையாளத்தை சரிபார்க்க EKYC சேவை அவசியமாகும். விவசாயிகள் தங்கள் நோயுவர் கஸ்டமர் அதாவது KYC செயல்முறையை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதன் மூலம் அவர்கள் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்து நிதி உதவியை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்யலாம். இத்திட்டத்தின் பயனை பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு மற்றும் நில விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள். விதை, உரம் அல்லது சிறிய விவசாய செலவுகளுக்கு இந்த திட்டம் ஒரு சிறிய ஆதரவாக விவசாயிகளுக்கு இருக்கும். விவசாயம் வளர்ந்தால்தான் நாடு வளரும். விவசாயிகளை ஊக்குவிக்கும் இந்த PM கிசான் திட்டத்தை அறிந்து பயன்படுத்தி பயனை பெறுவோம்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
2: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரிப்பண்பலின் 100.3 நேரம், 8 மணி.

0: சிந்தனை துளி. வாகனத்தில் மெதுவாக செல்வோம். வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. காதோடு கானம் பாடும் கற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இனி நேயர்கள் கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கெடுக்கலாம். 0-4-3-6-8 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2-3-1-2-3-1 என்ற எண்ல இணையலாம். 2-9-9-4-8-0 என்ற எண்ல இணையலாம். 2-9-9-5-8-0 என்ற எண்ல இணையலாம். இது மட்டும் இல்லைங்க, 9-5-6-6-4-2-7-2-3-1 என்ற அலைபேசி எண்ணிலும் இணைஞ்சி உங்களுக்கு பிடிச்ச இடைக்கால பாடலை கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். இது காற்றில் வரும் கானம். அதோட நம்ம ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம், உங்கள் பார்வையில் நட்பென்றால் இதுதான் என எதை சொல்வீர்கள்? உங்கள் பார்வையில் நட்பென்றால் இதுதான் என எதை சொல்வீர்கள்? இதில் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். எஃபியிலையும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். எஃபி போஸ்டில் இதே கேள்வியோட நம்மளோட இமேஜ் வந்திருக்கு, நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் போடலாம், உங்களோட பேரும் படிக்க கொடலாம். இது காற்றில் வரும் கானம். உங்கள் பார்வை

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், தனிஷ் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ், நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
0: காதோடு கானம் பாடும் இன்பக் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் காத்திருக்கிறார்கள் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பங்கெடுக்க. இப்ப முதல் நேயரை அழைப்போம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சரி,
6: செந்தில் கண்ணன் பேரலம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
6: எனக்கு நட்பு காலப்படத்துல இருந்து மீசைக்கார நண்பா பாடல எல்லாருக்காகவும் போடுங்க, உங்களுக்காகவும். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: நேர்களை, நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ் செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னாசாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ் செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம். திருப்பூர்ல குமார் பேசுறேன் மேடம்.
7: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு
8: என்னன்னு சொல்லுங்க. நீ ஒரு அந்த பாடு பாடுங்க.
7: கண்டிப்பா.
9: முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: பூராசன் சிங் அதிரடி ஆடி தள்ளுபடி. முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காதோடு காணம் பாடும் இன்ப காற்றலை இது காரைக்கால் 100.3 உங்கள் பண்பலை. காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நாகை மாவட்டம் கருங்கணிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
3: பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க.
4: நாயகன் படத்திலிருந்து நீ ஒரு காலம்.
3: கண்டிப்பா கொடுத்துடலாம். பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி விளம்பரங்களையும் சரி பார்த்துக்கலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ். கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லாமது. மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரெடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். மளிகைப் பொருட்களையும் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரெடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை.

0: கொண்டது சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நேயர் கேட்ட பாடல்.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. காரைக்கால்

0: ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: செங்கல் சுளி மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சாவூர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர்கோயில் வசந்தா மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: திருமணத்துக்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
7: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்
1: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாளை மாலை 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
2: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
1: இரவு
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுங்க.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லிடுங்க.
1: முன்னு மனம் படத்துல இருந்து நித்தினத்தன் நிலச்சு வருங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.

0: நேயர்களில் இதுவரை கொண்டாடி குதுகலித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் காற்றில் வரும் காணும் இந்நிகழ்ச்சி விளம்பரதார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணம் இந்நிகழ்ச்சி விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: உரைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. உங்கள்
0: காதோடு கானம் பாடும் இன்பக் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நம்ம பாடலோட சேர்த்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். உங்கள் பார்வையில் நட்பென்றால் இதுதான் என எதை சொல்வீர்கள்? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லையா, அதுக்காக தான் இந்த கேள்வியோட நம்ம காற்றில் வரும் கான நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் 29 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களும் காத்திருப்பாங்க இல்லையா, பாடலுக்காக நேயரும் காத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் கொடுக்க போகிறோம். இப்போ கமெண்ட்ஸை கொஞ்சம் படிச்சுட்டு அவங்களுக்கான பாடலை நம்ம கொடுக்க போகிறோம். கள்ளம் கபடம் இல்லாமல் எதையும் எதிர்பாராமல் அன்பை பகிர்ந்து கொள்வதே சிறந்த நட்பு அப்படின்னு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. யாருன்னா காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர்.

0: பூத்துறை செல்வகுமார். இரவு வணக்கம் சொல்லிட்டு கர்ணன் துரியோதனன் இதிகாசம் அளவிற்கு இல்லாமல் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் நட்பு சிறப்பாக இருக்கும் என அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறாங்க. நட்புக்கு ஈடு இணை இல்லை. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் போல கண்ணெதிரி நீங்கள் கேட்ட கேள்வி விட்டுட்டு பாட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க. செந்தில் கண்ணன் பேரலம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல். நட்புக்கு எல்லை எல்லைக்கோடே இல்லை. நட்பு என்றாலே சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், நிகழ்வுகள் இதுதான். இன்னும் நிறைய இருக்குது, பட்டியல் நீளும். வேண்டாம் வேண்டாம், பட்டியலை முடிச்சுக்கலாம். அயோத்துரை அசோக் ராஜ் கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்பாராமல் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே உண்மையான நட்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், தேவைப்படும் நேரத்தில் தோளாக நின்று துன்பத்தில் துணையாக இருந்து வெற்றியில் மனதார மகிழ்பவனே உண்மையான நண்பன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம், நட்பென்றால் சிறு சிறு மனக்கசுபுகள் வந்தே ஆக வேண்டும். வந்தால்தான் பிரிவு வந்த பிறகு மறுபடி சேர்ந்து பாருங்கள், அதுதான் நட்பு. நண்பனின் குறைகளை நண்பனிடமே சொல்வதுதான் சிறப்பு, சொல்வதுதான் நட்பு, அடுத்தவர்களிடம் சொல்வது நட்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நட்பு என்பது நாம் தேடி பெறும் வரம். அது சோகத்தில் கை கொடுத்து சந்தோஷத்தில் உடன் நிற்கும் தூய்மையான உறவு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்துருக்குறாங்க. திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக துடிப்பவர்கள் தான் நல்ல நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய வணக்கம் மட்டும்தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கருணாநிதி வீரநல்லூர். புவனகிரி சுமதி பாபு, நம்மிடம் பழகுவதற்கு முன் எந்த விஷயத்தில் நம்மிடம் நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது, அந்த எண்ணத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை இதுதான் நட்பு என புவனகிரி சுமதி சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலபுத்தூர் கடக்கம் கிராமத்திலிருந்து ஐங்கரன் தரணி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துன்பங்களில் தோல் தருவது தட்டி தருவது உயிர் நண்பனின் ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நம்மிடம் எந்த எதிர்பார்ப்பும் பழகாத நினைக்காது தான் உண்மையான, எதிர்பார்ப்போடு பழகாதவங்க தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மணக்குடி ராஜேந்திரன், நல்ல நண்பன் உங்கள் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தனியாக சந்திக்க வேண்டாம் என்பதற்காக உங்களுடன் நடந்து வருவான், அதுவே உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடம்போடு வாழ்வு நல்ல பெருமான் இரவு வணக்கத்தை சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ பாட்டு வருது
1: கேட்டுறேன்.

0: திருவாரூர்
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
6: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
5: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
6: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
5: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
10: திருவாரூர் மாவட்டம் திருவள்ளூர் மேடம்.
9: ஆ சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்க.
10: படம் ஆவாரம் பூ.
9: ஆ
10: பாடல் சாமிக்கு சொல்லி வச்சு.
9: கண்டிப்பா வரும். பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். மேமாத்தூர் அமுதா சேகர், சந்தோஷம் கவலை பகிர்ந்து பேச வைக்கும் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எந்த சூழ்நிலையானாலும் வாழ்க்கையில் ஏழை மற்றும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்துகின்ற உண்மையான தோழமை, பதவி பகட்டு காட்டாத நட்பு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. ரவிக்குமரன் தனிக்கோட்டகம் திரலேந்து. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாளப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி. தோழன் என்பவன் தட்டி கொடுப்பவன், கஷ்டமான நேரத்தில் தட்டி தோள் தருவது என் நண்பன். ரெட்டிப்பாளையம் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. காரைக்கால் நளினி, நம்மால் முடிந்த உதவியை செய்வது அது நமக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதுமே நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நண்பர் உங்களோட பார்வையில் நட்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நன்னிலம் அம்பளவாணன், நட்பு என்பது எதிர்பார்ப்புகள் இல்லாத நிபந்தனையற்ற அன்பு. இன்பத்திலும் துன்பத்திலும் தோள் தருவது, தட்டி கொடுப்பது, பக்கபலமாக நின்று கை கொடுப்பது, துணையாக இருப்பது தான் நண்பன். எக்காலத்திலும் தயங்காமல் இருப்பது தான் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு தோழியை பற்றி சொல்லவே இல்லை அவங்க, நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உதிரம் பகிர்ந்து பிறக்கவில்லை ஆனாலும் உடன்பிறப்பாய், உரிமையோடு சண்டை போடுவாய், ஆனால் உனக்காக உலகையே எதிர்ப்பாய், காலங்கள் நம்மை பிரித்தாலும் கலங்காதது நம் நட்பு மட்டுமே அப்படின்னு கவிதை வடிவில் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, தங்களுக்கு இனிய இரவு வணக்கம். வணக்கங்க உங்களுக்கும். குடும்ப நட்பை காட்டிலும் இவ்வுலகில் சிறந்தது இப்பிரபஞ்சத்தில் கிடையாது, உண்மைங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்திலேயே நட்பு இருக்கும்போது வெளில ஏன் தேடுவானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? காரைக்கால் மேலே ஓடுதிரை சேப்பு விஜயராகவன். நேர்கிட்ட பாட்டை இப்போ கொடுத்துடலாம்.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனுஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
2: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
2: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
4: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
5: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஷாஜா நஜமுதீன். நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா.
4: சரி, உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன பாட்டு வேணும்?
5: யஜமான் திரைப்படத்துல ஒரு நாளும் உனை மறவாத.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.

இப்போது நம்ம நிகழ்ச்சிக்கு கருத்துக்கள் தெளிவித்த, அதாவது நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்கள் பார்வையில் நட்பென்றால் இதுதான் என எதை சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் நட்பு அப்படின்னு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம அந்த கேள்வியாக வச்சுருந்தோம். அந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து நமக்கு அதுக்கான கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயரை நம்ம பார்த்துருவோம். சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடன் பழகுவது தான் சிறந்த நட்பு, சுப நிகழ்வு துக்க நிகழ்வு எதுவானாலும் அதுவே சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதி அண்ணம்பேட்டையிலேருந்து, எதையும் எதிர்பாராமல் கிடைப்பது நட்பு என்றும் பந்தம் நட்பு அனைத்திலும் மேலானது தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகூர் அலோன்ஸ் ராஜ், தனக்கு வெளிநாடு செல்லுகின்ற வாய்ப்பு வந்தது தன்னுடைய நண்பன் ஏழ்மை நிலையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான் என்று நினைத்து தனக்கு வந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்து அவனை உயர்ந்த நிலையில் வைத்து அழகு பார்த்த அதுதான் உண்மையான நட்பு. இந்த மாதிரி நட்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு வரம் தான் சொல்லணும் இல்லையா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரகுபதி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவித்ர மாணிக்கத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, பொதுவாக நட்பு என்றால் ஈகோ இல்லாமல் எதையும் விட்டு கொடுப்பது அதுதாங்க நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெம்மேலி நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததான் நட்பு, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் எதிலும் விட்டு கொடுக்காமல் நம் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தாலே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜான் ஹஜா நஜ்முதீன், நட்பு என்பது ஒரு புனிதமான உண்மையான இருக்க வேண்டும், சுக துக்கங்களில் பங்கெடுப்பது நம் நண்பன் தவறான வழியில் செல்லும் நேரத்தில் திருத்தி அந்த நட்பனை நல்வழிக்கு கொண்டு வருவது அந்த நட்பு அமைய வேண்டும். நட்பில் பொருளாதார விஷயங்களில் மிகவும் கவனம் தேவை, ஏனென்றால் பணத்தால் பிரிந்து எத்தனையோ நண்பர்களை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அட்வைஸாகவும் கொடுத்துருக்குறாங்க கொடிக்கால் பாளையத்திலேருந்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கலாவதி ராஜ்மோகன், எரவாஞ்சேரியிலேருந்து கொடுத்துருக்காங்க, நட்பு என்பது விலைமதிப்பற்ற வரம், ரத்தம் இல்லாத உறவு, இதயத்தில் இருக்கும் கனவு, சிரித்தாலும் அழுதாலும் உடன் வருவது சொந்தங்களை விட மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேயர் கேட்ட பாடல் வருது, காற்றலையில் கேட்டு ரசிங்க.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்று வரும் கனவு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நிறைய நேயர்கள் நமக்காக கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, கேள்வி கேட்டாங்களே அதுக்கு பதில் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. அவங்கள படிக்கலன்னா அவங்களுக்கு வருத்தம் வரும் இல்லையா, அதனால நம்ம கமெண்ட்ஸ் பக்கம் போயிடலாம். எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கள்ளம் கபடமற்ற சமயத்தில் உதவுகின்ற குணம்தான் சிறந்த நட்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பட்டணம் நளினி சங்கர், நட்பென்றால் நாங்கள் நான்கு தோழிகள் சிறுவயது முதல் இன்று வரை எங்கள் நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன சந்தோஷம், சின்ன சின்ன கோபங்கள் என்றாலும் நட்பிலும் ஒன்று இருந்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நட்புடன் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடை குட் நைட் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தெய்வத்திற்கு சமமானது நட்பு, உலகில் சிறந்தது நட்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு திருவாரூர் மருதப்பட்டினம் இருவேலி ரேவதி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்விதமான வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் நீ பெரிதா நான் பெரிதா என்ற யூகோ இல்லாமல் நம் கண்களில் கண்ணீர் வரும் போது அதை துடைப்பதை விட கண்ணீரே வராமல் பார்த்து கொள்வது தான் உண்மையான நட்பு. நம்மிடம் எவ்விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நம்மை நமக்காகவே நேசிப்பவர்கள் தான் சிறந்த நட்பு. நாம் மனதில் நினைப்பதை எல்லாம் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளும் உன்னத உறவு தான் நட்பு. நம்மை புரிந்து கொள்ளாத 1000 நண்பர்களை விட நம் நட்பை நேசிக்கும் ஒரே ஒரு நட்பு கிடைத்தால் போதும், வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நிறைவான பாடலை கேட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சி விளம்பரத்தார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.

0: Pura Sons, Nagapattinam. முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது காற்றில் வரும் காணம். அடுத்து வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

0: Chirag Jha from Sports Desk.
1: And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches 100 Freak nationwide anti-drug campaign, asserts drugs-free youth crucial for developed India. SBI Research raises India GDP growth estimate to 7% in first quarter of current fiscal. Delhi government announces 7.5 lakh rupees compensation for families of prisoners dying unnaturally in jail. Flood situation in Odisha improves as Mahanadi River recedes. Rainfall intensity decreases in Kerala, bringing relief to people. In Indonesia, 5 persons killed and 41 missing after ferry catches fire off Madura Island. Curtains to come down on Commonwealth Games 2026 tonight. Ahmedabad to receive baton at closing ceremony, marking India's formal transition as host of the Centenary 2030 edition. That's all in the news at 9. Good night.
2: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள், இது காரை பண்பலை 100.3. சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்குறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: ராஜகம்பீரராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு பதி

0: நந்தினியும் மணிமேகலையும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். தன் மனத்துள்ளே இருக்கக்கூடிய மிக மிக அந்தரங்கமான விஷயத்தை நந்தினியிடம் பகிர்ந்து கொள்ள மணிமேகலை விரும்புகிறாள். ஆனால் நந்தினியோ, நமக்குள் பழக்கம் ஏற்பட்டு முழுவதுமாக ஒரு நாள் கூட ஆகவில்லையே, அதற்குள் இப்படி சொல்லுவது சரியாக இருக்குமா என்று மணிமேகலையிடம் வினவ, மணிமேகலை, இல்லை, உங்களை பார்த்தால் எனக்கு மிகுந்த நம்பிக்கையாயிருக்கிறது, ஆகையினால் உங்களிடம் என் அந்தரங்கத்தை நான் பகிர்ந்து கொள்ள அவாவுகிறேன் என்று கூறுகிறாள். அவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. உருவெளி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா?
1: சில சமயங்களில் அப்படி தோன்றும்.
2: ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
1: ஏன், நாடகம் கூட பார்த்திருப்பாயே. கம்சனுக்கு கிருஷ்ணன் பேரில் ரொம்ப துவேஷம், ஆகையால் கண்ட இடமெல்லாம் கிருஷ்ணனாகத் தோன்றியது. கத்தியை வீசி வீசி ஏமாந்து போனான். நப்பின்னை என்னும் கோபிகைக்கு கண்ணன் மீது ரொம்ப ஆசை. அவளுக்கும் கண்ணன் உருவம் இல்லாத இடத்திலெல்லாம் தோன்றுமாம். தூணையும் மரத்தையும் நதியையும் வெள்ளத்தையும் கண்ணன் என்று கட்டித்தழுவிக் கொள்ளப் போய் ஏமாற்றம் அடைவாளாம்.
2: அடியே மணிமேகலை, உன்னை அந்த மாதிரி மயக்கிவிட்ட மாயக்கண்ணன் யாரடி?
3: அக்கா, முதன் முதலாக 4 மாதத்துக்கு முன்னால்தான் அவரை நான் நேரில் பார்த்தேன். அதற்கு முன்னால் என் தமையன் கந்தமாறன் அவரை பற்றி அடிக்கடி சொல்லியிருந்தான். அப்போதெல்லாம் அவர் உருவம் என் கண்முன் தோன்றுவதில்லை. ஒரு தடவை பார்த்த பிறகு அடிக்கடி என் கனவில் தோன்றி வந்தார். பகலிலும் சில சமயம் எதிரில் அவருடைய உருவம் நிற்பது போல இருக்கும்.
2: நேற்று கூட அந்த மாயாவியின் ஒருவழி தோற்றத்தை நீ கண்டாயல்லவா?
4: ஆமக்கா, உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
2: என்னிடம் மந்திர சக்தி உண்டு என்பதை பற்றி உனக்கு யாராவது சொல்லவில்லையா?
4: ஆம், சொன்னார்கள். அது உண்மைதானா அக்கா?
2: நீயே பரீட்சித்து தெரிந்து கொள். உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த யௌவன சுந்தர புருஷனை யாரென்று வேண்டுமானாலும் என் மந்திர சக்தியினால் கண்டு சொல்லட்டுமா?
4: சொல்லுங்கள் பார்க்கலாம்.
2: எனக்கும் அவர் பெயரை சொல்லும் கூச்சமா இருக்கிறது. நந்தினி சிறிது நேரம் கண்ணிமைகளை மூடிக்கொண்டிருந்து விட்டு திறந்து, உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசைக்காதலன் வானர்குலத்தில் வந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் இல்லையா என்றாள்.
4: அக்கா, உங்களிடம் மந்திர சக்தி இருப்பது உண்மைதான் என்றாள் மணிமேகலை.
2: அடிப்பெண்ணே, எப்போது உன் உள்ளத்தை அவ்வளவு தூரம் ஒருவருக்கு பறிகொடுத்து விட்டாயோ? அப்போது ஏன் உன் தமையனிடம் அதை பற்றி சொல்லவில்லை? மதுராந்தகருக்கு ஆசை காட்டுவானேன்?

0: கரிகாலரை இங்கே தருவித்து வீண் பிரயத்தனம் செய்வானேன்? என்னை அனாவசியமாக இங்கே வரவழைப்பானேன்?
1: அக்கா, என் தமையன் கந்தமாறனுக்கு அவரை பிடிக்கவில்லை.
0: அழகாயிருக்கிறது. உன் தமையனா கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான்? ஆனால் கந்தமாறன் தானே வந்தியத்தேவனை பற்றி உனக்குச் சொன்னான் என்றாய். இங்கே அவனை கூட்டிக் கொண்டு வந்ததும் உன் தமையன்தானே?
1: ஆமாம், கந்தமாறன் தான் அவரை பற்றி சொன்னான். அந்த புறத்துக்கு ஒரு நாளுக்கு அழைத்து கொண்டும் வந்தான். ஆனால் பிற்பாடு அவன் மனம் மாறிவிட்டது. அதற்கு காரணமும் இருக்கிறது. தஞ்சாவூரில் என் தமையனை அவர் கத்தியால் குத்திவிட்டாராம்.
0: அக்கா, உங்கள் அரண்மனையிலே என் தமையன் காயத்தோடு படுத்து கிடந்தானாமே? உங்கள் அன்பான பராமரிப்பினால்தான் அவன் உயிர் பழைத்து எழுந்தானே? நான் செய்ததை உன் தமையன் அதிகப்படுத்திக் கூறுகிறான். அது போனால் போகட்டும். இப்போது நீ என்ன செய்வாய்? உன் மனத்தை கவர்ந்தவன் இப்படி உன் தமையனுக்கு விரோதியாகிவிட்டானே.
1: ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா?
0: இவர் என்றால் யார்?
1: அவர்தான். நீங்கள் சற்று முன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கந்தமாறனை அவர் குத்தவே இல்லை என்று ஆணையிடுகிறார். வேறு யாரோ குத்தி தஞ்சாவூர் கோட்டை மதில் ஓரத்தில் போட்டிருந்தார்கள் என்றும் அவர் எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றியதாகவும் சொல்லுகிறார்.
0: இதை எப்போதடி அவர் உனக்கு சொன்னார்?
1: நேற்றுதான்.
0: நேற்று அந்த வந்தியத்தேவனை நீ நேரில் பார்த்தாயா என்ன?
1: அவனுடைய உருவழி தோற்றத்தைக் கண்டதாகல்லவா கூறினாய்?
0: அதுதான் அக்கா, எனக்கு ஒரே மனக்குழப்பமாயிருக்கிறது. நேற்று நான் பார்த்தது அவரா அல்லது அவருடைய உருவழி தோற்றமா என்று தெரியவில்லை.
1: நேற்று நடந்தவற்றை எண்ணினால் எல்லாம் ஒரு கனவு மாறி இருக்கிறதக்கா.
0: சில சமயம் மனிதர்கள் செத்துப்போனால் அவர்களுடைய ஆவி வந்து பேசும் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா?
2: இந்த கேள்வியை கேட்டபோது மணிமேகலையின் குரலில் அளவில்லாத பீதி துணித்தது. நந்தினியின் உடலும் நடுங்கிற்று. எங்கேயோ உச்சி முகட்டை பார்த்த வண்ணம்,
0: ஹாம், உண்மைதான். அற்பாயுளில் மாண்டவர்கள் ஆவி அப்படி உயிரோடு இருப்பவர்களை வந்து சுற்றும். ஒருவருடைய தலையை வெட்டி கொன்று விட்டவர்களென்றால் சில சமயம் தலை மட்டும் வரும், சில சமயம் உடம்பு மட்டும் தனியாக வரும், இன்னும் சில சமயம் இரண்டும் தனித்தனியாக வந்து பழிவாங்கினாயா என்று கேட்கும் என்றாள். பிறகு மணிமேகலையை பார்த்து உரத்த குரலில்,
1: அடிப்பெண்ணே, நீ எதற்காக இந்த கேள்வி கேட்டாய்? உன் காதலனுக்கு அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கும் என்று பயப்படுகிறாயா? உன் மனதில் இந்த சந்தேகத்தை யார் கிளப்பிவிட்டார்கள் என்றாள்.
3: இந்த அரண்மனையின் ஆவேசக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அனுப்பினேன். அவனை யாரோ நேற்றிரவு அடித்து போட்டு விட்டார்களாம். அவனுக்கு பதிலாக அவன் பொண்டாட்டி தேவராட்டி வந்தாள். அவள்தான் சொன்னாள்.
0: சீச்சி, அதையெல்லாம் நீ நம்பாதே.
1: எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. வெறும் ஆவி வடிவமாயிருந்தால் தொட முடியாதல்லவாக்கா?
0: ஆவியையும் தொட முடியாது, உருவழி தோற்றத்தையும் தொட முடியாது.
1: நீ ஏன் கேட்கிறாய்?
0: உன் உள்ளத்தை கவர்ந்தவனை நீ நேற்று தொட்டு பார்த்தாயா என்ன?
1: அதுதான் ஒரே குழப்பமாயிருக்கிறது. தொட்டு பார்த்தது போலவும் இருக்கிறது, ஆனால் வேறு சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் சந்தேகமாகவும் இருக்கிறது.
0: நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன்.
1: ஆகட்டும் அக்கா, நான் ஏதாவது முன்பின்னாக உளறினால் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், சரியா
0: என்றாள் மணிமேகலை. பிறகு அவள் கூறினாள்,
4: நேற்று நான் கிட்டத்தட்ட இதே நேரத்தில் இங்கே இருந்தேன். என் தமையன் சொல்லி போயிருந்தபடி தங்களுக்கு இங்கே வேண்டிய சௌகரியமெல்லாம் பணிப்பெண்கள் சரியாகச் செய்கிறார்களா என்று கவனிப்பதற்காக வந்தேன். ஒருமுறை இதோ இருக்கும் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து கொண்டிருந்தேனா?
0: உன் அழகை நீயே பார்த்து கொண்டிருந்தாயாக்கும்.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையக்கா. என் முகலட்சணம் எனக்கு தெரியாதாக்கா?
0: உன் முகலட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதியும் இந்திராணியும் மேனகையும் ஊர்வசியும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்களா?
1: அவர்களெல்லாம் உங்கள் கால் தூசி பெறமாட்டார்களக்கா.
0: சரி சரி, மேலே சொல். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாய்.
4: அப்போது திடீரென்று இன்னொரு முகம் கண்ணாடியில் தெரிந்தது. என் முகத்துக்கு அருகில் தெரிந்தது.
0: அது உன் காதலன் முகம்தானே?
4: ஆமாம், எனக்கு தூக்கி வாரி போட்டது.
0: எதற்காக தூக்கி வாரி போட வேண்டும்? நீதான் அடிக்கடி அவனுடைய முகத்தை கனவில் பார்ப்பதுண்டு என்று சொன்னாயே.
4: அதற்கும் இதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. கனவில் வரும்போது எதிரே சற்று தூரத்தில் தெரியும். உருவழி தோற்றத்திலும் அப்படித்தான். ஆனால் இங்கே பின்னால் இருந்து
1: சொல்ல கூச்சமாயிருக்கிறது.
0: பாதகமில்லை, சொல்லடி கள்ளி.
1: பின்னாலிருந்து கன்னத்தில் முத்தமிட வருவதைப் போல இருந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன், ஒருவரும் இல்லை. பிறகு கண்ணாடியிலும் அந்த முகம் தெரியவில்லை.
4: எனக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று.
1: இந்த அறைக்கு பக்கத்தில் உள்ள வேட்டை மண்டபத்தின் ரகசிய கதவை திறந்து காட்டினேன் அல்லவா? நேற்று கண்ணாடி அந்த கதவுக்கு நேரே வைத்திருந்தது. ஆகையால் அந்த கதவை திறந்து வேட்டை மண்டபத்திலிருந்து யாராவது எட்டி பார்க்கிறார்களா என்று தோன்றியது.

0: அப்படி இருக்க முடியாது என்றும் எண்ணினேன். அந்நிய புருஷன் ஒருவன் இந்த வேட்டை மண்டபத்தில் எப்படி வந்திருக்க முடியும்? ஆயினும் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக கதவை திறந்து வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன். நந்தினி இதற்குள் ஆர்வத்துடன் கேட்கத் தொடங்கியிருந்தாள். வேட்டை மண்டபத்தில் அந்த திருடன் ஒளிந்திருந்தானா, அகப்பட்டு கொண்டானா என்று கேட்டாள்.
1: என்னோகா, அவரை திருடன் என்கிறீர்களே?
0: திருடன் என்றால் நிஜ திருடனா? உன் மனதை கவர்ந்த திருடன் என்று சொன்னேனடி கள்ளி. அவன் வேட்டை மண்டபத்தில் இருந்தானா?
2: அதுதானே அதிசயம். அவர் அங்கே இல்லை. அதற்கு பதிலாக எங்கள் அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அந்த அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான்.
0: அவனுடைய முகம் அய்யனார் கோயில் வாசலில் உள்ள காடுவெட்டி கருப்பன் முகம் மாதிரி இருக்கும்.
2: இங்கு வேறு யாராவது வந்ததுண்டா என்று கேட்டேன். இல்லை என்று சாதித்து விட்டான்.
0: அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா?
2: அது என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது.
0: திருட்டு தானே வெளியாகட்டும் என்று நான் இந்த அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன்.
3: திருட்டு வெளியாயிற்றா?
2: கேளுங்கள், நான் இந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் யாராவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன்.
3: பேச்சுக்குரல் கேட்டது.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: நேயர்களே, கதையின் இந்த பகுதி கேட்டுக்கிட்டு வர்ற நமக்கு ஒரு சுருக்க குறிப்பா பொழிப்பா அமைஞ்சிருக்குது. மணிமேகலையின் வெளிப்படைத்தனத்தை நல்லா பயன்படுத்தி தனக்கு தெரிய வேண்டிய செய்திகளை சாமர்த்தியமா போட்டு வாங்குறதுல நந்தினி மும்முரமா இருப்பதை பார்க்கிறோம். பேரழகியான பழுவூர் இளையராணிக்காக பொருத்தப்பட்டிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் அவள் வர்றதுக்கு முன்னால தன் முகத்தை பார்த்து, இப்படி ஒன்றும் என் முகம் அழகில் குறைந்ததன்றுன்னு தனக்குத்தானே முடிவு பண்ணி மணிமேகலை திருப்தி அடைஞ்சது நினைவிருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணின் மனக்கோட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட நந்தினி இந்த உரையாடலுக்கு நடுவில், உன் முக லட்சணத்துக்கு என்ன குறைவு வந்தது? ரதி, இந்திராணி, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு தூக்கி வச்சு தன் வலையில் முழுமையாக சிக்க வச்சதை பார்க்குறோம். சந்தேகத்தோடு தன்னை விசாரிக்க வந்த பெரிய பழுவேட்டரையரையே மன்மதன்னு புகழ்ந்து ஒரேடியாக வீழ்த்திட்டாளே. காணும் பொருளில் எல்லாம் கண்ணனையே கண்டு ஏங்குற மகளின் நிலையை பார்த்து தாய் கலங்குற காட்சியை நம்மாள் வர்ணித்திருக்கிறார். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும், நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்றாலும் என்றி நம் மையல்கள் செய்தார் என்னுடைய கோமளத்தையே. கந்தமாறன் முதுகில கத்தி குத்து பத்தின பேச்சில் நடந்த சுவையான பகுதி. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படி மணிமேகலை சொன்ன போது குறுக்கிட்டு நந்தினி கேட்டாள். இவர் என்றால் யார்? கொஞ்சம் தயங்கி மறுமொழி வருது. அவர்தான் நீங்கள் சத்துமுன் பெயர் சொன்னீர்களே, அவர்தான். கணவன் பெயரை சொல்லக்கூடாது, சொன்னால் அவரது ஆயுள் குறையும்னு ஒரு நம்பிக்கை தொன்று தொட்டு இருந்து வருது அல்லவா? இன்றைக்கும் மகன் அல்லது மகள் பெயரை சொல்லி இன்னாரின் அப்பான்னு குறிப்பிடுற வழக்கம் நிலவுது. கணவனை விழிக்கும்போது கூட என்னங்க அதே அப்பான்னு கூட அழைச்சி பேசுறத பார்க்குறோம். இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் கண்டீரேன்னு விழிப்பாங்களாம். இதோ பாருங்கன்னு பொருள். மணிமேகலே வந்தியத்தேவனை கணவனாக வரித்து விட்டாளே காடு வெட்டி கருப்பன். அய்யனார் கோவில் வாசலில் காவல் நிற்கும் தெய்வத்துக்கு கருப்பசாமி, கருப்பண்ணசாமி இப்படி பொது பெயர்கள் உண்டல்லவா? இந்த பெயர்கள் ஊருக்கு ஊர் வேறுபடுறதையும் பார்க்குறோம். காடு வெட்டி கருப்பன், சங்கிலி கருப்பன், 18ஆம் படி கருப்பன் இப்படி. வரலாற்றில் காடு வெட்டி என்கிற தொடர் பெரும்பாலும் பல்லவர்களை குறிக்குது. காடு திருத்தி நாடு அமைச்சதால காடவன், காடவர்கோம் என்றெல்லாம் பல்லவர்களை குறிப்பிடுறாங்க. பல்லவர் கல்வெட்டுகளை மட்டுமன்று வேற்றரசர் கல்வெட்டுகளிலும் இந்த தொடர்களை காணலாம். நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேரம் 9:30. நேர்கள் இனி கேட்கலாம், ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
4: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

இன்றைய இசை ஊஞ்சல் தாளட்ட வருகிறது. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதயத்தை திருடாதே. இதயத்தை திருடாதே இந்த திரைப்படம் 1989 மணிரத்னம் இயக்கத்தில், இளையராஜா இசையில், ஸ்ரீராம் ஒளிப்பதிவுல, லெனின் விஜயன் தொகுப்புல வெளியான ரொம்ப அழகான திரைக்கதை அமைஞ்ச ஒரு படம். தமிழ் வெளியானது இது தெலுங்கு திரைப்படமான கீதாஞ்சலியின் தமிழ் பதிப்பு. இதுல நாகார்ஜுனா, கிரிஜா ஷெட்டார், விஜயகுமார், ராதாபாய் இப்படி எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இதோட கதை சுருக்கத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்டை கேட்டு வாங்க. இதயத்தை திருடாதே படத்திலிருந்து சித்ரா இளையராஜா, அதாவது சித்ரா பாடி, இளையராஜா இசையமைத்த பாடல், எல்லோருக்கும் பிடிச்சமான பாடலும் கூட.

0: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
1: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
0: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
1: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
0: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகையை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் தாளாட்டி கொண்டிருப்பது இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வரவேற்கின்றன. இந்த இதயத்தை திருடாதே படத்தின் கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் வாழ்க்கையின் இறுதி நாட்களை அமைதியாக கழிக்க மலைப்பகுதிக்கு செல்கிறார். அங்கே சந்திக்கும் துருதுருப்பான இளம்பெண் கிரிஜா ஷெட்டார் ரொம்ப

திருப்பா நடிச்சிருப்பாங்கங்க. எந்த அளவுக்கு நாகார்ஜுன் வந்து அமைதியான கேரக்டர்ல நடிச்சிருக்காரோ, இவங்க ரொம்ப துருதுருப்பா நம்ம பார்க்குற அத்தனை பேருமே துள்ளல் அந்த இதோட நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு துள்ளல் பெண்ணாக வருவாங்க. இந்த இளம்பெண்ணின் மூலம் வாழ்க்கையில் அர்த்தத்தையும் காதலையும் உணர்கிறார் அந்த இளைஞர். அவர்களின் வாழ்க்கையில் எதிர்பார்த்தத திருப்பம் ஏற்படும். இதுதான் இந்த கதையோட சுருக்கம். இப்போ அந்த படத்துலேருந்து இன்னொரு பாடல் கேட்கலாம். மனோ அவர்களோட குழுவினரோட பாடியது, இளையராஜா இசையில்.

0: சன்ஸ் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், தனிஷ் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்ட்.

0: நிறுத்தினதுக்கு சொல்லவா வேண்டும். அவரோட வாணியில் அந்த புகை மூட்டமும் அது பனிமூட்டமும் இரவும் பகலும் மாறி மாறி சித்தரிக்கிற வகையில் அந்த திரைப்படம் அப்படியே நம்ம கண்ணை பறிச்சிட்டே போகும். ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்தவங்க மேலும் மேலும் பார்க்க தூண்டும் ஒரு படம் தான் இந்த இதயத்தை திருடாதே. அந்த படத்திலிருந்து இன்னொரு பாடல், மனோ ஜானகி பாடியது, இளையராஜா இசையில்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.

இந்த படம் மணிரத்னம் அவர்களின் சிறந்த காதல் திரைப்படங்களில் ஒன்றாகவும் இளையராஜாவின் காலத்தால் அழியாத இசைக்காகவும் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் படமாக உள்ளது. இந்த படத்திலிருந்து இன்னொரு பாடல்.

மனோ மற்றும் குழுவினர்களின் பாடல் இது. இளையராஜாவின் இசையில் தாளாட்டி கொண்டிருக்கிறது.

இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு பாடல், ஏழு பாடலில் ஆறு பாடல் மனோ அவர்களே பாடியிருப்பாங்க, ஒரு பாடல் மட்டும் சித்ரா பாடியிருப்பாங்க. முதல் பாடல் கேட்டோம் இல்லையா, அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் அரை மணி நேரம் தான் அப்படிங்கிறதுனால ஏழு பாடலையும் நம்மளால் ஒளிபரப்ப முடியாது. இப்போ ஒரு மனோ பாடிய இன்னொரு பாடல்.

விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொது யுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளில் நாளைய ராஜ்யம், நம் கண்களில் நாளைய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம் சந்தோஷம், விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொது யுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்?

0: தக தக திமி தக ஜனும் விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம்
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இதயத்தை திருடாதே திரைப்பட பாடல்கள் இசை ஊஞ்சலாக இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல் இந்நிகழ்ச்சி விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ் புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்
3: அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும் வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க
4: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம் இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம் அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு மகனே இந்த வீடு மூணு ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு
5: வாவ்
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு
6: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த் செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்
1: ஒன்பது மணி 9:55 இணைஞ்சிருக்கிற இந்த வேலையில் இனி நேர்கள் கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன் சொல்லாமது இந்நிகழ்ச்சியின் விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் நாகப்பட்டினம் உங்கள் கடை தரமான தாப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்
9: நிகழ்ச்சிகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு அனுபவம் உள்ள நிபுணர்கள் பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு எலும்பியல் லேப்ரோஸ்கோபி டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
10: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்
11: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனித வாழ்க்கையில பல்வேறு ஆசைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் முன்னாடி பெரிய பிரச்சனை அப்படின்னா என்னன்னா பசிங்க இந்த பசி வந்துட்டா எல்லாம் பறந்து போயிரும் சொல்லி சொல்றாங்கல்ல அந்த பசி மிகவும் கொடுமையானது அந்த பசி பற்றி பல்வேறு வகையான பாடல்கள் கவிதைகள் தொடர்ந்து தமிழ்ல எழுதப்பட்டுட்டே இருக்கு இந்த பசியால பாடுற மக்களை பத்தி சிந்திச்ச வள்ளலார் மாதிரியான பெரிய ஞானிகளும் இருக்கிறாங்க சினிமாவில கூட பசி பத்தி நிறைய செய்திகள் வந்திருக்கு தமிழ் மூதாட்டி ஔவையார் வயிறோட பேசுறாங்க வயிற்றுக்கிட்ட தன்னுடைய ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாங்க என்ன கேக்குறாங்க வயிறே நான் உன்கிட்ட பேசுறேன் சில விஷயங்கள் கேக்குறேன் உனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி ரொம்ப ஆதங்கமா இருக்கு என்ன கேள்வி வயிறு ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்ல சும்மா இரு நாளைக்கு நாளானிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற சரி உனக்கு பசிக்கும் இந்த உடல் இயக்கங்கள் இருக்கு அது மூலியமா நிறைய செயல்பாடுகள் இருக்கு அதனால நீ பதட்டப்படுற ரைட்டு ஒரு நாள் நிறைய உணவு கிடைக்கிற இடத்துக்கு போறோம் ஒரு விருந்துக்கு போறோம் அங்க நிறைய சாப்பாடு கிடைக்குது ரெண்டு நாளைக்கு தேவையானதை சாப்பிட்டுக்கன்னா அதுவும் சாப்பிட மாட்டேறிய நீ அதையும் கேட்க மாட்ட உன்னோட வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு வருத்தப்பட்டு சொல்றாங்க என்ன கேள்வி இது ஒரு நாள் உணவை ஒளி என்றாய் ஒளியாய் இரு நாளுக்கு ஏழு என்றாய் ஏழாய் ஒரு நோளும் என் நோவரியாய் இடும்பைகுர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அறியுதுங்கிறாங்க என்னோட அந்த கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா தினந்தோறும் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா ஒரு நாள் வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாள் நீ இருக்கிறத வச்சு சாப்பிடுனாலும் மாற்ற இல்லாத வச்சு சாப்பிடு சொல்றாங்க இது வெறுமனே வயிறுக்கு பசிக்கான பாட்டா அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நான் அப்படி இல்லைங்க அது வேற மாதிரியும் சிந்திக்கலாம் எப்படி சிந்திக்கலாம் மனித வாழ்க்கையில ஒரு அடிப்படை உண்மை என்ன தெரியுமா நாம் உடலுக்கு தினமும் தேவையானதை அளிக்க வேண்டும் நேற்றைய உணவு இன்றைக்கு பயன்படாது அதனால அந்த சக்தி கிடைக்காது இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி நாளைய வெற்றிக்கு நாளைய கனவுக்கு இன்னைக்கு நம்ம உழைக்கணுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு முயற்சி வேணும் ஒவ்வொரு நாளும் கற்றல் வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு நற்செயல் வேண்டும் அதுவே வாழ்க்கை முறைய முன்னேற்றம் அதுதான் உண்மையான உணவுங்க நாம வயிற்றுக்கு எப்படி ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுமோ அது மாதிரி நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம உழைக்கணுங்க பசியின் வழியாக பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் தொடர்ச்சியான முயற்சியின்

0: ரகசியத்தை நம்ம கற்றுத்தர இந்த சின்ன பாட்டு, பசி தினமும் வருவது போல முயற்சியும் தினமும் தொடர வேண்டும், அப்போதுதான் வெற்றி நம்மை தேடி வருங்கிறாங்க. இன்னொரு இலக்கிய சிந்தனையோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய இன்சொலமுது. இந்நிகழ்ச்சி விளம்பரதர நாகப்பட்டினம் உங்கள் கடை. தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்
2: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்று தண்ணீரை சேமித்தால் நாளைய தினம் தலைமுறையை காக்கும். சிந்தனை துளி அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கல் பண்பலை 100.3. காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. இசைவானம் மலர்ந்து மனம் வீசும் தருணம் இது. நேர்கள் இனி கேட்கலாம் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி விளம்பரம் தர இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை வடம் தெரு மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள்.

இன்று இரவு மலரும் நிகழ்ச்சியில் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த பல திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை நம்ம கேட்கலாம். அந்த வகையில் முதலாவதாக குமுதம் படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல், மகாதேவன், கே வி மகாதேவனுடைய இசையில், செரிஃபோட வரிகளில்.

அன்னையும் பார்வையில் வைத்தார். பெண்ணொன்று ஆனொன்று செய்தார். அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார். கண்ணானையில்

0: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சர் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தன்னிகரற்ற தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வர சிறப்பு நிகழ்ச்சி.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: திருமணத்திற்கு தேவையான சீர்வசை பொருட்கள்
4: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர், ராஜ்யார் கோயில்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லாமது.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் ரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வரும், துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லமது தார்பைகள் கிரீன் நைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
6: உங்கள் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆரி பெருக்கு சேமிப்பு பெருக்கு.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள்.
7: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தனிஷ் ஜுவல்லரி.
8: புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்ட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.

10:22 இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில் நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காக்கும் கரங்கள் படத்திற்காக.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காட்டு ரோஜா படத்திற்காக பாடல்.

0: உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இச்சலுகை 4 நாட்களுக்கு மட்டுமே, July 31 முதல் August 3 வரை. உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸின் ஆடி பெருக்கு சேமிப்பு பெருக்கு சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், சீருக்கும் சிறப்புக்கும் உங்கள் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
1: பல படங்களில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் துணை கதாபாத்திரத்தில் நடிப்பில் அசத்தியிருப்பார். எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் நடிப்பு என்றென்றும் மக்களின் மனதில் நீங்கா ஒரு இடம் பிடித்த ரசிகர். அவர் ஒரு சிறந்த நடிகர். பராசக்தி படத்திலிருந்து பாடல் இப்பொழுது.

இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், பாடல் கேட்டு ரசித்திருங்கள். இது இரவும் மலரும். இரவும் மலரும் நிகழ்ச்சியில 10:42 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிற இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் முதலாளி படத்திற்காக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை ஏஆர்சி காமச்சி ஜுவல்ஸ் வழங்கிய இரவும் மலரும்.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
2: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமச்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை ஏஆர்சி காமச்சி ஜுவல்ஸ்.
2: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம் தனிஷ் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி விளம்பரதாரா இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
3: இந்த வருடம் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ரூபாய் 601 வரை தள்ளுபடி.
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
3: இச்சலுகை ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் பாடல் விரும்பி கேட்டிருப்போம். கரூர் தான்தோன்றி மலை ஸ்ரீனிவாசன், ஜீவாநகர் செல்வராஜ் பெரியசாமி, ஜோதிகா ஸ்ரீ கிரிஷ், ஜெய்தேவ், ரமேஷ் காயத்ரி, நாராயணன், தலைஞாயிறு, ராஜா முகமது, இவர்களது விருப்பமாக வரையிருக்கும் பாடலின் படம் ரத்த திலகம்.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாசமலர் படத்திற்காக சீர்காழி வட்டம் மேலவாஞ்சூர் கலைஞர் தாசன் பாரி, மேலமாத்தூர் ஆதனூர் கருணாமுதி, வெண்ணிலா நிவேதா, நிதிஷ், வேல்முருகன் சபாநாயகம், இவர்களது விருப்பம் இதோ.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: மேலும்
6: விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி, நாகேஸ்வரம் ரோட், கும்பகோணம்.
7: கடித வழிபாடலில் நிறைவான பாடல் புதிய பூமி படத்திற்காக நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா இவர்களது விருப்பமாக வருகிறது.
8: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தனிஷ் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி விளம்பரதார இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தனிஷ் ஜுவல்லரி.
1: தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ் நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம். தமிழ்நாட்டின் புதுமையான பெண்களுக்காக தனிஷ் நறுமுகை கிராஃப்டட் வித் அன்கட் டைமண்ட்ஸ்.
2: இந்த வருடம் ஆடி பெருக்கை முன்னிட்டு 1 கிராம் தங்க நகைக்கு ₹601 வரை தள்ளுபடி,
1: மற்றும் உங்க பழைய தங்க நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 100% எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுக்கறாங்க.
2: இச்சலுகை August 1 முதல் 7 வரை மட்டுமே.
1: மேலும் விவரங்களுக்கு தனிஷ் ஜுவல்லரி நாகேஸ்வரம் ரோட் கும்பகோணம்.
0: இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. இனி நேர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாக வருவது. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், தனிஷ் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். ஆறு மணிக்கு குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வான்.

வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வன் கே இளமுருகன் அவர்கள். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் தண்ணீரற்ற தாய்ப்பால், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் பாலூட்டுதல் ஆலோசகர் பிரசித்மா கார்த்திக் பாலாஜி அவர்கள். 7:35 காலை காம்போ. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சித்தோடு துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, இதில் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியாக தாய்ப்பாலின் மகத்துவம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் குழந்தை நல சிறப்பு மருத்துவர் பி ஸ்ரீதலா அவர்கள். 9:05 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 தனிஷ் வளரியின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை கும்பகோணம் பகவத்படி படித்துறையிலிருந்து. 10:00 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை திருவாரூர் கமலாலய குளக்கரையிலிருந்து. 10:30 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரை துலாக்கட்டத்திலிருந்து. 11:00 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் அணிகலங்களும் ஆலோசனைகளும் சிறப்பு தொடர், தங்கத்தின் பாரம்பரியமும் பெருமையும் குறித்து நேரலையில் விளக்கம் தருகிறார் வல்லுநர் எம் அகர்சன் அவர்கள். 11:30 அணிகலங்களும் ஆலோசனைகளும். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 சிந்தனை அரங்கம். 12:50 ஜெயகண்ட ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வன் கே இளமுருகன். 12:55 பன்னிசை. 1:00 தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். இதில் நாமக்கல் தங்கம் சென்டர் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. லஞ்ச் பிரேக், இதில் கேள்விக்கென்ன பதில். 2:05 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்ஸின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காட்டுமன்னார் கோயில் வடக்காற்று கரையிலிருந்து உலாவர கேட்கலாம். 3:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் எல்எஸ்சி. 4:00 தனிஷ் வளரியின் ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலை காரைக்கால் மதகடி ஆற்றங்கரையிலிருந்து உலாவர கேட்கலாம். 4:30 ஆடிப்பெருக்கு சிறப்பு நேரலையில் தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரையிலிருந்து உலாவர கேட்கலாம். இந்நிகழ்ச்சி வழங்கோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரம் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, இதில் கோடை வெளியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் உயிர் வேதியியல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் வி சண்முகப்பிரியா அவர்கள். 4:45 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், இயற்கை விவசாயம், நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நெருப்பு விவசாயி ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. கேட்டது காட்டலையில், நாளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். This is Akashvani, the news read by

ஏபிஜே அப்துல் கலாம் மொழியுது. நேர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:51 தொடங்கும். அதுவரை நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது நான், உங்கள் ஆர்ஜே லதா ராஜ். ஜெய்ஹிந்த்.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. கொடுப்பது மறுப்பது இந்த ரெண்டு விஷயம் இருக்கலையா, இந்த ரெண்டு விஷயத்த பத்தி ரொம்ப அழகா ஒரு பாட்டு. நம்ம ஈகைங்கிறது நல்லதா கெட்டதா, அறம் செய்ய விரும்பு ஐயமிட்டு உன், இப்படி எல்லாம் நிறைய சொல்லிருக்காங்க. ஈகையை வச்சு நம்முடைய சங்ககால இலக்கியங்கள் நிறைய செய்திகள் சொல்றாங்க. சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு ரொம்ப அழகா அந்த செய்தியை சொல்லுதுங்க. மனித வாழ்க்கையில ரெண்டு கைகள் முக்கியமானது. ஒன்னு பிறரிடம் கேட்கறதுக்காக நம் நீளக்கூடிய கை, இன்னொன்னு பிறருக்கு கொடுக்கறதுக்காக நிலவுடைய கை. இந்த ரெண்டு கைகள்ல எந்த கை நமக்கு பெருமையை கட்டத்திருக்கிறது? ஒரு பையன் ஒரு ஆசிரியர் கேட்டாங்களாம், பிறருக்கு கொடுக்கறது நல்லதா கெட்டதா? உடனே சிறுவன், ஆமாயா ஆமாயா, எங்க வீட்டுல கொடுக்கறதெல்லாம் நான் தான், ஆனா வாங்கறது என் தம்பி நானும். வகுப்பே சிரிச்சது, ஏன்னா கொடுக்கறதும் நடக்கிறதும் அவங்க வீட்டுல இருக்கு. உண்மையான மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு? வாங்கறதுல இல்லைங்க, கொடுக்கறதுலதான். சங்கிலக்கியத்தோட அந்த பாட்டு ரொம்ப அழகா இந்த வாழ்க்கையோட நான்கு நிலைகளை சொல்லுது. தேவையின் காரணமாக ஒருவர் மற்றவரிடம் சென்று எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்கறது இழிவான நிலைதான். அது தப்புன்னு சொல்லல, ஒரு இழிவான நிலைன்னு வச்சு. ஆனால் உதவி செய்தும் வசதி இருந்தும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் என்னால தர முடியாதுன்னு மறுக்கிறது, அதை விட இழிவானதுன்னு சொல்றாரு. இதை விட எனக்கு இது தான்னு சொல்லி கேட்கறத விட கேட்டதுக்கு அப்புறம் மறுக்கிறது இழிவானதான். அதே நேரத்தில் மனம் வந்து ஒருத்தனுக்கு கொடுக்கறது உயர்ந்த பண்பு தான். ஆனா

காவல்துறை, சிபிஐ, கஸ்டம்ஸ் அல்லது நீதிபதியிடமிருந்து என்று சொல்லி தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பீதியடைய வேண்டாம். அவர்கள் சைபர் குற்றவாளியாக இருக்கலாம். உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் உதவி எண்ணில் அவர்களை பற்றி புகார் அளிக்கவும். பொதுமக்கள் நலன் கருதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது.